0: ஆமாம், இப்போதும் தொலைந்து போனவைகளை தேடாதே. அது உறவுகளாகவும் இருக்கலாம், பொருள்களாகவும் இருக்கலாம். ஆனால் அருகில் இருப்பதே எப்போதும் நேசிக்க கற்றுக்கொள். வாழ்க்கை பல நேரம் இழப்பில் அல்ல, உன் அருகில் இருக்கின்ற இருப்புகளில்தான் அழகு வருகிறது.
1: மனத்தியால செய்திகள் CMR Tamil HD Hourly News.
2: வட அமெரிக்காவின் முதலாவது 24 மணி நேர தமிழ் தொலைக்காட்சி சேவையான TVI தனது 25th ஆண்டு நிறைவை சிறப்பாக கொண்டாடுகின்றது. கனடா மற்றும் வட அமெரிக்க தமிழ் ஊடக வரலாற்றில் முக்கிய இடம் பிடித்துள்ள TVI தொலைக்காட்சி கடந்த 25 ஆண்டுகளாக தமிழ் மக்களுக்கான செய்தி, நிகழ்ச்சிகள், கலை, கலாச்சாரம் மற்றும் சமூக தகவல்களை தொடர்ந்து வழங்கி வருகின்றது. உலகின் பல்வேறு பகுதிகளில் வாழும் தமிழ் மக்களை ஊடகத்தினூடாக இணைக்கும் பணியில் கடந்த 25 ஆண்டுகளாக இந்த தொலைக்காட்சி முக்கிய பங்காற்றியிருக்கின்றது. கால மாற்றத்திற்கேற்ப தொலைக்காட்சி ஒளிபரப்புடன் டிஜிட்டல் தளங்களிலும் தனது சேவையை விரிவுபடுத்தி புதிய தலைமுறையினரையும் சென்றடைந்துள்ளது. கடந்த 25 ஆண்டுகால பயணத்தில் பங்களித்த ஊழியர்கள், ஊடகவியலாளர்கள், கலைஞர்கள், விளம்பரதாரர்கள், நேயர்கள், ஆதரவாளர்கள் மற்றும் அனைவருக்கும் நிர்வாகம் தனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றது. 25 ஆண்டுகளை நிறைவு செய்து தமிழ் ஊடக பயணத்தில் புதிய அத்தியாயத்தை நோக்கி இந்த தொலைக்காட்சி நிறுவனம் முன்னேறி வருகின்றது. 22nd அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பான உயர்நீதிமன்றத்தின் தீர்மானம் கிடைக்கப்பெற்றதும் அதனை உடனடியாக நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜனாதிபதி அருண்குமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். புலனறுவு ஹிங்குராங்குட பகுதியில் தொல்பொருட்களை எடுக்கும் நோக்கில் அகழ்வாராய்ச்சியில் ஈடுபட்ட 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். 4 முக்கிய சவால்களை வெல்ல பிராந்திய ஒத்துழைப்பு அவசியம் என்று அமைச்சர் வைத்திய நளிந்த ஜெயதிச உலக சுகாதார அமைப்பின் தென்கிழக்காசிய பிராந்திய குழுவின் 79th அமர்வில் வலியுறுத்தியிருக்கின்றார். தென்னிந்திய திருச்சபையினால் அரச காணியில் சட்டவிரோதமாக தேக்கு மரங்கள் வெட்டப்பட்ட நிலையில் குறித்த மரங்களையும் பலகைகளையும் அரச மரக்கூட்டு தாபனத்திடம் கையளிக்குமாறு பிரதேச செயலர் உத்தரவிட்டிருக்கின்றார். இலங்கையின் நீதித்துறையை வலுப்படுத்தி பொதுமக்கள் எதிர்நோக்கும் நீதிமன்ற வழக்குகளின் காலதாமதம் மற்றும் செலவினங்களை குறைத்து விரைவான நீதியை வழங்குவதற்காகவே அரசியலமைப்பு திருத்தங்களை முன்னெடுக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருகின்றது என்று மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்திருக்கின்றார். தமிழக வெற்றிக்கழகம் தலைமையிலான அரசு தாய் மாமன் தங்க மோதிரம் என்ற புதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த தயாராகி வரும் நிலையில் இந்த திட்டத்திற்கான ஒப்பந்தத்தை பெற்ற நகைக்கடை நிறுவனங்கள் தங்கள் கடையிலிருந்து பொருட்களை அனுப்ப தொடங்கியிருக்கின்றன. வங்கதேசம் சென்ற பிறகு மீண்டும் இந்தியா சென்று பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க உள்ளதாக இந்தியாவில் தஞ்சம் புகுந்துள்ள வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா தெரிவித்துள்ளார். குற்றவாளிகள் யாராக இருந்தாலும், எந்த கட்சியைச் சேர்ந்தவராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பது இந்த அரசின் நிலைப்பாடு என்றும் முதலமைச்சர் விஜய் தெரிவித்துள்ளார். ஒன்டாரியோவின் மரைன்லேண்டில் இருந்து தங்கள் இடத்திற்கு மாற்றப்பட்ட பல பெலுகா திமிங்கிலங்களுக்கு உடல்நலப் பிரச்சினைகள் இருப்பதாக சிகாகோ மீன் வளர்ப்பகம் தெரிவித்திருக்கின்றது. நோவாஸ்கோஷியாவின் கேப் பிரிட்டன் பகுதியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தின் காரணமாக பெண் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். கனடாவின் கூட்டாட்சி ஆராய்ச்சி அமைப்பில் உள்ள பன்முகத்தன்மை, சமத்துவம் மற்றும் உள்ளடக்க கொள்கைகள் கனடிய பல்கலைக்கழகங்களில் கல்விசார் ஆராய்ச்சியை பலவீனப்படுத்தி ஒட்டுமொத்த கல்வி செயல்திறனையும் குறைத்திருப்பதாக மெக்டொனால்ட் லோரிய நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது. 2nd உலகப் போருக்கு பிந்தைய ஐரோப்பிய ஜனநாயக வரலாற்றில் ஒரு முக்கிய திருப்பமாக நேற்று இடம்பெற்ற சாக்சனி மாநில தேர்தலில் தீவிர வலசாரி கட்சியான ஜெர்மனிக்கான AFD முன்னொருபோதும் இல்லாத வகையில் பெரும் வெற்றியை பெற்றுள்ளது. சீனா மின்கல சேமிப்பு விரிவாக்கத்தை குறைத்து புதிய தொழிற்சாலைகளுக்கான அனுமதிகளை நிறுத்தி வைத்திருப்பதாக சீனாவின் நிதி செய்தி நிறுவனம் தகவல் வெளியிட்டுள்ளது. இந்தோனேஷியாவின் தலைநகர் ஜகார்த்தாவுக்கு சேவை வழங்கும் 2 விமான நிலையங்கள் உட்பட 7 விமான நிலையங்கள் எரிமலையிலிருந்து பரவிய எரிமலை சாம்பல் நாட்டின் சில பகுதிகளில் விமான போக்குவரத்தை பாதித்ததால் இன்று மூடப்பட்டுள்ளன.
1: மனத்தியாலச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியினில் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. நேர்கே, உலகம் ஒவ்வொரு காலங்களிலும் ஒவ்வொரு விடயத்தை பேசு பொருளாக கொண்டு வந்து கொண்டிருக்கும். இப்பொழுது உலகத்தில் பல மாற்றங்கள் இடம்பெற்ற வண்ணம் இருக்கின்றன. மாற்றம் ஒன்றே மாறாதது என்பது சொல்வது போல உலகத்தில் பல விடயங்களும் தொடர்ச்சியாக மிக வேகமாக மாற்றமடைந்து கொண்டு வருகின்றது. உலகத்தில் தொழில்நுட்ப விஞ்ஞான வளர்ச்சிகள் ஏற்படுகின்ற போது இவ்வாறான மாற்றங்கள் எதுவுமே புதிதானதல்ல, விந்தையானதல்ல, அவை சகஜமானவை என்ற வகையில் பல மாற்றங்களை நாங்கள் கண்டுகொண்டு வருகின்றோம். அந்த மாற்றங்களில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் பொதுவாக உலக ரீதியில் ஏற்பட்டிருக்கின்றது. உலகத்தின் வரைபடங்கள் தொடர்பாக அந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள். இந்த உலகத்தின் வரைபடம் தொடர்பாக இப்போது கொண்டு வந்த இருக்கின்ற மாற்றம் 1569 வரையப்பட்ட ஒரு வரைபடம் தான் உலகத்தில் இதுவரை உலகப்படமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. உலகப்படம் என்றால் தனியே பாடம் கற்கின்ற மாணவர்களுக்கு மட்டுமல்ல, ஒரு உலகப்படம், வேர்ல்ட் மேப் என்று சொல்லி உலகத்தை பார்க்கின்ற அனைவருக்கும் எது வழங்கப்பட்டது என்றால் ஒருவர் 1569 ஒருவர் வரைந்த படம்தான் வழங்கப்பட்டது. இப்போது இந்த படத்தில் மாற்றங்களை கொண்டு வருவதற்கு ஐக்கிய நாடுகள் சபை தீர்மானம் மேற்கொண்டிருக்கின்றது. அது சாதாரண தீர்மானம் அல்ல நேர்களே. 164 நாடுகள் ஆதரவு தெரிவித்திருக்கின்றன. 6 நாடுகள் நடுநிலை வகித்திருக்கின்றன. ஒரே ஒரு நாடு மட்டும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றது. அந்த நாடு எது தெரியுமா? அது வேறு எதுவும் இல்லை, பழமையாக எல்லாவற்றுக்கும் எதிர்ப்பு குரல் தருகின்ற அமெரிக்கா தான் அதை எதிர்த்து வருகின்றது. என்றாலும் எதிர்த்து வந்தாலும் புதிய உலகப்படத்திலே, உலக வரைபடத்திலே அமெரிக்கா குறிப்பிட்ட மெக்சிகோ வளைகுடா அமெரிக்க வளைகுடா என்றும், டொரண்டோ லேக், ஒன்டாரியோ லேக் அமெரிக்கா லேக் என்றும் மாற்றப்பட வேண்டும் என்பதில் கவனமாக இருக்கின்றார்கள். இப்படி பல சர்ச்சைகளுக்கு மத்தியிலும் இப்போது ஐக்கிய நாடுகள் சபையின் தீர்மானத்துக்கு இணங்க அந்த நாடுகளது முடிவுகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது என்ற வகையில் உலகப்படம் மாற்றியமைக்கப்படப்போகின்றது. அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. அதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை அல்லது சவால்கள் என்னவென்றால், என்ன காரணத்துக்காக அது மாற்றியமைக்கப்படுகின்றது என்றால், கிரீன்லாந்தும் ஆப்பிரிக்காவும் ஒரே பரிமாணம், ஒரே பரப்பளவுள்ளவையாக அந்த உலகப்படத்தில் காட்டப்படுகின்றது. உண்மையில் கிரீன்லாந்தை விட ஆப்பிரிக்கா 14 மடங்கு பெரியது. அது ஒரு சர்ச்சை. இரண்டாவது, பரப்பளவில் சிறியதாக இருக்கக்கூடிய ஐரோப்பா கண்டம் மற்றும் கனடாவின் வடபகுதி போன்றன மிகப்பெரிய பரப்பளவுகளாக காட்டப்படுகின்றன. ஆனால் தென்னமெரிக்க நாடுகள் சிறிதாக காட்டப்படுகின்றது. குறிப்பாக தென்னமெரிக்காவில் உலகத்தில் மிகப்பெரிய நாடுகளில் ஒன்றாக விளங்கக்கூடிய முதல் 5 நாடுகள், பரப்பளவில் முதல் 5-6 இடங்களுக்குள் இருக்கக்கூடிய பிரேசில் போன்ற நாடுகள் மிக சிறிய நாடுகளாக காட்டப்படுகின்றன. இதில் மாற்றங்களை கொண்டு வருவதற்காக இப்போது இந்த உலகத்தின் வரைபடத்தில் மாற்றங்களை கொண்டு வருவதற்கு ஐக்கிய நாடுகள் சபை ஒப்புதல் வழங்கியிருக்கின்றது. புதிய வரைபடம் வர இருக்கின்றது. பெரிய மாற்றங்கள் அல்ல. ஆப்பிரிக்க கண்டம் உலகத்தின் 2வது பெரிய கண்டம், ஆசியாவுக்கு அடுத்து மிகப்பெரிய கண்டமாக இருக்கக்கூடியது. அந்த ஆப்பிரிக்க கண்டம் தனது உண்மை அளவை காட்டப்போகின்றது. ஆப்பிரிக்க கண்டத்தின் பரப்பளவு எப்படி என்று நினைத்தால், ஐரோப்பா கண்டம், அமெரிக்கா, இந்தியா, இப்படி பல மிகப்பெரிய பகுதிகளையெல்லாம் ஒன்றாக இணைத்தாலும் அது காணாது. இன்னும் கிணக்கிடங்களை போட்டால்தான் ஆப்பிரிக்கா கொள்ளும். அந்த அளவுக்கு மிக பிரமாண்டமானது என்ற வகையில் அந்த இடம் மாற்ற, அந்த படங்கள் மாற்றப்பட இருக்கின்றன. கேள்வி ஒன்று கடினம் இல்லை நேர்களே. இந்த 1569 யார் வரைந்த வரைபடம் இதுவரை காலமும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இப்போது மாற்றியமைக்கப்படுகின்றது, அது யாரின் வரைபடம் என்பதுதான் கேள்வி. 3 விடைகள் தந்தால் நீங்கள் விடையை கண்டுபிடிப்பீர்கள். 1, மொழுவூட்டின் வரைபடம், எரியம் என்று சொல்லலாம், மொழுவூடின் வரைபடம். 2வது, சைன் வளைகோட்டு வரைபடம், சைன் வளைகோட்டு எரியம் என்று சொல்கிறார்கள். 3வது, மெக்கட்டோர் வரைபடம். மீண்டும் ஒரு முறை, மொழுவூடின் வரைபடம், சைன் வளைகோட்டு வரைபடம், மெக்கட்டோர் வரைபடம் அல்லது மெக்கட்டோர் எரியம். எரியத்தில் சொல்வதென்றால், எரியம் கணிதம் புவியியலில் பயன்படுத்தப்படுவது. மொழுவூட்டின் எரியம், சைன் வளைகோட்டெரியம், மெக்கட்டோர் எரியம், எந்த வரைபடம் இப்போது மாற்றப்பட இருக்கின்றது? இதுதான் இன்றைக்கு உலகம் பேசி கொண்டிருக்கிறது. எந்த வரைபடம் இப்போது மாற்றியமைக்கப்பட இருக்கின்றது என்பதுதான் கேள்வி. மீண்டும் ஒரு முறை தருகின்றோம். உலக வரைபடம் மாற்றியமைக்கப்படுகிறது. உலக வரைபடம் இறுதியாக யாரின் வரைபடத்தை உலகம் ஏற்றுக்கொண்டு இதுவரை காலமும் பயணித்தது. அவரது வரைபடத்தில் இருக்கக்கூடிய சில திருத்தங்களை செய்ய இருக்கின்றார்கள். அந்த திருத்தங்கள் எந்த வரைபடத்தில் மேற்கொள்ளப்பட இருக்கின்றது? ஒன்று மொழுபுடின் எறியம், இரண்டாவது சைன் வளைகோட்டு எறியம், மூன்றாவது மெக்கட்டோர் எறியம். அலையுங்கள் 416-6444-6222 என்ற தொலைபேசி இலக்கத்துடன் நேர்கள் இணைந்து கொண்டு உங்கள் விடைகளை வழங்கலாம். இப்பொழுது நாங்கள் பாடல்கள் கேட்கும் தருணம். பாடல்கள் என்றால் எங்களது தெரிவில் நேர்கள் விருப்ப பாடல்கள். இப்போது கண்டுகொண்டேன் திரைப்படத்திலிருந்து கண்ணன், வெண்பா, மதன், மதி, சாரா, டொரண்டோ, நிர்மலா ஆகியோர் ஒரு பாடலை விரும்பி கேட்டார்கள். அந்த பாடல் தான் அடுத்தொழிக்கு இருக்கின்றது. அந்த பாடலுடன் நாங்கள் பாடல் நிறைவில் நேர்களை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ள இருக்கின்றோம்.
1: இருபத்தி நான்கு மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா, ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன் 416-220-8888, குணா குணராஜா 647-624-4165. கடந்த 25 ஆண்டுகளாக டிவிஐயின் வளர்ச்சி பயணத்தில் தோளோடு தோள் நின்று தொடர்ந்து விளம்பர ஆதரவும் அனுசரணையும் வழங்கி வரும் கேஷ் பாயிண்ட் நிறுவனத்திற்கும் அதனது உரிமையாளர்கள் சுதா மற்றும் குமார் ஆகியோருக்கும் டிவிஐ தனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றது. உங்கள் நம்பிக்கையும் தொடர்ச்சியான ஆதரவும் எங்கள் வெற்றி பயணத்தின் வலிமையாக அமைந்துள்ளது. டிவிஐயின் 25 ஆண்டுகால வளர்ச்சிக்கு கை கொடுத்த கேஷ் பாயிண்ட் நிறுவனத்திற்கு எங்கள் இதயபூர்வமான நன்றி. உங்கள் ஆதரவுடன் தொடரும் எங்கள் வெற்றி பயணம்.
2: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
3: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
4: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.

0: நேர்கள் நில் பகல் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. இந்த வேளையிலே நாங்கள் கொண்டு வந்த வினா என்னவென்றால், உலக வரைபடம் மாற்றியமைக்கப்பட இருக்கின்றது. யாரின் வரைபடத்தை மாற்றியமைக்க இருக்கின்றார்கள் என்பதுதான் கேள்வி. முதலாவது மொழுவூட், இரண்டாவது சைன், மூன்றாவது மெக்கட்டோர். இப்போது விலைகளுடன் நேர்கள் வணக்கம்.
1: வணக்கம் வெண்பா.
0: வெண்பா சொல்லுங்கள். நன்றி நிகழ்ச்சியில் இருந்து நிகழ்ச்சியில் அடுத்த நேர் இணைகின்றார். வணக்கம்.
2: வணக்கம் வாசன், பஞ்சாச்சரம் பேசுறேன்.
0: வாருங்கள் பஞ்சாச்சரம்.
2: இதுக்கு பதில் வந்து மெக்கட்டோ. இதுக்கு பதில் மெக்கட்டோ. நான் நீங்கள் நாமளை பற்றி சொன்ன முடியாது குறிப்பிட்டு சொல்ல போறோம் கூட அனுமதி கூட. இன்னைக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முதல்வர் விஜய் பேசிக்க சொன்னார், ஊழல் செய்த நீங்கள் நாங்கள் சொன்னா நாங்கள் செய்யலன்னு நீங்க சொல்லு, ஆதாரத்தை காட்டுக்கோண்டு சொல்றீங்க. அது மாதிரி 2014-15 ஒரு தொழிலதிபர்கிட்ட காசு 100 மில்லியன் ரூபாய் காசு சிங்கப்பூர்ல இருக்க ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் வங்கியில போட்டு 2-3 நாள் அதே தொழில் காசு எடுத்து கொடுத்தாரு. சகர் அவ அந்த தொழிலுக்கு சொந்தமான சப்ரிவிஷன் ஹோல்டிங் லிமிட்ல காசு போட்டாரு. இதை முழுக்க ப்ரூவ் பண்ணியாச்சு. பிரான்ஸ்ல எல்லா டாக்குமெண்ட்ஸும் கொடுத்து போட்டோம், சகல வாக்கு மூலம் எல்லாம் கொடுத்தாச்சு. அப்ப சரியா ஆதாரம் கேட்டு கடந்த 2 வருஷமே எல்லா ஆதாரமும் எடுத்தாச்சு. இப்ப அது சம்பந்தப்பட்ட குடும்ப அங்கத்தோட எல்லாரும் ஒவ்வொன்றும் 500 போட்டாச்சு. ராஜபக்ஷ தூக்கி உள்ளுக்கு போட்டாச்சு. அப்ப ஆதாரம் தானே கேட்டங்க. அப்ப இவ அப்ப இப்ப இவைக்கு விஜய் தான் பதில் சொல்லியிருக்காரு. இப்படி நன்றி. வணக்கம்
0: நிகழ்ச்சியில் அடுத்த வணக்கம்.
3: வணக்கம்மா சார், நான் மதன் கலக்கின்றேன்.
0: மதன் சொல்லுங்கள்.
3: மெக்கடோர் அவருடைய படங்கள் டோர் சரியில்லைன்னு டோரை சொன்ன விரும்புறாங்க. ஆனா டொனால்ட் ட்ரம்ப் இருக்கிறார்ல, மெக்கடோர் இந்த டோரை க்ளோஸ் பண்ண
0: வேண்டாம் நினைக்கிறார். நன்றி.
3: வேண்டாம் நினைக்கிறார். ரெண்டு சொன்னால் அமெரிக்கா பெரிய படமா வந்ததுன்னா அப்புறம் ரெண்டு இதுக்கு பிரச்சனை இல்லை. அதான் கிரீன்லாண்டையும் பெருசா வச்சுக்கிறார். அப்ப அதை வச்சிருந்தா தான் சாதிக்க முடியும். அதுக்காண்டி தான்.
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். நன்றி. நேர்கள் வருகின்ற நேர்கள் முன்னே வருகின்ற நேர்கள் விடை சொன்னால் பின்னுக்கு இருக்கிற நேர்கள் ஏன் ஓடுகிறீர்கள்? நீங்களும் நின்று சொல்ல வேண்டும். விடை வந்துட்டு என்று ஓடுறீர்களா, அல்லது அவர்கள் முந்தி விட்டார்கள் என்று ஓடுறீர்களா, என்னென்று எனக்கு புரியவில்லை. காத்திருந்து விடை சொல்ல வேண்டும் நேர்களே. வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம் சார். சிவலிங்கம்
0: சொல்லுங்கள்.
4: மெக்டோனாரா?
0: நிகழ்ச்சி நடத்த நேர் சாப்பாட்டு கடை பேர் அப்படியே வருது, மெக்டோனால்டு. நிகழ்ச்சியில் நடத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம் வாசன்.
0: மெக்டோர் உங்களுக்கு டிம் மட்டும் நான் வருது. நன்றி
5: நன்றி.
0: மெக்டொனால்ட் என்றது நல்ல வடிவா வருது அவருக்கு. மெக்டொனால்ட் சாப்பிட்டுதான் இவ்வளவு காலம் இருக்கிறாரு. என்ன
5: இருக்கிறாரு?
0: ஆரோக்கியம்.
5: 83 வயசு.
0: நன்றி நன்றி
5: நன்றி நன்றி.
0: ஆமாம், அது மெக்கட்டோர் என்பது மிக சரியான விடை. நேர்கள் இணைந்து அந்த பதில் கண்ட அத்தனை உள்ளங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் நில் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றன. அடுத்து ஒலிக்கின்றது பாடல் சூரியகாந்தி திரைப்படத்திலிருந்து. சூரியகாந்தி திரைப்படத்தில் இப்போது ஒலிக்கின்ற பாடல் எங்களது நேர்கள் தெரிவு செய்த பாடல். யார் யார் இந்த பாடலை விரும்பி கேட்டார்கள் என்று எல்லோரும் ஆர்வமாக இருப்பீர்கள். நாங்களும் அதை சொல்ல வேண்டும் நேர்களுக்கு. பாடல் ஒலிக்கிறது, பாடல் முடிவில் சொல்வோம்.

நேர்கள் நீல் பல் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேரம் இது. இந்த வேளையில் சூரியகாந்தி திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது. சூரியகாந்தி திரைப்படம் முத்துராமன் ஜெயலலிதா ஆகியோரது நடிப்பில் வெளிவந்திருந்தது. அந்த திரைப்படத்தில் வெளிவந்த பல பாடல்கள் நேர்களது மனங்களில் என்றும் ஓ மேரி டில்புரா தில்ரூபா என்ற பாடல், அதேபோல் இந்த நான் என்றால் அது நானும் அவளும் எஸ்பிபி ஜெயலலிதா ஆகியோரது குரல்கள்.

0: 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் டிவிஐ HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது டிவிஐ. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சியின் வெள்ளி விழா கொண்டாட்டம். 25வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
0: சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் PV ராஜ். கால் 647-327-8111. 647-327-8111. சகாஜா.

நேர்கள் நீல் பதில் சோழி நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேரம். நேர்களே, உலக அழகி போட்டி என்பது ஒரு மிக பிரதான பெண்கள் தொடர்பான போட்டியாக கருதப்படுகின்றது. உலக அழகி போட்டியில் பல்வேறு விதமான நாட்டவர்கள் கடந்த காலங்களில் பல்வேறு வெற்றிகளை சுவீகரித்திருக்கின்றார்கள். இந்தியாவில் மிஸ் வேர்ல்ட் பட்டத்தை இதுவரை 6 இந்திய பெண்கள் பெற்றிருக்கின்றார்கள். ரீட்டா பாரியா 1966 பெற்றார். ஐஸ்வர்யா ராய் 1994 பெற்றார். டயானா கெய்டன் 1997 அதேபோல் அவரை தொடர்ந்து ஜுக்தா முகி. ஐஸ்வர்யா ராய் 94 பெற்றதன் பின்னர் தொடர்ச்சியாக இந்தியாவில் இவ்வாறான உலக அழகிகள் தெரிவு செய்யப்பட்டார்கள். ஜுக்தா முகி 99 தெரிவு செய்யப்பட்டார். பிரியங்கா சோப்ரா 2000 தெரிவு செய்யப்பட்டார்கள். அதைத் தொடர்ந்து மனிஷி சில்லர் 2017 இந்தியாவில் 6வது உலக அழகை பட்டத்தை வென்றிருந்தார். இப்பொழுது கேள்வி என்னவென்றால், இப்பொழுது உலக அழகி போட்டி நடைபெற்று முடிந்திருக்கின்றது. டொமினிக்கன் குடியரசைச் சேர்ந்த பெண்மணி உலக அழகியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். ஒரு தமிழ் பெண்ணுக்கும் முதல் 3 இடங்களில் வெற்றி கிடைத்திருக்கின்றது. கேள்வி, இந்த உலக அழகி போட்டி எந்த நாட்டில் நடைபெற்றது என்பதுதான் கேள்வி. உலக அழகி போட்டி எந்த நாட்டில் நடைபெற்றது என்பது வினா. விடைகள் 3. முதலாவது மலேசியா, 2வது ஸ்பெயின், 3வது வியட்நாம். உலக அழகி போட்டி 2026 இப்போது நடைபெற்று முடிந்து உலக அழகி தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த உலக அழகி போட்டி எந்த நாட்டில் நடைபெற்றது? முதலாவது விடை மலேசியா, 2வது விடை ஸ்பெயின், 3வது விடை வியட்நாம். அலையுங்கள் 4 1 6 6 4 4 6 2 2 2.

0: நேர்கள் நில் பகல் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். உலக அழகி போட்டி நடைபெற்று முடிந்திருக்கின்றது. 2026 உலக அழகி தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த போட்டி எந்த நாட்டில் நடைபெற்றது என்பதுதான் கேள்வி. முதலாவது விடை மலேசியா, இரண்டாவது ஸ்பெயின், மூன்றாவது பிலிப்பைன்ஸ் அல்ல வியட்நாம், மூன்றாவது வியட்நாம் என்ற மூன்று விடைகளுடன் வந்திருந்தோம் நேர்களே. இப்பொழுது விடைகளுடன் நேர்கள் இணைந்திருக்கின்றார்கள். இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம் பாத்தீங்கன்னா
0: பஞ்சாச்சரம் பாருங்கள்.
1: இது வியட்நாமில் ரெண்டு நாளைக்கு முந்தைய நடந்தது. அப்போ நாங்கள் எங்கே தமிழ் பேசுகிற பிள்ளைக்கும் ஒரு வார்த்தை சொல்லிவிடுவோம் தனிசியா செட்டிக்கு.
0: அது பெரிய விஷயம் தான் இந்த தமிழ்
1: என்ன உண்மையில ஆஃபிஷியலாக இந்தியாவிலேருந்து வந்தவன் முதல் முதல் 40 வர முடியல. இவன் அதுக்கு எடுபட்டு மூன்றாவது வந்தாவே.
0: ஆனால் உலகத்தில் மிக அழகானவர்கள் தமிழ் பெண்கள்
1: தான். உண்மைதான்.
0: என்ன
1: கோத்துட முறைய.
0: நன்றி.
1: அப்ப இவ ஆங்கிலம் மலாய் மண்டரின் தமிழ் நாளிலேயும் பேசினாவா?
0: உலக அழகி என்ற ஓடி வந்துட்டீங்களே திரு.
2: நன்றி
0: திரு.
2: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம் பாசு, நான் மொரின்.
0: மொரின் சொல்லுங்கள்.
3: வியட்நாம் தான் நீங்க சொன்னது மாதிரி எங்களோட தமிழ் பெண்கள் தான் மிகவும் அழகானவர்கள். அதுல
0: கொரோனா கொஞ்சம் தூக்கி விட உடனே எல்லாரும்.
3: ஆமா நன்றி நன்றி வணக்கம்.
0: இல்ல அது பழந்தமிழ் எல்லாம் அதைத்தான் சொல்லுது, தமிழ் பெண்கள்லாம் அழகான்.
3: ஆமாம், வரலாற்றை பார்த்தால் தெரியுமா எது பழமையான மொழி என்றது அது தெரியும்.
0: நன்றி
3: நன்றி வணக்கம். நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம் பாசு, நான் மகன் அழைக்கின்றேன்.
0: மகன் சொல்லுங்கள்.
4: வியட்நாம் வீட்டு சுந்தர பிள்ளை எங்கட பிள்ளைகளும் இருக்கு போல இருக்கு.
0: நன்றி நன்றி
4: நன்றி நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம் பண்பா.
0: பண்பா சொல்லுங்கள்.
5: வியட்நாம்
0: வியட்நாம் தான். அது சரிதான். எங்களை என்ன தமிழ் பெண்கள் தான் உலகத்திலேயே அழகான பெண்கள் என்றது நாங்கள் சொன்னா சரி என்று ஒட்டியே சொல்லுங்கள். வணக்கம்.
6: வணக்கம் பாசன். நிர்மலா.
0: நிர்மலா சொல்லுங்கள்.
6: வியட்நாம்.
0: ஓ என்ன, நீங்களும் ஏற்றுக்கொள்ளையில நாங்கள் சொன்னதை.
6: என்ன சொன்ன அழகான பெண்கள்.
0: சரி நன்றி நன்றி
6: நன்றி.
0: சொல்லுவீங்க திருவண்ணாமலை பெண்கள் தான் அழகான பெண்கள் என்ன. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
7: வணக்கம் ரமேஷ்.
0: ரமேஷ் சொல்லுங்கள்.
7: இது வியட்நாம் தான். வீட்டில் இருக்கிற பிரச்சனை உண்டு பண்ணிட்டு தூங்குற நேரத்தில் போயிட்டு இருக்கீங்களா என்னது?
0: ரமேஷுக்கு எந்த தமிழ் பெண்களில் எந்த ஊர் பெண்கள் அழகானவர்களா தெரியும்?
7: எல்லா பெண்களும் அழகான பெண்கள் தான். அப்ப அந்த ஊருக்கு போனாலும் அடிச்சு துரத்தவா?
0: இல்லை நீங்கள் எங்க பெண் எடுத்தீங்களோ அந்த ஊரை சொல்லணும் ரமே. நடி வீடு ரெண்டாள்
7: எல்லாமே எல்லா பெண்களும் அழகானவர்கள் தான். நம்மளுக்கு அந்த ஊர்ல கிடைச்சது அவ்வளவுதான்.
0: சரி
7: நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். வியட்நாம் தான். மலேசியா பெண் தெரிவு
8: செய்யப்பட்டிருக்கிறாவது
0: இடம்.
8: மூன்றாவது.
0: ஓ முதலாவது டொமினிக்கன் தீவு, டொமினிக்கன் குடியரசு. நீங்க போயிருப்பீங்க சில இடம் சுற்றுலா. இரண்டாவது ஸ்பெயின், மூன்றாவது இடம் மலேசியா. எரி பூவாட்டி எரியவருக்கா போய் பாருங்க இந்த டொமினிக்கன் குடியரசு. அழகான பெண்கள் இருக்கிற ஒரு தீவா. நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு
8: நன்றி. இது வசந்த காலம் மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆயில் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர் டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ் மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட் உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ் மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் auto.ca வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம் செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் நெகில் தம்பி மற்றும் ரேவதி மேனன் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம் அப்படின்ற
0: நேர்களை நிறைவாக ஒரு வினாவுடன் இணைந்திருக்க போகின்றோம் என்ன வினா என்று கேட்டு பாருங்கள் நேர்களை கனடாவில் மிக மகிழ்ச்சியான மாகாணம் பற்றிய செய்தி வெளியாகி இருக்கின்றது கனடாவில் மிக மகிழ்ச்சியான மாகாணம் என்று இந்த மாகாணத்தை தெரிவு செய்திருக்கின்றார்கள் கனடாவிலே மிக மகிழ்ச்சியான மாகாணம் எது என்பது பற்றிய ஒரு ஆய்வு வெளிவந்திருக்கின்றது இந்த ஆய்வு லெஜர் நிறுவனம் மேற்கொண்டிருக்கின்றது 2026ஆம் ஆண்டுக்கான மகிழ்ச்சி குறியீடு ஆய்வில் கனடாவின் மிக மகிழ்ச்சியான மாகாணம் என்று எந்த மாகாணம் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது 3 விடைகள் தருவோம் அந்த விடைகளிலிருந்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம் நிச்சயமாக கண்டுபிடிக்க வேண்டும் சொல்ல வேண்டும் முதலாவது நியூ ஃபவுண்ட்லேண்ட் மற்றும் லெப்ரடோர் இரண்டாவது நியூ பிரவுன்சிக் முதலாவது கியூபெக் முதலாவது விடை நியூ ஃபவுண்ட்லேண்ட் மற்றும் லெப்ரடோர் இரண்டாவது விடை நியூ பிரவுன்சிக் மூன்றாவது விடை கியூபெக் இதில் எந்த மாகாணம் மிக மகிழ்ச்சியான மாகாணமாக லெஜர் நிறுவனத்தால் கனடாவில் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது அலையுங்கள் பார்க்கலாம் 416-644-6222 இப்பொழுது விடைகளுடன் நேர்களை இணைத்துக் கொண்டு பாடலுக்கு செல்ல இருக்கின்றோம் பார்ப்போம் வணக்கம்
9: வணக்கம் வாசன் பஞ்சாஜன்
0: பேசுவேன்
9: நாங்கள் அதுக்குள்ள இல்லை சரியான பதில் கியூபெக்
0: கியூபெக்கா
9: ஓமம்
0: ஒண்டாரியோ எங்க போயிட்டு
9: அண்டாரியோ தான் கொஞ்சம் மிடில்லா நிக்குது அந்நடுவில் அங்காரமில்ல இங்காரமில்ல
0: சரியான தேடலோட வேகமா தேடுறீங்க என்ன நீங்க
9: இல்ல இது காலமே நியூஸ்ல வந்த விஷயம் தானே
0: ஓ அது சரி அதை கேட்டா சரி
9: சிஎம்ஆர் தேடி நான் இப்ப விளக்கடை இல்லை கண்ட நியூஸ் இருக்கு வந்து தெரியும் தான் காலமே
0: சிஎம்ஆர் செய்திகளை
9: கேட்டு
0: சரி நன்றி நன்றி
9: நன்றி நன்றி வணக்கம்
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம் வணக்கம்
10: வணக்கம் வெண்பா
0: வெண்பா சொல்லுங்க
10: நீங்க அந்த சொல்லிக்க முதலாவது கியூபெக்னு சொல்லிட்டீங்க
0: அப்படி சொல்லிருந்தா விடையதான் சொன்னான் முதலாவது இரண்டாவது மூன்றாவது
11: என்ன
0: அடிச்சா
11: நன்றி
0: நிகழ்ச்சியில் அடுத்த வணக்கம்
12: வணக்கம் பாசா நான் மொரின்
0: சொல்லுங்கள் நன்றி நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
11: வணக்கம் பாசன். நிர்மலா
0: சொல்லுங்கள்.
11: இது வந்து கியூபெக்.
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
12: வணக்கம் சார்.
0: கியூபெக். நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு. ஆமாம், பாருங்கள், பவான் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார் வரையில. ஏன்டாவே அங்கே பிரிட்டிஷ் கொலம்பியாவை காணையில். அப்போ முதலாவது இடத்தை கியூபெக் பெற்றிருக்கின்றது, இரண்டாவது இடத்தை 1, 2, 3 என்ற அந்த இடங்களை, மகிழ்ச்சியான மாகாணங்கள் என்ற இடங்களை, இரண்டாம் இடத்தை நியூஃபவுண்ட்லேண்ட் மற்றும் லெப்ரடோர் பெற்றிருக்கின்றது, மூன்றாம் இடம் நியூ பிரான்சிங், அடுத்து ஒன்டாரியோ, அதற்கு அடுத்து ஐந்தாம் இடம் பிரின்ஸ் எட்வர்ட், நாலாம் இடம் ஒன்டாரியோ, ஐந்தாம் இடம் பிரின்ஸ் எட்வர்டு ஆகியன, இல்லை 10வது இடத்தில் தான் பிரின்ஸ் எட்வர்டு இருக்கின்றது, அதுதான் கடைசி இடத்தில் இருக்கின்றது. ஒன்டாரியோ மாகாணம் 69.3 நடுத்தர இடத்தில் காணப்படுகின்றது. என்ற வகையிலே இந்த விடைகளுடன் இணைந்திருந்த நேர்கள் அத்தனை பேருக்கும் இந்த வேளையில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். பவான் வந்திருக்கிறார், ஓடோடி வந்திருக்கிறார். வணக்கம்
13: பவான்.
0: பிரிட்டிஷ் கொலம்பியா காணையில இருந்து வரையில இருந்து நீங்க. ஓ, நன்றி நன்றி நன்றி நன்றி. ஆமாம், நேர்கள் அத்தனை பேருக்கு நன்றிகள். எங்களது நீல் பல் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருந்த வெண்பா, பஞ்சாட்சரம், மதன், பவான், சிவலிங்கன், நிர்மலா, திரு மொரின், ரமேஷ் ஆகிய நேர்களுக்கு இந்த வேளையில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம்.
14: கனவென்னும் ஆலைக்குள் அகப்பட்ட கரும்பே, நினைவென்னும் சோலைக்குள் போ.
0: நேர்களை இப்பொழுது நானும் விடைபெறும் நேரம். இதுவரை நேரவன் நிகழ்ச்சியில் பாடல்கள் கேட்டு விரும்பி கேட்ட நேர்கள், திரை இசை தேர்வு நிகழ்ச்சியில் இணைந்திருந்த நேர்கள், எங்களது கீத சந்தங்கள் நிகழ்ச்சியுடன் இணைந்திருந்தவர்கள், அது மட்டுமல்ல நில் பது சொல் நிகழ்ச்சியில் இணைந்து நிகழ்ச்சியை சிறப்பித்தவர்கள், இன்று எங்களது நேர்களில் அரைவாசி நேர்கள் டிவிஐ உடன் இருக்கின்றார்கள். டிவிஐயில் இப்போது நிகழ்ச்சிகள் போய்கொண்டிருக்கின்றது, அதில் மூழ்கி திளைத்திருக்கின்றார்கள். நீங்களும் இணைந்து கொள்ளலாம் டிவிஐ நிகழ்ச்சிகளுடன் என்பதை இந்த 25வது ஆண்டு நிறைவையொட்டி அங்கு விசேட நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நேர்களும் இணைந்து டிவிஐ நிகழ்ச்சிகளையும் பார்வையிடலாம் என்பதை தெரிவித்துக் கொண்டு, நிகழ்ச்சியுடன் இணைந்திருந்த அத்தனை உள்ளங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, காற்றலை வழியே நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்த நேர்களுக்கும் நன்றிகளை கூறி, மீண்டும் வருகின்ற பொழுதுகள் இனிய பொழுதாக மாற வாழ்த்துக்களை தெரிவித்து, மற்றொரு காற்றலை பொழுதில் உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றும் உங்கள் அன்பின் எஸ் எஸ் வாசன். நன்றி வணக்கம் நேர்கள்.

0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
1: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.காமில் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவற விடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333 ஜெயபிரமநாதன், புரோக்கர், ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்.
2: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிபிரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
0: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
2: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
3: For all your insurance need, அழையுங்கள் குணா துரைசிங்கம், 416-528-1407. குணா ஒரு சிறந்த பைனான்சியல் பிளானிங் என்று சொல்லப்படுவது என்ன, அதில் என்ன விடயங்கள் அடங்கி இருக்கும்?
4: நிதி திட்டமிடலின் 6 தூண்களாக பைனான்சியல் மேனேஜ்மெண்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், டாக்ஸ் பிளானிங் அண்ட் எஸ்டேட் பிளானிங் என்பன அமைகின்றன. இவற்றில் இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்பது வந்து மிகவும் ஒரு பிரதானமான அடிப்படையாக அமைகின்றது.
3: மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம், 416-528-1407, GT Brokers.ca.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: இணைய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் இட்டோபிகோவில் ஆன்சைட் கிரிமேஷன் அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
2: கடந்த 25 ஆண்டுகளாக டிவிஐயின் வளர்ச்சி பயணத்தில் தோளோடு தோள் நின்று தொடர்ந்து விளம்பர ஆதரவும் அனுசரணையும் வழங்கி வரும் கேஷ் பாயிண்ட் நிறுவனத்திற்கும் அதனது உரிமையாளர்கள் சுதா மற்றும் குமார் ஆகியோருக்கும் டிவிஐ தனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றது. உங்கள் நம்பிக்கையும் தொடர்ச்சியான ஆதரவும் எங்கள் வெற்றி பயணத்தின் வலிமையாக அமைந்துள்ளது. டிவிஐயின் 25 ஆண்டுகால வளர்ச்சிக்கு கை கொடுத்த கேஷ் பாயிண்ட் நிறுவனத்திற்கு எங்கள் இதயபூர்வமான நன்றி. உங்கள் ஆதரவுடன் தொடரும் எங்கள் வெற்றி பயணம்.
3: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
4: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன். அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
5: ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிட் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 647-924-7638
2: அல்லது கால் தர்ஷன் 416-897-0919.
5: ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638
2: 416-897-0919.
6: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
7: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 $1,200 வரை கொடுக்கணும்.
6: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
7: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
8: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
7: மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
6: 416-834-2266.
7: Jiva Jewelers.

Hei, hei! Hei, gjør deg en sånn pleier! Det er dagen din!

Vidimara, Sadikara, Kadimara.

0: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD. 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சியின் வெள்ளி விழா கொண்டாட்டம், 25வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள். கிராஸ் போர்டர் AZ டிரைவர்களுக்கான சிறந்த வேலைவாய்ப்பு, டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை. ஒரு மைலுக்கு 60% முதல் 70 சென்ட்ஸ் வரை சம்பளம், $1,000 சைன் ஆன் போனஸ், $500 ரெஃபரல் போனஸ், மிட் வெஸ்ட் அமெரிக்கா கனடா டெடிக்கேட்டட் லேன்ஸ், வாரத்துக்கு 3,000 முதல் 5,000 மைல்ஸ், வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை, குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ் போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ஸ்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள். 905-507-1800 அல்லது அனிட்டோ 647-688-9120.
1: நாள் முழுவதும் முளைத்து கிளைத்த உங்களுக்கு சுகமான தூக்கத்திற்கு உத்தரவாதம் தருவது தரமான மெத்தைகள். ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸ் அண்ட் பர்னிச்சர் தமிழரின் நிர்வாகத்தில் இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் நீங்கள் விரும்பும் அளவில், விரும்பும் நிறத்தில் மெத்தைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம். ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸ் அண்ட் பர்னிச்சர், 1600 மிட்லன் அவென்யூ, யூனிட் 2, ஸ்கார்போரோ, 416-759-2600, 416-759-2600.
2: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
3: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
2: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
3: 416-489-2000. GTA credit.
4: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகைப் பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
4: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca. 905-417-6069.
5: என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 11. செய்ன் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049. வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-யை வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் நெகில் தம்பி மற்றும் ரேவதி மேனன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம். கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்ப்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999. 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சியின் வெள்ளி விழா கொண்டாட்டம். 25வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள்.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா. Working for you. விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: கடந்த 25 ஆண்டுகளாக டிவிஐயின் வளர்ச்சி பயணத்தில் தோளோடு தோள் நின்று தொடர்ந்து விளம்பர ஆதரவும் அனுசரணையும் வழங்கி வரும் கேஷ் பாயிண்ட் நிறுவனத்திற்கும் அதனது உரிமையாளர்கள் சுதா மற்றும் குமார் ஆகியோருக்கும் டிவிஐ தனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றது. உங்கள் நம்பிக்கையும் தொடர்ச்சியான ஆதரவும் எங்கள் வெற்றி பயணத்தின் வலிமையாக அமைந்துள்ளது. டிவிஐயின் 25 ஆண்டுகால வளர்ச்சிக்கு கை கொடுத்த கேஷ் பாயிண்ட் நிறுவனத்திற்கு எங்கள் இதயபூர்வமான நன்றி. உங்கள் ஆதரவுடன் தொடரும் எங்கள் வெற்றி பயணம்.
3: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
3: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200. 905-667-7200.
4: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன். 647-459-9757.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
6: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என்னன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் நெகில் தம்பி மற்றும் ரேவதி மேனன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ.
3: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

0: HD WHD மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள் உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள் உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் PV ராஜ். கால் 647-327-8111. சகாஜா.
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால், இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட், பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
0: எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம் வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம், 416-903-9999. 416-903-9999.

கனடாவின் முதல் முதல் முதல் HD இது தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647713 6049.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்டிங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்டிங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கேற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.com-இல். அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவை எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333 நியூ ஹோம் சென்டர்.com.
3: வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 647-924-7638
0: அல்லது கால் தர்ஷன் 416-897-0919.
3: ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638
0: 416-897-0919. உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393 647-799-2393. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
4: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
5: Music Connects.
4: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் நெகில் தம்பி மற்றும் ரேவதி மேனன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
6: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5% இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA Square மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்,
2: 416-834-2266.
3: Jiva Jewelers.
4: Sorry, bro.

சிறைக்கு ராலிங்க, அடுத்த நொடியே முறைக்கு ராலிங்க, உசரா உசரா நினைக்கிறாளுங்க, உடனே உடனே மறக்கிறாளுங்க.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165.
1: அனைவருக்குமான
0: ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன் .com.

0: திகழ் முதல் HD தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200 9-0-6-7-2-0-0-9-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-
3: 7. குணா ஒரு சிறந்த பைனான்சியல் பிளானிங் என்று சொல்லப்படுவது என்ன? அதில் என்ன விடயங்கள் அடங்கியிருக்கும்?
4: நிதி திட்டமிடலின் 6 தூண்களாக பைனான்சியல் மேனேஜ்மெண்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், டாக்ஸ் பிளானிங் அண்ட் எஸ்டேட் பிளானிங் என்பன அமைகின்றன. இவற்றில் இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்பது வந்து மிகவும் ஒரு பிரதானமான அடிப்படையாக அமைகின்றது.
3: மேலதிக விவரங்களுக்கு அலையுங்கள் குணா துரைசிங்கம், 416-528-1407, gtbrokers.ca.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituran, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 22-1775.
2: காசு வேணும் என்று பிரண்டிட்ட கேட்டேன், இல்லையென்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவர்கிட்ட கேட்ட, அவவும் இல்லையென்றுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தானே கை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
3: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
4: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
3: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகை அடகு மாடம். பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரோ. 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
5: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா. ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்.
5: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca. 905-417-6069.
6: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும்
7: மியூசிக் கனெக்ட்ஸ்.
6: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம்.
8: செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் நெகில் தம்பி மற்றும் ரேவதி மேனன்.
6: சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
9: அப்படின்ற

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD. நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD. செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு, சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: நிசான் head-to-head event. இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0% டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: Everything okay, no problem. Indigenam
2: bar kalamu closing da tadikira nadi.
3: The customer you're trying to reach is not available.
0: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti selutti kondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416 268 0155, 416 268 0155.
1: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதீஷ் செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
2: செல்லம் இல்லடா செல்வம்.
1: சரி சரி.
4: நாள் முழுவதும் முளைத்து கிளைத்த உங்களுக்கு சுகமான தூக்கத்திற்கு உத்தரவாதம் தருவது தரமான மெத்தைகள். Relaxwell Mattress and Furniture, தமிழரின் நிர்வாகத்தில் இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் நீங்கள் விரும்பும் அளவில் விரும்பும் நிறத்தில் மெத்தைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம். Relaxwell Mattress and Furniture, 1600 Midland Avenue, Unit 2, Scarborough, 416-759-2600, 416-759-2600.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சினையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட் லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர் டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000 416-489-2000 GTA credit.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661
2: 8:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 8 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் நெகில் தம்பி மற்றும் ரேவதி மேனன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
3: அப்படின்ற

0: திகழும் முதல் HD தமிழ் HD.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 52 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
4: Crossborder AZ டிரைவர்களுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு. டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை. ஒரு மைலுக்கு 60% முதல் 70 சென்ட்ஸ் வரை சம்பளம். $1,000 சைன் ஆன் போனஸ். $500 ரெஃபரல் போனஸ். மிட்வெஸ்ட் அமெரிக்கா கனடா டெடிக்கேட்டட் லேன்ஸ். வாரத்துக்கு 3,000 முதல் 5,000 மைல்ஸ். வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை. குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ்போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ஸ்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள். 905-507-1800 அல்லது அனிடோ 647-688-9120.
5: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm, ரவி நடராஜா.
6: Working for you.
5: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
6: Working for you.
4: பொறுப்பு துறப்பு CMR தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் CMR பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறிய தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200, 9056677202.
3: பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரூ. 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
4: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
5: அப்ப வயசு போன உங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே?
6: நோ நோ நோ.
7: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677.
8: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன், அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444. 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
1: Nissan head to head event இப்பொழுது Morningside Nissan இல் approval credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 finance இல் demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு 2026 Nissan Sentra க்கு வாரத்துக்கு $67 மட்டுமே மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change கனடாவுக்கு புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் approval அஜிந்தன் தவராஜா 416-804-2365
2: அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்
3: 22 carat 1 gram நகைக்கு 100 to $150 வரையும் 22 carat 1 pound நகை அடகுக்கு 1000 to $1200 வரை கொடுக்கணும்
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து
3: துபாய் சிங்கப்பூர் 22 carat தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம் என்ன
3: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்
2: 416-834-2266
3: ஜீவா ஜுவல்லர்ஸ்
5: Everything okay, no problem and dijinam.
4: Bar kalam closing da, tadikira nadik.
6: The customer you're trying to reach is not available.
7: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Prithi Selvam, 416-268-0155. 416-268-0155. 0155
5: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதீஷ் செல்லத்துக்கு தேங்க்ஸ்
4: செல்லம் இல்லடா செல்வம்
5: சரி சரி

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன் பையிங் அண்ட் செல்லிங். GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன், 416-475-4661-416-475-4665-4661. உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393. 647-799-2393. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள், எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
4: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் நெகில் தம்பி மற்றும் ரேவதி மேனன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
5: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
1: உங்கள் அனைத்து முதலீட்டு தேவைகளுக்கும் அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407. குணா, இன்றைய பொருளாதார சூழ்நிலையில் ஒரு சிறந்த முதலீட்டு ஆலோசனை என்றால் என்ன?
2: முறையான முதலீட்டு ஆலோசனை என்பது சரியான கேள்விகளை கேட்பதில் இருந்து தொடங்குகின்றது. அதாவது வந்து பர்பஸ் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, எவ்வளவு உங்களால் எஃபோர்ட் பண்ணியிலும், அதாவது வந்து வீடு வாங்கவா அல்லது பிள்ளைகளுக்கு எடுக்கேஷன், இப்படியான சரியான கேள்விகளை கேட்டு தகுந்த முதலீடை செய்வதே முறையான முதலீடு.
1: முதலீடு சம்பந்தமான மேலதிக விளக்கங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 gtbrokers.ca.
0: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
3: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
3: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்
3: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்
0: இட்டோபிகோ
3: 416-746-2742.
4: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775, 647-522-1775.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: காசு வேணும்னு ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டேன், இல்லி கண்டு சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி கண்டு அவட்ட கேட்டா, அவவும் இல்லி கண்டுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தானே கை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
5: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
6: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
5: கெனடியன் எக்லிங்டன், சங்கரன் கோக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகை அடகு மாடம்.
7: புதிய
8: பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்ஸியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
9: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
10: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
9: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
10: 416-489-2000. GTA கிரெடிட். கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கு அருகில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன், ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1-இன் சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம், 416-903-9999. 416-903-9999.

உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நலப் பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் PV ராஜ். கால் 6473278111 6473278111 சகாஜா. மிஸ்ஸாகா பிராம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிராம்ப்டனில் பிராம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிராம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிராம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 6477136049. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ் 416-990-2462 416-990-2462.

0: சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி வி ராஜ். கால் 6473278111, 6473278111. சகாஜா.
1: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 6477136049.
0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ் 416-990-2462, 416-990-2462.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேர்கள் இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழ் HD-யின் காலை நேர ஒலிபரப்பு. நேர்கள் இப்பொழுது முதல் 1 மணி வரை தொடர்ச்சியாக எங்களது காலை ஒலிபரப்புடன் இணைந்திருக்கலாம். இன்றைய நிகழ்ச்சியில் 9 மணி தொடக்கம் 10 மணி வரை நேர் விருப்ப பாடல்கள் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து 10 மணி தொடக்கம் 12 மணி வரை 10க்கு 10 நிகழ்ச்சி உங்களை மகிழ்விக்க இருக்கின்றன. 12 மணி தொடக்கம் 1 மணி வரை வானவில் உங்களை வந்து சேரும். அது மட்டுமல்ல, நேர்களே பல்வேறு விதமான சுயம்சங்கள் பொருந்திய நிகழ்ச்சிகளுடன் நாங்கள் பயணிக்கப் போகின்றோம். இந்த 4 மணி பொழுதுகளும் இனிய பொழுதுகளாக மாற இருக்கின்றன. இன்று 8ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2026ஆம் ஆண்டு கனேடிய மக்கள் வாழ்வில் மறக்க முடியாத ஒரு நாள் என்று சொல்லலாம். குறிப்பாக வரி அழுத்தங்களால் இப்பொழுது கனேடிய மக்கள் பல்வேறு விதமான பொருளாதார அழுத்தங்களை சந்திப்பது மட்டுமல்ல, மன ரீதியான உளைச்சல்களுக்கு ஆளாகி இருக்கக்கூடிய ஒரு நாள் என்ற வகையில் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வேண்டும். எதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும் என்று இந்த நாளை நாங்கள் இனிமையான நாளாக மாற்றி இருக்கின்றோம். பல்வேறு விதமான சவால்கள், சோதனைகள், வேதனைகளை கடந்து வந்த கனேடிய மக்களுக்கு இதெல்லாம் ஒரு ஜுஜுப்பி என்று சொல்லலாம். என்ற வகையில் இந்த நாளில் பிறந்த தினம் மற்றும் திருமண நாளை கொண்டாடுகின்ற நேயர்களுக்கு எங்களது இனிய பிறந்த தினம் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிகளுடன் நாங்கள் இணைந்திருக்கப் போகின்றோம். இந்த மனுத்தியாளத்தின் செய்தி அறிக்கை முதலில் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து நேயர்களை நாங்கள் விருப்ப பாடல்களுடன் இணைக்க இருக்கின்றோம்.
1: மனுத்தியால செய்திகள் CMR Tamil HD Hourly News.
2: அனுராதபுரத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் மக்கள் பேரணிக்கு ஐக்கிய தேசிய கட்சி வாழ்த்து தெரிவித்துள்ளது. குஷ் மற்றும் ஹஷீஷ் போதைப் பொருட்களை இலங்கைக்குள் கடத்த முற்பட்ட போது தாய்லாந்து பிரஜைகள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஏர்பஸ் விமான கொள்முதல் தொடர்பான விசாரணை குறித்து வாக்குமூலம் வழங்குவதற்காக இலங்கையின் முன்னாள் சபாநாயகர் சமல் ராஜபக்ச கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாகியுள்ளார். இலங்கையில் தொடரும் ஏமாற்று அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமானால் நாட்டு மக்கள் அறிவால் பலம் பெற்றவர்களாக மாற வேண்டுமென்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்சவுக்கு இன்று நடைபெறும் நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொள்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. இறக்குமதி செய்யப்படும் மருந்துகள், மருத்துவ சாதனங்கள், அழகு சாதன பொருட்கள் மற்றும் மருத்துவத்துறை சார்ந்த ஏனைய பொருட்களை சுங்கத்துறையில் இருந்து விடுவிப்பதற்கு முன் அவற்றுக்கான உரிமங்கள், அனுமதிகள் மற்றும் பதிவு சான்றிதழ்களை நேரடியாக சரிபார்க்க அதிகாரிகளுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டிருக்கின்றது. இந்திய முப்படைகளின் போர்த்திறனை வலுப்படுத்த 1 கோடியே 10 லட்சம் ரூபாய் மதிப்பில் நவீன ஆயுதங்கள் மற்றும் தளவாடங்கள் கொள்முதல் செய்ய ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. மக்கள் பிரச்சினைகள் குறித்து பேச வேண்டிய சட்டசபை இன்று சர்க்கஸ் கூடாரமாக மாறியிருப்பதாக திராவிட முன்னேற்றக் கழக துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி விமர்சித்திருக்கின்றார். இந்திய பாதுகாப்புப் படை அமைச்சர் ராஜ்நாத் சிங் 3 நாள் உத்தியபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு இன்று இலங்கை சென்றடைந்தார். மொன்ட்ரியோலைச் சேர்ந்த பொம்பாடியே நிறுவனத்தின் தயாரிப்புகளை விற்பனை செய்வதை நிறுத்துவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்ததை தொடர்ந்து கருத்து தெரிவித்திருக்கின்ற கியூபெக் மாகாண முதல்வர் கிறிஸ்டின் ஃப்ரெஷெட், பொம்பாடியே தங்கள் பொருளாதாரத்தின் முக்கிய அடையாளமாகவும் விண்வெளித்துறையில் ஒரு முக்கிய சக்தியாகவும் திகழ்வதாக தெரிவித்துள்ளார். கனடா மற்றும் சீனா இடையே ராணுவ ரீதியிலான பேச்சுவார்த்தைகள் மீண்டும் ஆரம்பமாகியுள்ளதாக சீனாவின் தேசிய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது கனடாவில் உள்ள சீனா குறித்த ஆய்வாளர்களிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது. எரிமலை வெடிப்பினால் ஏற்பட்ட சாம்பல் காரணமாக சில நாட்களாக மூடப்பட்டிருந்த இந்தோனேஷியாவின் முக்கிய விமான நிலையம் மற்றும் ஏனைய விமான போக்குவரத்து மையங்கள் இன்று அதிகாலையில் மீண்டும் திறக்கப்பட்டதாக அந்த நாட்டின் போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரிட்டிஷ் வெளியுறவுச் செயலாளர் எட் மெலிபேண்ட் இன்று இஸ்ரேல் மீதான இங்கிலாந்தின் அணுகுமுறையில் பெரிய மாற்றத்தை அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. 2ஆம் உலகப் போரின் முடிவின் பின்னர் அண்மை காலத்தில் உலகம் அரசுகளுடன் தொடர்புடைய மிக அதிக எண்ணிக்கையிலான ஆயுத மோதல்களுக்கு முகம் கொடுத்து வருவதாக கரிசனை வெளியிட்டிருக்கின்ற ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வால்டர் டர்க் தற்போதைய உலகளாவிய நிலவரம் மிக ஆபத்தானதாகவும் கவலையளிப்பதாகவும் இருப்பதாக தெரிவித்துள்ளார். பாதுகாப்பான மற்றும் போட்டித்தன்மை வாய்ந்த 6G வலையமைப்புகளை உருவாக்கும் முயற்சியில் அமெரிக்கா மற்றும் ஏனைய 24 நாடுகளோடு இந்தியா இணைந்திருப்பதாக அமெரிக்க வர்த்தகத்துறை தெரிவித்துள்ளது.
1: மனத்தியாளச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: இதயத்தில் நுழைந்திடும் தமிழ்ச்சி, செவிகளில் நிறைந்திடும் தமிழ்ச்சி. 101.3 CMR தமிழ்ச்சி.
1: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.com-இல் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333 ஜெயபிரநாதன் ப்ரூக் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா. ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
2: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
4: நேரம் 9:09. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் காலை நேர ஒளிபரப்புடன் இணைந்திருக்கின்ற இந்த வேளையிலே நாங்கள் பல்வேறு விதமான பாடல்கள் மற்றும் நேர்களது தெரிவுகள் மட்டுமல்ல, நேர்களை 10க்கு 10 நிகழ்ச்சியில் நாங்கள் 10 பாடல்கள் முத்தான பாடல்களுடன் இணைந்திருக்க போகின்றோம். அந்த முத்தான பாடல்களுடன் நேர்களது பாடல்களும் இணைந்து இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பிக்க இருக்கின்றன. அது மட்டுமல்ல, வானவில் தரும் பல்சுவை கதம்ப நிகழ்ச்சியையும் நீங்கள் தொடர்ச்சியாக கேட்டு மகிழலாம் என்ற வகையில் இன்றைய நாளை நாம் ஆரம்பிக்க இருக்கின்றோம். பொதுவாக பிறரை பற்றி நீங்கள் அதிகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை விட உங்களை பற்றி அதிகம் பகிர்ந்து கொள்ள, பிறரை பற்றி நீங்கள் அதிகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவசியமில்லை. பிறர் என்றால் உங்கள் சார்ந்த நட்புகள். அதேபோல் உங்களை பற்றி நீங்கள் அதிகம் பகிர்ந்து கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை. ஃபேஸ்புக் தளங்கள் ஏனைய தளங்கள் ஊடாக உங்களை பற்றி அதிகம் பகிர்ந்து கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை. ஏனென்றால் இரண்டுமே உங்கள் நிம்மதிக்கு அதிக கேடு விளைவிக்கும். நீங்கள் வாழ்கின்ற இந்த வாழ்க்கை மிக உயர்ந்த வாழ்க்கை என்று எண்ணுகின்ற போது மனதிலே இன்றைய நாள் மிக இனிமையான நாள், நான் வாழுகின்ற வாழ்வு இனிமையான வாழ்க்கை என்று எண்ணி வாழுகின்ற போது எப்போதுமே மனதிலே ஒரு நிம்மதி, மகிழ்ச்சி, சந்தோஷம், தொடர்ச்சியாக முன்னேறுகின்ற ஒரு மனப்பாங்கு என்பவற்றை அவை உங்களுக்கு கொண்டு வரும். நிகழ்ச்சியில் முதலாவது நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
5: அழகு பூஞ்சில அந்த பாடல் பேக்டஸ்கூலுக்காக கேட்கலாமா?
4: சரி, அந்த பாடல் உங்கள் விருப்பத்தில் அனைவரும் கேட்டு மகளிரான். நன்றி, நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு.
5: நன்றி, வணக்கம்.

0: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 647-459-9757.
2: நேரம் இப்பொழுது 9:16. நேர்களை இப்பொழுது, கடந்த மாதம் ஒட்டாவா மற்றும் வாஷிங்டன் இடையே நடைபெற்ற வர்த்தக பேச்சுவார்த்தைகள் முறிந்ததை தொடர்ந்து சுமார் $28 பில்லியன் மதிப்பிலான கனேடிய பொருட்கள் மீது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் விதித்த 50% இறக்குமதி வரிகள் நடைமுறைக்கு வந்திருக்கின்றன. இதற்கு பதிலடியாக அதே மதிப்பிலான அமெரிக்க பொருட்கள் மீது கனடா ஒட்டாவா சமமான அளவிலான எதிர்வரிகளை விதித்தது. அமெரிக்காவால் வரி விதிக்கப்பட்ட பொருட்களின் பட்டியலை அடிப்படையாக கொண்டு பால் பொருட்கள், ஒட்டுப்பலகை மற்றும் சூரிய ஒளி தடுப்பு பூச்சி உள்ளிட்ட 700 அமெரிக்க இறக்குமதி பொருட்கள் மீது கனடா இந்த வகையான இந்த எதிர்வரிகளை இப்போது விதித்திருக்கின்றது. இந்த வரிகள் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சார்ந்த துறைகளில் பாரியளவு தாக்கங்களை ஏற்படுத்தும் என்று இப்போது ஆய்வாளர்கள் எதிர்வு கூறியிருக்கின்றார்கள். இன்று எங்களது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அலைவரிசைகளில் கேட்டிருப்பீர்கள். ராம் பிரசன் மற்றும் சுரேஷ் தர்மா இணைந்து இது தொடர்பான ஒரு அலசலை மிக சிறப்பாக வழங்கியிருந்தார்கள். என்ற வகையில் இந்த வரிகள் தொடர்பான தாக்கங்கள் மக்களை பாதிக்காமல் இருக்கப் போவதில்லை, நிச்சயமாக பாதிக்கப் போகின்றது. அதிலிருந்து நம்மை நாம் சுதாகரித்துக் கொள்ள வேண்டும்.
0: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வர்த்தகத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm, ரவி நடராஜா. Working for you. விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்கார்ப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
3: Working for you.

0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் இணைகின்றார். வணக்கம்.
1: வணக்கம் தாரணி கலைக்கிறேன், எப்படி இருக்கீங்க?
0: ஓ நலம் தாரணி, நன்றி. நீங்க நலமா?
1: ஓ நானும் நலசமா இருக்கேன். எனக்கு பாட்டு இன்னைக்கு வந்து மயக்கம் என்ன படத்துல இருந்து
0: அதிகரிச்சிருக்கு. வரிகள் காரணமாக பல்வேறு விதமான தாக்கங்கள் ஏற்படலாம் சொல்லப்படுகின்றது. இதை சமாளிக்க தயாரா அல்லது இது பற்றி எந்த
1: என்ன சொல்லுங்க? சில விஷயம் வந்து எங்கட கண்ட்ரோல மீறி போயக்குள்ள அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்க அட்ஜஸ்ட் பண்ணி தான் போய் ஆகணும். வேற வழி இல்ல,
0: ஒண்ணும்
1: செய்யல. அதுதானே, அப்ப அது எனக்கு மட்டுமில்ல உங்களுக்கு மட்டுமில்ல ஊரோட ஒத்தது தானே,
0: சகிச்சு கொள்ள
1: எதிர்கொள்ளத்தான் வேணும். செய்யலாம்.
0: நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
0: நிகழ்ச்சியில் இப்பொழுது பாடல்

அந்த பாடல் ஒலித்த இந்த நேரம் 9:25. மியாமி சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கும் போது அமேசான் சரக்கு விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்த 5 பேரும் காயமடைந்த 5 பேரும் தரையில் இருந்த 2 வாகனங்களில் இருந்ததாக இப்போது புலனாய்வு தகவல்கள் தெரிவிக்கின்றன. 21 ஏர் நிறுவனத்தால் இயக்கப்படும் அந்த போயிங் 767-300 ரக விமானம் ஞாயிற்றுக்கிழமை ஓடுபாதையை தாண்டி சென்று 7 பேர் பயணித்த விமான நிறுவனத்தின் துப்புரவு வேன் மீது மோதியிருக்கின்றது. பின்னர் சுற்றுவேலியை உடைத்துக் கொண்டு உள்ளே 3 பேர் இருந்த டொயாட்டா SUV வாகனம் மீது மோதியது. தேசிய போக்குவரத்து பாதுகாப்பு வாரியத்தின் தலைவரான ஜெனிஃபர் விபத்து நடந்த இடத்தை முழுமையான பேரழிவு என்று வர்ணித்ததோடு விபத்துக்கான காரணத்தை கண்டறிய இது மிக ஆரம்ப கட்டம் என்று தெரிவித்திருக்கின்றார். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் இணைகின்றார். வணக்கம்.

0: சட்ட தவிப்பம் என்று யோசிச்சிருக்கிறேன்.
1: ஏதாவது
2: புது சிந்தனைகள் நேர்கள் இருந்து வரலாம் என்ற வகையில தான் கேட்டான். நன்றி, பாடல்
3: கனடாவின் முதல் முதல் முதல் HD. இது இது தமிழ் HD.
4: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
5: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
4: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000. 416-284-7000.

0: எகர்சியமார் தமிழ் எஃப்எம் தமிழ் எச்டி வழங்குகின்ற காலை நேர ஒளிபரப்புடன் இணைந்திருக்கின்ற நேரம் இது. இந்த வேளையிலே நாங்கள் பல்வேறு விதமான நேர்களது விருப்ப பாடல்களுடன் இணைந்திருக்க போகின்றோம். குஜராத்தில் பிரதமர் நரேந்திர மோடி மேற்கு பிரத்யேக வழித்தடத்தின் 326 கிலோமீட்டர் நீளப்பகுதியை நாட்டுக்கு அர்ப்பணித்து உரையாற்றியிருக்கின்றார். அதேபோல் மும்பையில் நடைபெற்ற 7வது உலகளாவிய பின்டெக் திருவிழாவை பிரதமர் மோடி தொடங்கி வைத்த நிகழ்வும் இடம்பெற்றிருக்கின்றது. மேற்காசியாவுடனான இந்தியாவின் உக்கிசார் உறவுகள், மேற்காசியா என்பது மத்திய கிழக்கு நாடுகள் சார்ந்த பகுதி, இந்தியாவின் இத்துசார் உறவுகள் தொடர்பில் வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்களின் நலன் ஆகியவை குறித்து விவாதிக்க ஆலோசனை குழு கூட்டத்துக்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தலைமை தாங்கியிருக்கின்றார். இது சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் காலை நேர ஒளிபரப்புடன் நேர்கள் இணைந்திருக்கின்ற நிகழ்ச்சியில் அடுத்த நேர இணைகின்றார். வணக்கம்.
1: வணக்கம், நான் சுதா ஹாய்கம். எப்படி இருக்கீங்க?
0: நலம் சுதா, நன்றி. நீங்களும் நலமா இருப்பீங்க?
1: எனக்கு வந்து சின்ன பூவை மெல்ல பேசு படத்தில் அந்த படத்துல இருந்து கண்ணீர் சிந்தும் மேகமானதே
0: அந்த பாடல் ஒலிக்கும். நன்றி சுதா, நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு. எப்படி பேர்த்டே பார்ட்டி எல்லாம் சரியா போச்சா நேற்று?
1: நன்றி
0: நன்றி நன்றி. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் காலை நேர ஒளிபரப்புடன் இணைந்திருக்கின்றீர்கள். நேர்கள் இப்பொழுது தொடக்கம். 10 மணி வரை உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். நாங்கள் பாடல்களை தெரிவு செய்து கொண்டு 11 மணி வரை உங்களது பாடல்களை ஒளிபரப்பு செய்வோம். அது மட்டுமல்ல, 10 மணியிலிருந்து 12 மணி வரை 10க்கு 10 நிகழ்ச்சி இன்றும் உங்களை மகிழ்விக்க இருக்கின்றது. முத்தான 10 பாடல்கள் உங்களது வாக்குகளின் அடிப்படையில் அவை தரவரிசைப்படுத்தப்படும். வந்து பாடல்களை கேட்டு உங்கள் வாக்குகளை வழங்கலாம். 10 மணி தொடக்கம், 11 மணி வரை, பின்னர் 12 மணி தொடக்கம், 1 மணி வரை வானவில் தரும் பல்சுவை கரம்ப நிகழ்ச்சி வளமை போல் உங்களை மகிழ்விக்க இருக்கு.
2: நாள் முழுவதும் முளைத்து கிழைத்த உங்களுக்கு சுகமான தூக்கத்திற்கு உத்தரவாதம் தருவது தரமான மெத்தைகள். Relaxwell Mattress and Furniture, தமிழரின் நிர்வாகத்தில் இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் நீங்கள் விரும்பும் அளவில் விரும்பும் நிறத்தில் மெத்தைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம். Relaxwell Mattress and Furniture, 1600 Midland Avenue, Unit 2, Scarborough, 416-759-2600, 416-759-2600.
3: ஓவன் சவுண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிட் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 647-924-7638 அல்லது கால் தர்ஷன் 416-897-0919. ஓவன் சவுண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638 416-897-0919. கிராஸ் போர்டர் ஏஜெட் டிரைவர்களுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு. டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை. ஒரு மைலுக்கு 60 முதல் 70 சென்ட்ஸ் வரை சம்பளம். $1,000 சைன் ஆன் போனஸ், $500 ரெஃபரல் போனஸ். மிட்வெஸ்ட் அமெரிக்கா கனடா டெடிக்கேட்டட் லேன்ஸ். வாரத்துக்கு 3,000 முதல் 5,000 மைல்ஸ். வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை. குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ் போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ஸ்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள். 905-507-1800 அல்லது அனிடோ 647-688-9120.

0: keep listening to CMR Tamil HD.
1: நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியுடன் இணைந்திருக்க நேரம் இது. நேர்களை இலங்கையிலிருந்து பல நாடுகளுக்கு விசா இன்றி பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பை இலங்கை அரசாங்கம் அறிவித்திருந்தது என்ற வகையில் 21 நாடுகளுக்கு இவ்வாறு பயணிக்க முடியும் என்ற ஒரு முறையை அண்மையில் இலங்கை அரசாங்கம் அறிவித்தது நேர்கள் அறிந்தது. குறிப்பாக சிங்கப்பூர், தாய்லாந்து, மாலைதீவுகள், செசிலி தீவுகள், கரீபியன் தீவுகளில் காணப்படுகின்ற பஹாமாஸ், பாபடோஸ், டொமினிக்கன் குடியரசு, கிரனடா, ஹெய்டி மற்றும் செயின்ட் வின்சென்ட் என்று பல நாடுகள். அதேபோல் இந்து சமுத்திர தீவுகள், ஆஸ்திரேலியாவுக்கு அருகிலுள்ள பல்வேறு தீவுகள், ஹுக் ஐலண்ட், அதேபோல் மைக்ரோனேசியா, தஜிகிஸ்தான், வானூட்டு, அதைவிட எரைவல் விசா என்ற வகையில் நேபாள் போன்ற நாடுகளுக்கு பயணிக்க முடியும் என்று இலங்கை அரசாங்கம் அறிவித்திருந்தது. என்றாலும் தற்போது அதில் ஒரு சிறிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றது. குறிப்பாக தாய்லாந்தில் விசா இல்லாத பயண வசதியை இலங்கையர்கள் பலர் பயன்படுத்தி வந்தார்கள். இப்போது இந்த பயண வசதியை இலங்கை அரசாங்கம் இடைநிறுத்தியிருக்கின்றது. தாய்லாந்தின் விசா இல்லாத பயண வசதியை பயன்படுத்திய போது இலங்கை நாட்டவர்களால் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் சட்டவிரோத செயல்களே இதற்கு காரணம் என்று தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கை கடவுச்சீட்டு வைத்திருப்பவர்களுக்கான விசா இல்லாத நுழைவு வசதியை ரத்து செய்யும் முடிவுக்கு காரணமாக அமைந்தன என்று அமைச்சரவை பேச்சாளரும் வெளிவார அமைச்சருமான விஜித ஹேரத் தெரிவித்திருக்கின்றார்.

0: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் நெகில் தம்பி மற்றும் ரேவதி மேனன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: வணக்கம், இது நான் உங்களோட வெண்ணிதியால் பேசுறேன். And you're listening to 101.3 தமிழ் HD, கனடாவுடன் முதல் 24 hours தமிழ் HD ரேடியோ. Enjoy.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, உலகின் முதல் தமிழ் ஹெச்டி. Thank you.

0: தமிழ் எச்டியின் விடியல்.
1: உங்கள் வாக்கு எதற்கு?
2: உங்களுக்கு பிடித்த பாடல்களை
1: உங்கள் வாக்குகளின் அடிப்படையில் தரவரிசைப்படுத்தப் போகின்றோம்.
2: கேட்க தவறாதீர்கள். காலை 10 மணி தொடக்கம் 12 மணி வரை 10க்கு 10.

இதயத்தில் நுழைந்திடும் தமிழ்ச்சி, செவிகளில் நிறைந்திடும் தமிழ்ச்சி, 101.3 CMR தமிழ்ச்சி.

0: நிகழ்ச்சியில் நேர்களை தொடர்ச்சியாக இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். இனிய காலை வணக்கம். வாசம் கண்ணன் காக்கல், எப்படி இருக்கீங்க?
0: நீங்கள் நிலைமையா இருப்பீங்க?
1: நல்லாக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கு வந்து எங்களை மகிழ்விக்கிறதுக்கு நன்றி. இன்றைக்கு வந்து ரெட்டைவால் குருவியில ஒரு பாட்டு போடணும்.
0: பாடல் வரைக்கும் என்ன மாதிரி இந்த வரி உங்களுக்கு வெளியே தந்ததா அல்லது
1: அப்படி ஒன்றும் இல்ல, சமாளிச்சு கொண்டு போக முடியும். என்ன செய்யறது,
0: எத்தனை சமாளிப்புகளை கண்டுறாங்களே என்ன?
1: அது சரி, எத்தனையோ சமாளிப்பு. நாங்க அது எங்கட சமுதாயம் எத்தனையோ வருஷ கணக்கா எத்தனையோ சமாளிப்புகளை கண்டுட்டு இருக்கோம். அப்படியே இதையும் இதையும் அந்த கோணத்துல இருந்தா இதையும் பார்க்க வந்தேன்.
0: இதுவும் கடந்து போகும்,
1: அவ்வளவுதான் கடந்து போகும்.
0: என்ன இந்த வரைபட விஷயம் தான் கொஞ்சம் முகத்துல இருக்கு
1: பாப்போம். ரொம்ப நன்றி. அந்த நீங்க தந்த செய்திக்கு, அந்த விசா இல்லாம போறதுக்கு எல்லாம் எத்தனை பேருக்கு அது சரியான முக்கியமான ஒரு செய்தியா இருந்திருக்குமே.
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியோட வானொலியோட அப்படியே இணைஞ்சிருப்பீங்க நீங்கள் ஆரம்பம் தொடக்கம். அது நன்றி கண்ணன், நன்றி
1: நன்றி நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: காலை வணக்கம் பாசன், நான் சத்யா பேசுறேன். எப்படி இருக்கிறீங்க?
0: ஓ நிலம் சத்யா, நன்றி. நீங்கள் நிலமா?
2: ஓ நான் நிலமாக இருக்கிறேன்.
0: உங்களுக்கு என்ன என்ன வேலையா வீடு அவ்வளவுதானே? அரசியலா நாடா வரியா வட்டியா இது உங்களுக்கு பாதிக்கப்போ?
2: அதாவது அப்படியே போய் கொண்டிருக்கோம் நாங்கள், அப்படியே இருக்கிறது. ஆனா என்னதான் அவர் போட்டாலும் எனக்கு அந்த கீழ் பணிஞ்சு போறது பிடிக்கல.
0: நேர்களை எல்லாம் சொல்லினோம் அதை பேசாம நாங்கள் கடந்து போக மாட்டோம். ஆனா எனக்கு எதுவும் அந்த எங்களுக்கு அந்த இது என்ன ஒரு ஒரு இரிட்டேஷனா இருக்குது. அப்படி
2: அப்ப எனக்கு அதை நான் மதியோ யாரோ சொன்ன மாதிரி அதை எப்பயோ நான் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துப்பேன். நினைக்கிறேன் சாமான்னு சொன்னா அதை கொஞ்சம் தவிர்க்கத்தான் நான் பாக்குறேன்.
0: இன்றைக்கு காலையில் நான் வேலைக்கு வாரீங்க, சிஎம்ஆருக்கு வாரேன். அப்போ பேட்டி நடக்குது, ராம் பிரசன் சுரேஷ் தர்மா பேட்டி கொடுத்து கொண்டிருக்கணும் வரியை பற்றி. அந்த அந்த வரி விதிப்புகள் அவை என்ன நடைமுறைகள் எல்லாத்தையும் கேட்க பெரிய கஷ்டமாக இருக்குது இல்லையே. நாங்க பொருட்படுத்தா போவோம். ஆனா ஏலாம இருக்குது இல்ல, ஏதோ உங்களோட வீட்டு பிரச்சனை மாதிரி தெரியுது
2: எனக்கு. மாக்காணி வந்து பதுக்கு சில பேர் அதை இருக்கிறோம், பதிலுக்கு பதில் இதை கூட்டுறது. எனக்கு வந்து அது ஓகே இருக்கு. ஏன்னா அதற்கு நம்ம இதையே வச்சுக்கொண்டு நாங்கள் கனடா ஒரு தனி நாடா தனி பொருளாதாரத்தில் அபிவிருத்தி செய்து அதை விருத்தி செய்து கொண்டு போறது எனக்கு பிடிக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு கொஞ்சம் முதல் தொடக்கத்தில் நாங்கள் கொஞ்சம் கஷ்டப்படத்தான் வேணும். கஷ்டப்பட்டுட்டோம் சொன்னா நாங்கள் அது அமெரிக்காவில் தங்கி இருக்காமல் ஒரு தனி நாடா நாங்கள் இருக்கலாமன்ற ஒரு எனக்கு அது இருக்கும்.
0: அந்த அந்த கட்சம் வளர்க்கணும் கனடா வளர்த்துட்டு இருந்தா அது ஒரு பெரிய பொருட்டு இல்லை. அமெரிக்கா என்னத்தை செய்தாலும் தட்டி போட்டு போகணும்.
2: சில சில இதுல வச்சுட்டு நாங்களை வச்சு நாங்கள் தங்கி இருக்கிறோம்.
0: தம்பியா இருக்க கூடாதுன்றீங்க, அண்ணனே மாறும்.
2: அவருக்கு நாங்கள் அண்ணனா மாறிட்டு மட்டும் அவர் பணிஞ்சு வருவேன்.
0: என்ன பாடல் சத்யா?
2: எனக்கு நெஞ்சத்துக்கில்லாத படத்துல இருந்து சுசிலா பாடின ஏ தந்தலே நீ நாளும் பாடவா அந்த பாடல்.
0: நெஞ்சத்தைக்குள்ளாதே திரைப்படத்திலிருந்து பாடல் வரும். நன்றி நிகழ்ச்சியில்
2: நன்றி நன்றி வணக்கம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
3: வணக்கம் காசிநாதன் கதைக்குவன்.
0: காசிநாதன் வணக்கம்.
3: நீங்கள் வரிசை பற்றி, நாங்கள் 90ஆம் ஆண்டு கனடாக்கு வந்த மூட்டம் இந்த திருலங்கா சாமான் ஒன்றும் பிக்கிறீங்கள சாமான் கடையில் அப்படியும் இந்த தனஞ்சல்லைகளை இன்னும் பழைய ஞாபகம் தான் வருது. அவங்களோட சாமான் போயிடக்கூடாது. அதான் நான் சொன்ன எங்கேயோ ஒரு தவறு நடந்தாலும் இப்ப நான் நிவதிட்டுவேன். சந்தோஷம் கதைச்சதுக்கு நான் இன்றைக்கு அந்த டிவியை காண்ட ஒரு வாழ்த்து சொல்லி எனக்கு அவ்வளவு தைரியம் இல்லை, அவ்வளவு அறையும் இல்லை. ஒரு பாட்டு ஒண்ணு கேட்போம், இசை தமிழ் நீ செய்த
0: பிரிஞ்சாதீங்க.
3: அது சீரம் ஐயா,
0: ஒரு கால் நூற்றாண்டு, அதுவும் 21ஆம் நூற்றாண்டின் கால் நூற்றாண்டை கடந்திருக்குது. டிவியை
3: நாங்கள் அங்க நினைஞ்சதுக்கு இறைவன் அப்படி கொடுத்துருக்க. தானும் ஆளும் வளரும், அறிவும் வளரும், தானும் வளர்த்து தமிழையும் வளர்த்தாங்க.
0: நன்றி நன்றி பாடல் வரும் நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்
4: வணக்கம் வணக்கம் சார் சிவலிங்க எப்படி நலமா இருக்கு
0: நலம் நலம் நன்றி நீங்கள் எப்படி
4: நான் நலமா உற்சாகமா இருக்கேன் உங்களை நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு
0: என்ன பாடல்
4: உங்களை தெரியல ஒரு பாடல்
0: வைரமாலை
4: நன்றி
0: நிகழ்ச்சியில் நடத்தினர் வணக்கம்
5: வணக்கம்
0: தவம் சொல்லுங்கள் வணக்கம்
5: எல்லாம் அப்ப முந்தி நாங்க வழியான வேலை இப்பியும் இல்லை நான் மலேசியா வாசி வந்த பாட்டு கேட்க போறேன் சுகம் சுகமே தொட தொடத்தானே சுகம் சுகமே துட துடத்தானி சுந்தம் வரும் வேலை அந்த பாட்டு
0: அது நீங்க சரியா சொன்னீங்க தவம் 89ல கனடா அமெரிக்காவுக்கு இடையில அந்த ஃப்ரீ ரேட் தொடங்கி பிறகு 92ஆம் ஆண்டு அது நெஃப்டாவாக மாறுது நெஃப்டான்னு சொன்னால்
4: அனுபவத்தோட
0: 89ல் அமெரிக்கா கனடாவுக்கு இடையில் ஒப்பந்தம் பிறகு 92ல் அமெரிக்கா கனடா மெக்சிகோ ஆகிய நாடுகள் இணைந்து உருவாக்கியது தான் அந்த வேளையில் உலகம் எல்லாமே ஒரு தீர்வியற்ற வர்த்தக வலயங்களை உருவாக்குகின்ற மிகப்பெரிய ஒரு அலை ஒன்று வீசியது நெஃப்டா எஃப்டா யூரோப்பியன் ஃப்ரீ ரேட் அசோசியேஷன் செஃப்டா சவுத் ஏஷியன் ஃப்ரீ ரேட் அசோசியேஷன் என்று பல பல இடங்களில் இப்படியான தீர்வியற்ற வர்த்தக மையங்கள் தோன்றின இன்றைக்கு அதெல்லாம் தவிடுபொடியாகி போகிறது தற்போதைய வரி இழுபறிகளாக.

0: மனத்தியால செய்திகள்
1: சிஎம்ஆர் தமிழ் எச்டி அவலி நியூஸ்.
2: கனேடிய பொருட்கள் மீது அமெரிக்காவின் வரி விதிப்புக்கு பதிலடி நடவடிக்கையாக புதிய இறக்குமதி வரிகளை இன்று கனேடிய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. நள்ளிரவுக்கு பிறகு நடைமுறைக்கு வந்த இந்த புதிய வரிகள் 15 முதல் 50% வரை காணப்படுகின்றன. இவை பால் பொருட்கள், ஒட்டுப்பலகை மற்றும் சன்ஸ்கிரீன் போன்ற அமெரிக்க பொருட்களுக்கு விதிக்கப்பட்டுள்ளன. கடந்த மாதம் கனடா மற்றும் அமெரிக்கா இடையே இடம்பெற்ற பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து அந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை தொடர்ந்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் விதித்த வரிகளுக்கு பதிலடியாகவே இந்த வரிகள் அமுல்படுத்தப்பட்டுள்ளன. ஹாக்கி மட்டைகள் முதல் தேன் வரை பல்வேறு கனேடிய பொருட்கள் மீது டொனால்டு டிரம்ப் 50% வரிகளை விதித்திருந்த நிலையில் இதற்கு இணையான வரிகளை விதிக்கப்போவதாக பிரதமர் மாக்கானி உறுதியளித்திருந்தார். இதனிடையே அமெரிக்க மதுபானங்கள் மீது 50% வரியை அமல்படுத்தப் போவதாக சசெச்சுவான் மாகாண முதல்வர் ஸ்காட் மோ கடந்த மாதம் அறிவித்திருந்தார். இந்நிலையில் இன்று இந்த வரிகள் அமல்படுத்தப்பட்டுள்ளன. இந்திய பெருங்கடல் பகுதியில் பாதி மூழ்கிய நிலையில் இருந்த தனது படகு ஒன்று ஆஸ்திரேலிய மீட்புக் குழுவினரால் மீட்கப்பட்டதை தொடர்ந்து கனேடிய சுற்றுலா பயணி ஒருவர் நலமுடன் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவின் வடக்கு முனையில் உள்ள டாவின் நகரில் இருந்து இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவுக்கு தெற்கே அமைந்துள்ள ஆஸ்திரேலிய பகுதியான கிறிஸ்மஸ் தீவுக்கு இந்த நபர் பயணம் செய்து கொண்டிருந்ததாக ஆஸ்திரேலிய கடல்சார் பாதுகாப்பு ஆணையகம் தெரிவித்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமை கனடாவில் உள்ள தனது குடும்பத்தினரை தொடர்பு கொள்ள அவர் தவறியதாகவும் இதனை தொடர்ந்து அவரது சகோதரர் ஆஸ்திரேலிய அதிகாரிகளை தொடர்பு கொண்டதாகவும் அமெரிக்கன் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் அசோசியேஷன் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. கிறிஸ்மஸ் தீவுக்கு தென்கிழக்கே சுமார் 1000 கிலோமீட்டர் தொலைவில் பாதி மூழ்கிய நிலையில் இருந்த கேட்டமரான் என்ற படகை தேடுதல் குழுவினர் கண்டறிந்ததாகவும் அந்த நபர் அந்த படகின் சிறிய துணைப்படகில் இருந்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். மீட்பு பணியில் ஈடுபட்ட உலங்கு வானூர்தியொன்று உயிருக்கு பாதுகாப்பான மிதவை, அவசர சிகிச்சை சிக்னல் ஆகியவை மற்றும் உணவு, தண்ணீர் போன்றவற்றை அந்த நபருக்கு வழங்கிய பின்னர் அவர் ராயல் ஆஸ்திரேலிய கடற்படை உலங்கு வானூர்தியில் மீட்கப்பட்டதாக தெரிவித்திருக்கின்றனர். அமெரிக்க கொடியின் கீழ் ஐஸ்லாந்து மற்றும் பல நாடுகள் பிரதேசங்களை காட்டும் வரைபடத்தை ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் சமூக ஊடகத்தில் பகிர்ந்ததை தொடர்ந்து ஐஸ்லாந்து அமெரிக்க தூதரை வரவழைத்து பேசியிருக்கின்றது. டொனால்டு டிரம்ப் தனது ட்ருத் சோஷல் சமூக ஊடகத்தில் பதிவிட்ட அந்த வரைபடம் கனடா, மெக்சிகோ, கிரீன்லாந்து, ஐஸ்லாந்து, மத்திய அமெரிக்கா மற்றும் கரீபியன் பகுதிகள் உட்பட வட அமெரிக்காவின் பெரும்பகுதியை அமெரிக்கா உள்ளடக்கியிருப்பதை காட்டுகின்றது. முழு பகுதியும் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் என்று பெயரிடப்பட்டிருக்கின்றது. இந்த படம் நாட்டின் தற்போதைய எல்லைகளுக்கு அப்பால் உள்ள பிரதேசங்களில் அமெரிக்காவின் இருப்பு அல்லது கட்டுப்பாடு விரிவுபடுத்தப்பட்டிருப்பதை குறிக்கும் வகையில் டொனால்டு டிரம்ப் பகிர்ந்த வரைபடங்கள் மற்றும் செயற்கை நுண்ணறிவினால் உருவாக்கப்பட்ட பதிவுகளின் ஒரு பகுதியாக காணப்படுகின்றது. டென்மார்க்கின் பகுதி தன்னாட்சி பிரதேசமான கிரீன்லாந்தின் கட்டுப்பாட்டை அமெரிக்கா பெற வேண்டும் என்ற டொனால்டு டிரம்பின் கருத்துக்கள் மீண்டும் மீண்டும் அழைப்பு விடுவது போன்ற பின்னணியில் இந்த அண்மைய படமும் வெளியாகியிருக்கின்றது. கிரீன்லாந்து குறித்து அவரது கருத்துக்கள் டென்மார்க்குடன் ஏற்படுத்தியிருப்பதோடு பல ஐரோப்பிய நட்பு நாடுகளிடையேயும் கவலைகளை எழுப்பியிருக்கின்றது. ஐரோப்பிய ஒன்றியத்தில் உள்ள அனைத்து குழந்தைகளையும் பாதுகாக்கும் நோக்கில் 15 வயதுக்குட்பட்டவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை தடை செய்வதற்கான ஐரோப்பிய சட்ட வரைவு ஒன்றை சமர்ப்பிக்குமாறு ஐரோப்பிய ஆணையகத்தின் தலைவர் உர்சுலா வான் டெர் லியனிடம் பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் கேட்டுக்கொண்டார். 15 வயதுக்குட்பட்டவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை தடை செய்யும் பிரான்சின் முன்மொழிவு ஒன்று ஆகஸ்ட் மாதம் அந்த நாட்டின் அரசியலமைப்பு சபையினால் நிராகரிக்கப்பட்டது. ஐரோப்பிய ஒன்றிய சட்டங்கள் மற்றும் பிரான்சின் அரசியலமைப்புக்கு இணங்கக்கூடிய வகையில் தேசிய அளவில் திருத்தப்பட்ட சட்டத்தின் மூலம் இதற்கான தீர்வை காண முடியும் என்று மேக்ரோன் மீண்டும் வலியுறுத்தியிருக்கின்றார். அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராக இஸ்லாமிய நாடுகள் அனைத்தும் ஒற்றுமையாகவும் பொறுப்புணர்வுடனும் செயற்பட வேண்டும் என்று ஈரான் கூறியிருக்கின்றது. ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அபாஸ் அராக்ஷி இந்த கோரிக்கையை விடுத்திருக்கின்றார். ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோஆபரேஷன் என்ற இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பின் புதிய பொதுச் செயலாளரான இஸ்மாயில் உல்ட் ஷேக் அகமதுடன் தொலைபேசியில் உரையாடிய பொழுது அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்தார். பலஸ்தீனம் மற்றும் லெபனான் மீது இஸ்ரேல் தொடர்ச்சியாக நடத்தி வரும் தாக்குதல்கள் குறித்தும் ஈரானின் இறையாண்மைக்கு ஏற்பட்டிருக்கின்ற அச்சுறுத்தல் குறித்தும் இதன்போது ஓஐசி தலைவரிடம் அராக்ஷி தனது அதிருப்தியை பகிர்ந்து கொண்டார். பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள தற்போதைய பதட்டமான சூழலை எதிர்கொள்ள இஸ்லாமிய நாடுகள் யாவும் தெளிவான மற்றும் ஒருங்கிணைந்த நிலைப்பாட்டை எடுக்க வேண்டியதன் அவசியத்தை அராக்ஷி இந்த தொலைபேசி உரையாடலின் போது வலியுறுத்தினார். ஆசிய கண்ட தொடரில் இந்தியாவுக்கு எதிரான லீக் போட்டியின் போது மைதானத்தில் முறையற்ற செய்கை செய்ததாக பாகிஸ்தான் மகளிர் அணித் தலைவர் ஃபாத்திமா சனா மீது சர்வதேச கிரிக்கெட் சபை நடவடிக்கை எடுத்துள்ளது. அவரின் போட்டி ஊதியத்தில் 10% அபராதம் விதிக்கப்பட்டிருப்பதாக சர்வதேச கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை அறிவித்தது. இந்திய அணிக்கு எதிரான ஆட்டத்தில் ஷபாலி வெர்மாவை ஆட்டமிழக்க செய்த பின்னர் ஃபாத்திமா சனா பார்வையாளர் அரங்கை நோக்கி முறையற்ற விதத்தில் சைகை காட்டினார். இது ICC நடத்தை விதிகளின் கீழ் குற்றமாக பதிவாகியிருக்கின்றது. இந்நிலையில் தமது தவறை ஒப்புக்கொண்ட சனாவுக்கு அபராதத்துடன் அவரது ஒழுக்கப்பதிவேட்டில் ஒரு தகுதி குறைப்பு புள்ளியும் சேர்க்கப்பட்டுள்ளது. இது கடந்த 24 மாதங்களில் அவர் பெறுகின்ற இரண்டாவது குற்றமாக பதிவாகியிருக்கின்றது.
0: மனத்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3.
3: நேர்கள் CMR தமிழ் HD-யின் 10க்கு 10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. இப்பொழுது முதல் 10க்கு 10 நிகழ்ச்சியில் நாங்கள் பாடல்கள் 10 நேர்களுக்கு வழங்க இருக்கின்றோம்.
4: தமிழா தமிழா
5: தமிழ் HD-யின்

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: பத்துக்கு பத்து உங்கள் வாக்கு எதற்கு? உங்களுக்கு பிடித்த பாடல்களை உங்கள் வாக்குகளின் அடிப்படையில் தரவரிசைப்படுத்தப் போகின்றோம்.
2: கேட்க தவறாதீர்கள். காலை 10 மணி தொடக்கம் 12 மணி வரை 10க்கு 10.

0: நேர்களே, பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் நாம் கொண்டு வருகின்ற பத்து பாடல்களையும் இப்பொழுது நாங்கள் வழங்க இருக்கின்றோம். பத்து பாடல்களும் இன்றைய நிகழ்ச்சியில் ஒளிபரப்பில் காத்திருக்கின்றன உங்களது வாக்குகளின் அடிப்படையில். இப்பொழுது முதலாவது பாடல், வேதம் புதிய திரைப்படத்தில் சந்திக்க துடித்தேன் பொன்மானே சந்திக்க வருவாயா என்ற பாடல். இரண்டாவது, அக்கினி நட்சத்திரம் திரைப்படத்தில் ரோஜா பூ ஆடி வந்தது ராஜாவை தேடி வந்தது. மூன்றாவது, வேலைக்காரன் திரைப்படத்தில் வா வா வா கண்ணாவா தாதாதா கவிதை தா. அது நான்காவது, அச்சாணி திரைப்படத்தில் மாதா உன் கோவிலில் மணி தீபம் ஏற்றினேன். ஐந்தாவது, நாடோடி பாட்டுக்காரன் திரைப்படத்தில் வனமெல்லாம் செண்பகப்பூ வானெல்லாம் குங்குமப்பூ தென்பொதிகை காற்றினிலே செந்தாளம்பூ என்ற பாடல். இலக்கமாறு காதல் கவிதைகள் படித்திட நேரம் இதழோரம் இனி காமன் கலைகளில் பிறந்திருந்தாகும் புதுமோகம். இலக்கமேடு கண்டேனெங்கும் பூமகள் நாட்டியம் காண்பதெல்லாம் அதிசயமானந்தம் காற்றினிலே வரும் கீதம். இலக்கமெட்டு வள்ளி வள்ளி என வந்தால் வடிவேலந்தான் புள்ளி வைத்து புள்ளி போட்டால் புதுக்கோளந்தான் தெய்வ வாக்கு திரைப்படத்தில் இடம்பெறுகின்ற பாடல். இலக்கம் ஒன்பது, என்ன இது என்ன இது என்மெனது என்னை விட்டு தூரம் நின்று பார்க்கின்றதே ரோஜாவினம் திரைப்படத்தில். இலக்கம் பத்து, ரிதம் திரைப்படத்தில் கலகலகலவென பொழியும் மேகம் எங்கு செல்லுதோ என்ற பாடல். இவைதான் இன்றைய பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற பாடல்கள். நேர்களும் இணைந்து கொண்டு உங்களது வாக்குகளை அளிக்கலாம். மீண்டும் ஒரு முறை, வேதம் புதிய தருகின்ற சந்திக்க துடித்தேன் பொன்மானே சந்திக்க வருவாயா. இலக்கம் ரெண்டு, ரோஜா பூ ஆடி வந்தது ரோஜாவை தேடி வந்தது. இலக்கம் மூன்று, வா வா வா கண்ணாவா தாதாதா கவிதை தா. இலக்கம் நான்கு, மாதா உன் கோவிலில் மணி தீபம் ஏற்றினை நச்சாடி. இலக்கம் ஐந்து, வனமெல்லாம் செம்பகப்பு நாடோடி பாட்டுக்காரன். இலக்கம் ஆறு, காதல் கவிதைகள் படித்திருந்தேன் கோபுர வாசலிலே. இலக்கம் ஏழு, கண்டேன் எங்கும் பூமகள் நாட்டியம் காண்பதெல்லாம் அதிசயமானந்தன் காற்றினிலே வரங்கீதம். இலக்கமிட்டு வள்ளி வழி என வந்தான் வடிவேலந்தான் தெய்வ வாக்கு. இலக்கம் ஒன்பது, என்ன இது என்ன இது என்மெனது என்னை விட்டு தூரம் நின்று பார்க்கிறதே ரோஜாவினம். இலக்கம் பத்து, கலகலகலவென பொழியும் மேகம் எங்கு செல்லுதோ ரிதம் திரைப்படம். இவை இன்றைய பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற பாடல்கள். நேர்களும் உங்களது வாக்குகளை அளிக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-644-6222 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக அழைத்து நேர்கள் உங்கள் வாக்குகளை பதிவு செய்யலாம்.
1: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக்கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன் பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும் இலவசம்.
2: ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4765-4661. பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரோ, 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
4: பத்துக்கு பத்து உங்கள் வாக்கு எதற்கு? உங்களுக்கு பிடித்த பாடல்களை உங்கள் வாக்குகளின் அடிப்படையில் தரவரிசைப்படுத்தப் போகின்றோம். கேட்க தவறாதீர்கள். காலை 10 மணி தொடக்கம் 12 மணி வரை. பத்துக்கு பத்து, பத்துக்கு பத்து.
0: நேரம் இப்பொழுது 10:10. நேர்கள் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேரம். இன்றைய பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற பத்து பாடல்களையும் நேர்கள் மீண்டும் ஒருமுறை நேர்களுக்காக வழங்க இருக்கின்றோம். அந்த பாடல்களின் அடிப்படையில் நேர்கள் உங்களது விருப்பமான பாடல்களுக்கு வாக்களிக்கலாம். அலையுங்கள் 6222 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக அழைத்து வாக்களிக்கலாம். இன்றைய 10க்கு 10 நிகழ்ச்சியை அலங்கரிக்கின்ற 10 பாடல்களும் கார்த்திக் மற்றும் முத்துராமன், அவரது தந்தை முத்துராமன், அமலா இவர்களது நடிப்பில் வெளிவந்த திரைப்படங்கள் என்று பாடல்கள் இடம்பெற காத்திருக்கின்றன. நீர்கள் ஒருவளவு புரிந்திருப்பீர்கள். முதலாவது பாடல், சந்திக்க துடித்தேன் பொன்மானே சந்திக்க வருவாயா, வேதம் புதிது. அமலா அந்த திரைப்படத்தில் நடித்திருந்தார். அதே போல் ரோஜாப்பூ ஆடி வந்தது, ராஜாவை தேடி வந்தது, அக்கினி நட்சத்திரம், அதுவும் அமலா நடிப்பு. வா வா வா கண்ணாவா தாதாதா கவிதைதா, அது வேலைக்காரன் அமலாவின் திரைப்படம். மாதாவின் கோவிலில் மணிதீபம் ஏற்றினேன், அச்சாணி திரைப்படம் முத்துராமன் நடிப்பில் வெளிவந்தது. வனமெல்லாம் செண்பகப்பு, வன வானெல்லாம் குங்குமப்பு, நாடோடி பாட்டுக்காரன் கார்த்திக் நடிப்பில் வெளிவந்தது. காதல் கவிதைகள் படித்திரு நேரம் இதழோரம், இனி காமன் கிளைகளில் பிறந்திடன் ராகம் புது மோகம், கோபுரவாசலிலே கார்த்திக் நடிப்பில். கண்டேனெங்கும் பூமகள் நாட்டியம், காண்பதெல்லாம் அதிசயம் ஆனந்தம், காற்றினிலே வரும் கீதம் முத்துராமன். வள்ளி வள்ளி என வந்தான் வடிவேலந்தான், புள்ளி வைத்து புள்ளி போட்டான் தெய்வ வாக்கு கார்த்திக். என்ன இது என்ன இது என்மெனது என்னை விட்டு தூரன் நின்று பார்க்கின்றதே ரோஜாவெனம் கார்த்திக். இலக்கம் 10, கெலகெலகெலவென பொழியும் மேகம் எங்கும் செல்லுதோ, ரமேஷ் அரவிந்த் அவரும் இணைகிற இந்த 10க்கு 10 4 பேர் இணைகின்றார்கள். அவர்களது பாடல்கள் தான் இன்றைய நிகழ்ச்சியில் உங்களை மகிழ்விக்க இருக்கின்றன. நேர்கள் வாக்களிக்க இணைந்திருக்கின்றார்கள். அவர்களை நாங்கள் இணைத்து கொண்டு இப்பொழுது நேர்களது விருப்ப பாடல்களும் இன்றைய 11 மணி வரை நிகழ்ச்சியில் காத்திருக்கின்றன. அந்த பாடல்கள் ஒளிபரப்பாகும். நிகழ்ச்சியின் முதலாவது நேர் வணக்கம்.
5: இதே கால வணக்கம் வாசன், நான் பிரேமா பேசுறேன். எப்படி இருக்கீங்க நீங்கள்?
0: ஓ நலம் பிரேமா, நன்றி. நீங்க நலமா?
5: நான் ரொம்ப நல்லம், நன்றி வாசன். ரொம்ப அழகான பாடல்கள், எல்லாமே ரொம்ப பிடிச்ச பாடல்கள் எனக்கு. மாதாவின் கோவில் அந்த பாட்டு முதல்ல 4வது
0: ஒரு மனது மறக்க முடியாத பாடல் என்று சொல்லிவிடும். அப்படி பாடல் எந்த காலமும் கேட்கலாம்,
5: எந்த காலமும் கேட்கலாம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த வணக்கம்.
6: ஓ வணக்கம் காசிநாதன்,
0: சொல்லுங்க காசிநாதன்.
6: ஓ மாதாவன் கோயில் எனக்கு 4, 5, 6
0: எட்டும் பத்தும்
6: வள்ளி வள்ளியான 8வது மற்ற விளம்பரம்.
0: நன்றி,
6: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். மதி சொல்லுங்க.
7: 8, 4, 6, 8, 4, 6, 3, 5, 1
0: ஓ நன்றி மதி, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
8: வணக்கம் வணக்கம் வணக்கம். மீண்டும் கண்ணன், எல்லாம் அழகான பாடல்கள். முதல் நேர்கள் சொன்ன மாதிரி எனக்கு வந்து 4, 10, 8, 6, 2, 3
0: சரி. நன்றி கண்ணன்,
8: நன்றி, நன்றி, நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
9: நான் தவம்,
0: தவம் சொல்லுங்க.
9: 1, 3, 4, 6, 7, 8, 10 ரம் இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் பறிச்சு போட்டவங்க கம்யூனிஸ்ட் கந்தையில் ஒன்றே ஆளுபடுவோம். நான் ஜூரப்போகிறேன், புலன் முந்தி கம்யூனிஸ்ட் கந்தியா இருந்தாரு. நீ இந்த நாடு பிரைம் மினிஸ்டர் அவர்கிட்ட போயிங் எல்லாம் அவர்கிட்ட ப்ராப்பர்ட்டி முழுக்க பறிச்சு போட்டு நீ இந்த ஒரு கம்யூனிஸ்ட் கந்தையில கொண்டு வர நீ இந்த நாட்டுக்கு தலைவனாரு. இப்ப அண்ணா இப்ப புலன் இப்ப கம்யூனிஸ்ட் வைப்போம்.
0: ஹொலண்ட் இப்ப கம்யூனிஸ்ட் இல்ல,
9: நான் யூரோப்பில் முந்தி கம்யூனிஸ்ட் கண்ட்ரியா இருந்தது.
0: ஹொலண்ட் டென்மார்க் எல்லாம் கம்யூனிஸ்ட் கண்ட்ரி இல்லை, ஆனா அவர்கிட்ட ஒரு கூட்டுறவு தன்மை இருக்கு. எல்லா விஷயங்கள்லயும் ஒரு கூட்டுறவு சார்ந்த ஒரு கம்யூனிஸ்ட் நாடுகள்ல இருக்கக்கூடிய அந்த கூட்டுறவு பண்ணை முறைகள் இன்றைக்கும் அந்த நாடுகள்ல இருக்கு. ஆனா அது முதலாளி
9: நான் இத்தாலிக்கு விலைக்கு போனான் அப்ப கம்யூனிஸ்ட் இருந்தார். 81ஆம் ஆண்டு அப்ப கம்யூனிஸ்ட் கண்ட்ரியா இருந்தது.
0: கிழக்கு ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் கம்யூனிஸ்ட் கண்ட்ரி பழைய காலத்துல, போலந்து, ரூமேனியா, பல்கேரியா எல்லாமே. நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். வணக்கம்,
10: காலை வணக்கம் பாசன்.
0: ஓ நிர்மலா, வணக்கம், வணக்கம். காலை வணக்கம்,
10: எப்படி இருக்கிறீங்க?
0: நலம், நலம். நீங்கள் எப்படி?
10: ஆமாம் நலமா இருக்கு. கடைசியா போட்ட பாடு நல்ல பாடல், இசை தமிழ் இசை பாட்டு.
0: அதுக்கு என்ன பாடல்?
10: எனக்கு வந்து 4-5 மாதா கோயில், 7-8-9-10.
0: எல்லா அம்மாமாரும் மாதாவின் கோவிலைத்தான் விரும்பினோம் என்ன?
10: அதுதான்.
0: சரி, நன்றி நன்றி
10: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
7: வணக்கம். என்னண்டா மாதாவன் கோயிலில் என்றது கேட்டது மிக்க நான். வணக்கம், நான் சுதன் முதலாவது சொல்லிடுவோம்.
0: பாட்டு சொன்ன அப்புறம் நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். வணக்கம் வணக்கம். அவரும் பேசுவதாக இல்லை. நேர்களே காத்திருங்கள், பாடல் ஒன்று நீண்ட நேரமாக ஒலிக்கவில்லை, அதன் பின்னர் இணைத்துக் கொள்வோம். இது கண்ணன் விரும்பி கேட்ட பாடல்.

0: நேர்கள் 10க்கு 10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது.
1: 10க்கு 10 உங்கள் வாக்கு எதற்கு? உங்களுக்கு பிடித்த பாடல்களை உங்கள் வாக்குகளின் அடிப்படையில் தரவரிசைப்படுத்த போகின்றோம். கேட்க தவறாதீர்கள். காலை 10 மணி தொடக்கம் 12 மணி வரை 10க்கு 10.
0: நேர்களில் 10க்கு 10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் வேளையில் நாங்கள் 10 பாடல்களையும் மீண்டும் ஒருமுறை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றோம். தற்போது டொரண்டோ பெரும்பாகத்தின் வெப்பநிலை 22°C நிலவுகின்றது. இன்று மிக கூடுதலான வெப்பநிலை 25°C வரை உயர்வடையும். மிக குறைந்த வெப்பநிலை 19°C. இன்று வானம் மிக பிரகாசமாக காட்சி தரும். நாளைய தினம் 9ஆம் தேதி புதன்கிழமை பகல் பொழுது வெப்பநிலை 27°C, இரவு பொழுது வெப்பநிலை 15°C. தற்போது காற்று மணிக்கு 4 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு தென்மேற்கு திசை நோக்கி வீசிக்கொண்டிருக்கின்றது. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் 10க்கு 10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். இன்றைய நிகழ்ச்சியில் 10 பாடல்களை நாங்கள் மீண்டும் ஒருமுறை நேர்களுக்கு நினைவூட்ட விரும்புகின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற 10 பாடல்களும் பல்வேறு விதமான ஒரு கலவையான பாடல்கள். குறிப்பாக அமலா நடிகை அமலா நடிப்பில் வெளிவந்த பாடல்கள், அதேபோல் கார்த்திக் நடிப்பில் வெளிவந்த பாடல்கள், அவரது தந்தை முத்துராமன் நடிப்பில் வெளிவந்த பாடல்கள், இன்னும் ஒரு பாடல் மற்றும் ரிதம் திரைப்படத்தில் ரமேஷ் அரவிந்த் நடிப்பில் வெளிவந்திருந்தது. இப்படி ரமேஷ் அரவிந்தை நாங்கள் கழித்து விடையலாது. நல்ல பல திரைப்படங்களில் நடித்தவர். பஞ்சதந்திரம் பார்த்திருப்பீர்கள். நல்ல வகையில் அந்த திரைப்படத்திலும் தனது பதிவை தந்தவர். ரிதம் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் அவரது பாடலாக ஒலிக்கின்றது. இன்றைய 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்களை மகிழ்விக்க இருக்கின்ற பாடல்கள் நிச்சயமாக மகிழ்விக்கும் என்பதில் மாறுபட்ட கருத்தில்லை என்ற வகையில், அதிலும் உங்களை மிகவும் குசிப்படுத்துகின்ற பாடல்கள் அல்லது ஏதோ ஒரு வகையில் உங்கள் மனதிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் அந்த பாடல்களுக்கு நீங்கள் வாக்களிப்பீர்கள் என்று தெரியும். முதலாவது வேதம் புதிய திரைப்படத்தில் சந்திக்க துடித்தேன் பொன்மானே சந்திக்க வருவாயா. இரண்டாவது ரோஜாவனம் தருகின்ற மணிகம் அக்கினி நட்சத்திரம் தருகின்ற ரோஜா பூ ஆடி வந்தது ராஜாவை தேடி வந்தது. இலக்கம் 3 வேலைக்காரன் தருகின்ற வா வா வா கண்ணாவா. இலக்கம் 4 அச்சாணி மாதா உன் கோவிலிலே. இலக்கம் 5 நாடோடி பாட்டுக்காரன் வனமெல்லாம் செம்பகப்பு. இலக்கம் 6 கோபுர வாசலிலே தரும் காதல் கவிதைகள் படித்திடும் நேரம். இலக்கம் 7 காற்றினிலே வரும் கீதம் கண்டேனெங்கும் பூமகள் நாட்டியம். இலக்கம் 8 தெய்வ வாக்கு தருகின்ற வள்ளி வள்ளி என வந்தான் வடிவேலன் தான். இலக்கம் 9 ரோஜாவனம் என்ன இது என்ன இது என்மெனது என்னை விட்டு தூரன் என்று பார்க்கிறதே. இலக்கம் 10 ரிதம் தருகின்ற கெலகலகலவென பொழியும் மேகம் எங்கு செல்லுதோ. இவைதான் இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற 10 பாடல்களும். வணக்கம்.
2: வணக்கம்
0: சுதன், சொல்லுங்கள்.
2: மாதாவன் கோயிலில் முதலாவது கடவுள் நம்பிக்கையிலும் இந்த பாட்டும் மற்றது இன்னொரு பாட்டு இளையராஜா அந்த ரெக்கார்டிங் தியேட்டர் இத எனக்கு அந்த பாட்டு ஞாபகம் வரையில அந்த முனிவர் பாடின மாதிரி அந்த பாட்டு. ரெண்டாவது ரிதம் படத்துல நீங்க பேகமா சொன்னபடியே ஓகே இந்த பாட்டு முதலாவது, அதுக்கு பிறகு ரிதம் பட பாட்டு ரெண்டாவது, அதுக்கு அடுத்தது ஆறாவது பாட்டு. இந்த முண்டையும் சொல்லி விடைபெறுகிறேன்.
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
3: சுதா,
0: சுதா சொல்லுங்க.
3: எனக்கு 4, 3, 2, 1 7, 5
0: ஓ கடந்து போகணும் தான், தாக்கம் இருக்கு, அதை ஏற்றுக்கொள்ளணும். அதைத்தான் நான் சொல்றேன். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். வணக்கம் பேசுங்கள்.
4: ஹலோ
0: வணக்கம் பேசுங்கள்.
4: வணக்கம், நிர்மலா பேசுறேன், சென்னையில
0: இருந்து. நிர்மலா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
4: நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ஓ நல்ல நலம், நன்றி. சென்னை, சென்னை தமிழ்நாடு சட்டசபையெல்லாம் எப்படி போகுது சட்டம்?

0: பாத்தீங்களா?
1: பிரான்ஸ்ல ஈபிள் டவர்ல என்ன நடந்த?
0: ஸோ என்ன ஆயிருக்கு, பிரான்ஸ்ல வந்து ஒரு கோயில் திறந்திருக்காங்க, ஹிந்து கோயில். அதுக்காக வந்து குஜராத்ல இருந்து சில இந்து அமைப்பினர் எல்லாம் வந்து பிரான்ஸ் விசிட் பண்ணிருக்காங்க. அந்த கோயில வந்து நம்ம பிரதமர் வந்து காணொலி மூலியமா திறந்து வச்சிருக்காரு. ஆனா என்ன ஆயிருக்கு, ஆக்சுவலா பிரச்சனை என்னன்னா, இவங்க விசிட் பண்ண போறாங்க ஈஃபில் டவர் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வேலை பண்ணிட்டு இருந்த பெண் ஊழியர்கள் எல்லாம் வந்து ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா வந்து இந்த இந்து அமைப்பினர் கேட்டு கொண்டதுனால அவங்களெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க. அப்போ என்ன ஆயிருக்கு, இல்லை வந்து இந்த இடத்துல எல்லாம் நீங்க இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ரூல்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க. அது வந்து ஒரு பிரச்சனை ஆயிட்டு கடைசியில என்ன ஆயிருக்கு, கொஞ்சம் ஒரு எத்தனை எவ்வளவு நேரம் சரியா தெரியல, ஆனா கொஞ்ச நேரம் வந்து ஈஃபில் டவர் க்ளோஸ் பண்ணிருந்தாங்க, பப்ளிக் ஓபன் பண்ணலன்னு. அந்த நியூஸ் வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, நான் பார்த்தோன்னே கொஞ்சம் வருத்தமா இருந்தது. இன்னுமே இந்த மாதிரி பெண்களை வந்து ரீப்ளேஸ் பண்றது, இல்ல நீங்க இங்க வராதிங்கன்னு சொல்றது, அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இன்னும் இவங்க இந்தியால இருந்து போய் பிரான்ஸ்ல போடுறாங்க அப்படின்னும் போது இப்பயுமே உட்கார்ந்துட்டு நம்ம வந்து அந்த மாதிரி பெண்களை வந்து தனியா இருங்க, இங்க வராதிங்க, இங்க நிக்காதீங்க, இதெல்லாம் ரொம்ப என்ன ரொம்ப அதிகப்படியான நினைச்சேன்.
1: அது இந்து துறவிகள் போனதால மத சடங்கு காரணமாக பெண்கள் அந்த இடத்துல நிக்க கூடாதுன்னு சொல்லி பெண்கள் வேலை நிறுத்தம் செய்து கொஞ்ச நேரம் ஈஃபில் டவர் மூடப்பட்டிருந்தது. அது ஒரு சர்ச்சை தான், சரியா சொன்னீங்க.
0: ஆமா, அதுதான் கொஞ்சம்
1: சூடா போகுது.
0: மத்தபடி இன்னைக்கு என்னோட 10-10 விருப்பம் வந்து
1: 3-6-5-8-10.
0: நீங்க காலையில வந்து என்ன சில காலை நிகழ்ச்சி எல்லாம் கொஞ்சம் நடக்கலன்னு நினைக்கிறேன். அப்ப நீங்க வந்தது வந்து என்ன சொல்ல, திருப்பி பேக் டு ஃபார்ம் அந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நன்றி.
1: நடக்குது நிகழ்ச்சி, காலை 5 நாள் நடக்குது. இப்ப மற்ற நாள்ல ரஜிவாரா.
0: ஓ அப்படியா, நல்லது நல்லது.
1: செவ்வாய் மட்டும் நான் வருவேன், மற்ற நாட்கள்ல ரஜி வருவேன். ராஜும் விரைவில் திரும்பி வருவேன், அவர் தனிப்பட்ட ரீதியில நின்றுருக்கிறேன், நிச்சயமா
0: வருவேன். ஓகே ஓகே, நல்லது. நன்றி, வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம் பாசன, சத்யா பேசுகிறேன்.
1: ஓ சத்யா வணக்கம், வாங்க.
2: எல்லாம் நல்ல பாடல்கள். எனக்கு வந்து 4-3-2
3: 3-4-1-9
1: பாடல்தான் ஆண்கள் விரும்பி கேட்கும் பாடலாக மாறி இருக்கு. இப்போ பார்ப்போம்.
3: நன்றி வணக்கம். நன்றி நன்றி.
1: நிகழ்ச்சியில் அடுத்த நீர் இணைகின்றார். வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம் சார். சிவலிங்கம்.
1: சிவலிங்கம் சொல்லுங்க.
4: 4-5-6-7 அப்படியே 10 போட்டுங்க
1: சார். நன்றி நிகழ்ச்சியில் வந்தமைக்கு
4: நன்றி.
1: நிகழ்ச்சியில் அடுத்த நீர் வணக்கம்.
5: வணக்கம் வெண்பா.
1: வெண்பா சொல்லுங்கள்.
5: 1-3-4-8
1: நேரம் இப்பொழுது 10:32. இன்னொரு நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
6: வணக்கம் வாசன், எப்படி இருக்கீங்க?
1: நலம் சந்திரன். நலம், நன்றி. நீங்கள் எப்படி? நலமா?
6: நாங்களும் சும்மா இருக்கிறோம். குயிக்கா வந்து காலமே ஆரம்பம் நல்லா இருந்தது.
1: தத்துவங்கள் பேசுவது இலகு, கடைபிடிப்பதுதான் கஷ்டம்.
6: கடப்பை

0: しいから、ベースが。
1: あ、まあまあ、その、エラボーが。
0: ஆரம்பத்திலிருந்து இணைஞ்சிருக்கிறீங்கன்றதுக்கு நல்ல சான்று, தத்துவத்தை
1: கேட்டிருக்கிறீங்க. இணையரை தான் உங்களை கனெக்ட் பண்ணதான் சில விட முடியாம.
0: தெரியும் தெரியும்.
1: எல்லாம் ஓகே, குட், கோயிங் குட். பாட்டுகள் வந்து 4, 5, 8, 3, 1, 2, 9, 9, 10.
0: நன்றி நன்றி சந்திரன். நிகழ்ச்சியில் நம்பிக்கு நேரம் 10:34 நேர்களது வாக்களிப்பின் அடிப்படையில் பாடல்கள் தரவரிசைப்படுத்தப்பட்டு 11 ஒளிபரப்பாகும். 11 வரை நேர்கள் உங்களது வாக்குகளை பதிவு செய்யலாம்.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 carat 1 gram நகைக்கு 100 to $150 வரையும், 22 carat 1 pound நகை அடகுக்கு 1000 to $1,800 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 carat தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266.
3: Jeeva Jewelers.
5: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing da, tadikira nadik.
6: The customer you're trying to reach is not available.
7: Pradhi Silvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gadai vangikku maatavum. Call Pradhi Silvam, 416-268-0155. 416-268-0155.
8: உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
9: உங்கள் வாக்கு எதற்கு?
10: உங்களுக்கு பிடித்த பாடல்களை உங்கள் வாக்குகளின் அடிப்படையில் தரவரிசைப்படுத்தப் போகின்றோம்.
11: கேட்க தவறாதீர்கள். காலை 10 தொடக்கம், 12 வரை.
10: 10 to 10.
12: அடிக்கிற அடியில் தாரை தப்பட்டைகள் கிழிந்து தொங்க வேண்டாமா?
0: சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் 10 to 10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். 10 to 10 நிகழ்ச்சியில் நேர்கள் இணைந்து கொண்டு உங்களது விருப்பத்துக்குரிய பாடல்களுக்கான வாக்குகளை அளிக்கின்றனர். இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் 10 பாடல்களையும் நேர்களுக்காக மீண்டும் ஒருமுறை தந்துவிடுகின்றோம். புதிய நேர்களுக்காக பாடல்கள் வேதம் புதிய திரைப்படத்தில் சந்திக்க துடித்தேன், பொன்மானே சந்திக்க வருவாயா. இலக்கம் 2, அக்கினி நட்சத்திரம் தருகின்ற ரோஜாப்பூ ஆடி வந்தது ராஜாவை தேடி வந்தது. இலக்கம் 3, வேலைக்காரன் தருகின்ற வா வா வா கண்ணாவா தாதாதா கவிதைதா. இலக்கம் 4, அச்சாணி தருகின்ற மாதாவின் கோவிலில் மணிதீபம் ஏற்றினேன். 5, நாடோடி பாட்டுக்காரன் தருகின்ற வனமெல்லாம் செண்பகுப்பு வானெல்லாம் குங்குமப்பு. இலக்கம் 6, கோபுர வாசலிலே காதல் கவிதைகள் படித்தல் நேரம் இதழோரம். இலக்கம் 7, காற்றிலே வரும் கீதம் கண்டேன் அங்கும் பூமகள் நாட்டியம் காண்பதெல்லாம் அதிசயம் ஆனந்தம். இலக்கம் 8, தெய்வ வாக்கு தருகின்ற வள்ளி வள்ளி என வந்தான் வடிவேலுந்தான். இலக்கம் 9, ரோஜாவினம் என்ன இது என்ன இது என்மனது என்னை விட்டு தூரன் என்று பார்க்கிறதே. இலக்கம் 10, ரிதம் தருகின்ற கெல கெலகெலவென பொழியும் மேகம் எங்கு செல்லுதோ. இவைதான் இன்றைய 10 பாடல்களும். நீங்களும் இணைந்து கொண்டு உங்களுக்கு விரும்பிய பாடல்களுக்கான வாக்குகளை அளிக்கலாம். அலையுங்கள் 4164 6422 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக அழைத்து உங்களது வாக்குகளை பதிவு செய்யலாம்.

0: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட். இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
1: அது சத்யா விருப்பப்பாளர்.

0: நெஞ்சத்திலிருந்து பாடலும் ஒலித்தோய்ந்த நேரம் சரியாக 10:42. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் நெஸ்டியின் 10:10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோ நிறுவனம், 9056677200, 9056677200.
0: அந்த திங்கள் அன்று பொச்சன் சன் வாசி அசர் புருஷோத்தம் சுவாமி நாராயணன் சமஸ்தான அமைப்பின் பிரதிநிதிகள் குழு ஒன்று மேற்கொண்ட தனிப்பட்ட வருகையின் போது இவள் கோபுரத்தில் பணிபுரியும் பெண் ஊழியர்கள் தங்கள் பணியிடங்களை விட்டு வெளியேறுமாறு அல்லது குறிப்பிட்ட பகுதிகளை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டதாக எழுந்த குற்றச்சாட்டுகளுக்கு பிரான்ஸ் அரசியல் வட்டாரங்கள் கடும் எதிர்ப்பு தெரிவிக்க தொடங்கியிருக்கின்றன. பொதுவாக பிரான்ஸை பொறுத்தவரையில் சமயம் ஒரு பிரதான விடயமல்ல. அந்த நாட்டில் சமய விடயங்கள், சமய காரியங்கள் எல்லாம் கீழைத்தேய நாடுகள், குறிப்பாக இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருப்பது போன்று அரசியலிலோ அல்லது மிக முக்கியமான விடயங்களிலோ செல்வாக்கு செலுத்துவதில்லை. அதன் காரணமாக இது தொடர்பான சம்பவத்தை கேள்வியுற்ற அரசியல் பிரமுகர்கள், பொதுநலன் விரும்பிகள், சாதாரண பொதுமக்கள் இப்போது பிரான்சில் விசனம் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த குற்றச்சாட்டை எவ்வாறாகியும் அந்த அமைப்பு ஏற்க மறுத்துள்ளது. பாரிஸில் உள்ள செயின் நதியில் நடைபெறும் சடங்குசார் படகு ஊர்வலத்துக்கு முன்பதாக ஈபிள் கோபுரத்துக்கு முன்பாக உள்ள புருஷோத்தமன் சுவாமி நாராயணன் அமைப்பைச் சேர்ந்த இந்து துறவிகள் மதச்சடங்கொன்றில் பங்கேற்றார்கள். பெண் ஊழியர்கள் நடத்தப்பட்ட விதம் குறித்த புகாரை தொடர்ந்து ஊழியர்கள் மேற்கொண்ட வேலை நிறுத்தத்தால் அந்த ஈபிள் கோபுரம் சில மணிப்பொழுதுகள் மூடப்பட்டது என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. இது பிரான்ஸ் சார்ந்த அரசியலில் இப்போது ஒரு புயலை கிளப்பியிருக்கின்றது. அதைத்தான் சென்னை நிர்மலா இங்கே குறிப்பிட்டிருந்தார்.
2: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல்ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 6477992393 6477992393 இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
0: நேர்களை, கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் இப்போது இலங்கையில் பல்வேறு விதமான பிரமுகர்கள் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டு ஊழல் லஞ்ச குற்றச்சாட்டுகள் பேரில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டு வருகின்ற இந்த வேளையிலே பல்வேறு விதமான மேலும் பல பிரமுகர்கள் கைது செய்யப்படலாம், அவர்கள் லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விளக்கமறியலில் வைக்கப்படலாம் என்ற பல்வேறு ஊடகங்கள் இப்போது வெளிவரத் தொடங்கியிருக்கின்றன. வருகின்ற வாரங்கள், வருகின்ற மாதங்கள் இவ்வாறான பல விடயங்கள் அரங்கேறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. போதைப்பொருள் கடத்தல் கும்பல்களை அழிக்கின்ற நோக்கில் ஈடுபடுகின்ற இலங்கை அரசாங்கம் ஒருபுறம் போதைப்பொருள் சார்ந்த பிரமுகர்கள் அல்லது தாராக்களை தேடிக் கண்டறிந்தென்றால் இலங்கைக்குள்ளல்ல, உலகம் பூராகவும் இருக்கக்கூடிய போதைப்பொருள் மையங்கள் என்று சொல்லக்கூடிய நாடுகளிலே சர்வதேச போலீஸ் இன்டர்போல் உதவியுடன் இலங்கையின் குற்றப்புலனாய்வு திணைக்களமும் இணைந்து பாரிய அளவிலான மாறு வேடங்கள் அணிந்து திரைப்பட பாணியில் தேடுதல்களை நடத்தி இப்போது குற்றவாளிகளை கைது செய்து கொண்டு வருகின்ற செயல்முறை ஒரு பக்கம் இருக்க, தற்போது இலங்கையிலிருந்து பாகிஸ்தானின் ISIS தீவிரவாதிகள் அல்லது ISIS அமைப்புடன் தொடர்புடையவர்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் 13 பேர் கைது செய்யப்பட்ட நிலைமைகளும் இலங்கை எந்தளவு தூரம் இப்போது பாதுகாப்பு தொடர்பில், உள்நாட்டு பாதுகாப்பு, சர்வதேச பாதுகாப்பு தொடர்பில் மிக கண்ணும் கருத்துமாக இருப்பதை வெள்ளிடை மலையாக எடுத்து காட்டுகின்றது. என்ற வகையில் இலங்கையில் இப்போது மிக வேகமாக உள்ளூரில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான ஆபத்துக்கள் நீக்கப்படுகின்ற வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அதே வேளை இலங்கையை அடுத்த கட்டத்துக்கு ஒரு தாழ்வருமான நாடு என்ற நிலையிலிருந்து நடுத்தர தாழ்வருமான நாடு என்ற நிலையில் இலங்கை இப்போது இருக்கின்றது. இந்த நாட்டை நடுத்தர உயர் வருமானம் கொண்ட நாடாக மாற்றுகின்ற முயற்சியில் இப்போது இலங்கை அரசாங்கம் மிக வேகமான பல்வேறு விதமான செயல் திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றது. அந்த வகையில் தாய்லாந்தில் 5 ஆண்டு காலத்துக்கு இலங்கை தொழிலாளர்களை பணியமர்த்துவது தொடர்பான கூடுதல் ஒப்பந்தம் ஒன்றை இப்போது தொழிலாளர் ஒத்துழைப்பு குறித்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் MOU கையெழுத்திடுவதற்கான முன்மொழிவை அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையே நடைபெற்ற இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து தொழிலாளர் இடப்பெயர்வு விவகாரத்தில் இலங்கைக்கும் தாய்லாந்துக்கும் இடையில் ஒத்துழைப்புக்கான ஒரு கட்டமைப்பை உருவாக்குவது இந்த ஒப்பந்தத்தின் நோக்கம் என்று சொல்லப்படுகின்றது. இந்த ஒப்பந்தத்தின் கீழ் தாய்லாந்துக்கு இலங்கை தொழிலாளர்களை வெளிப்படையான திறமையான முறையில் ஆட்சேர்ப்பு செய்வதற்கு பணியில் அமர்த்துவதற்கு ஏதுவாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தாய்லாந்தில் பணிபுரியும் இலங்கை தொழிலாளர்களின் சட்டப்பூர்வ உரிமைகள், நலன் மற்றும் பாதுகாப்பு ஆகியவை உறுதி செய்யப்படுவதோடு மனித கடத்தல் மற்றும் தொழிலாளர் சுரண்டல் ஆகியவற்றை தடுப்பதற்கான நடவடிக்கையாக சொல்லப்படுகின்றது. பொதுவாகவே மத்திய கிழக்கு நாடுகளுக்கு செல்லுகின்ற இலங்கையர்களை விட இப்போது இந்த தென்கிழக்கு ஆசிய நாடுகள் தாய்லாந்து, மலேசியா, வியட்நாம், இந்தோனேசியா மற்றும் தென்கொரியா இவ்வாறான இடங்களுக்கு தொழில் பார்க்க செல்லுகின்ற இலங்கை தொழிலாளர்களது உத்வேகம் இப்போது அதிகரித்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. காரணம் என்னவென்றால், மத்திய கிழக்கு நாடுகளை விட இவ்வாறான தென்கிழக்காசிய நாடுகளுக்கு வேலைக்கு செல்வதில் உள்ள மிகப்பெரிய நன்மை என்னவென்றால், வருமானம் அமெரிக்க டாலர்களில் இவர்களுக்கு கிடைக்கப் போகின்றது, அது வேறு. ஆனால் இரண்டு நாடுகளிலும் வருமானத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் இல்லை. ஆனால் தென்கிழக்காசிய நாடுகள் ஒப்பீட்டளவில் தொழிலாளர்களுக்கான சட்ட ரீதியான பல்வேறு விதமான சுதந்திரங்களை வழங்குகின்றன. அந்த சுதந்திரங்கள் மத்திய கிழக்கு நாடுகளில் பறிக்கப்படுவதனால் இப்போது மத்திய கிழக்கு நாடுகளை நோக்கி சர்வதேச தொழிலாளர்கள் இடம்பெயர்வதை விட தென்கிழக்காசிய நாடுகளை நோக்கி இடம்பெயர்கின்ற முனைப்பை அதிகம் காட்டி வருவதாக சொல்லப்படுகின்றது.

0: நேரம் இப்பொழுது 10:54 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் 10க்கு 10 நிகழ்ச்சியுடன்
1: உங்கள் வாக்கு எதற்கு உங்களுக்கு பிடித்த பாடல்களை உங்கள் வாக்குகளின் அடிப்படையில் தரவரிசைப்படுத்தப் போகின்றோம். கேட்க தவறாதீர்கள். காலை 10 மணி தொடக்கம் 12 மணி வரை 10க்கு 10
0: இப்பொழுது நீண்ட நேரமாக காத்திருக்கும் மற்றொரு நேரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம். நான் சுதன் மணிக்கோணம். நான் முதல் நான் பாட்டுகளை நான் பின்னேரம் வேலை தொடங்கினேன். அதனுடைய எனக்கு நீங்க சொன்ன வேகத்துக்கு என்னால கம்ப்ரிகன்ஷன் அந்த மண்டைகளை இடுபடையில நான் எழுதிட்டேன். இப்ப நாலாவது பாடல் முதலாவது மாதாவன் கோயிலில் அதுக்கு தான் நான் சொன்னேன். அது ஜனனி ஜனனி என்ற பாடலும் இந்த பாடலும் ரெக்கார்டிங் செய்யப்படையில எல்லாம் எழுதவே அவங்க அந்த ரெக்கார்டிங் தியேட்டர்ல அந்த ராகங்கள் உங்களுக்கு தெரியும் தானே, அது அக்கடை அந்த மாதிரி தென்ன கூடிய ராகங்களை தானே தேர்ந்தெடுப்பேன் காதலுக்கும் பக்தியும்.
0: அடுத்தது ஜானகி அம்மா அழுதா, மற்றவர்கள் எல்லாரும் அழுதது பற்றி தெரியும், ஜானகி அம்மா அழுதது தெரியும். அடுத்தது
2: ஜனனி ஜனனிக்கு தான் எல்லாரும்
0: ஜனனி ஜனனி இளையராஜா பாடியது.
2: இளையராஜா பாடினது ஆனா ரெக்கார்டிங் தியேட்டரே அது அந்த ராகங்கள் ஆக்கல, காதலுக்கும் பக்திக்கும் உருக்குற ராகங்கள் தானே தேர்ந்தெடுப்பாங்க. அடுத்தது 3, அடுத்தது 5, அடுத்தது 6, 8, 9, 10. மற்றது நீங்கள் அந்த இலங்கை முன்னேற்றத்தை பற்றி சொன்னது நல்ல விளக்கமா இருந்தது. 2 வருஷத்துக்கு முந்தைய நான் சொல்லிக்கலையே எல்லாரும் திட்டினவங்க இன்றைக்கு எல்லாரும் சொல்லினா நல்லது. நன்றி. வணக்கம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் இணைகின்றார். வணக்கம்.
3: வணக்கம் மாசம். நான் மகன் கலைக்கிறேன்.
0: நலம் மதன். நன்றி. நீங்கள் நலமா?
3: ஓ, நல்ல முயற்சியா இருக்கும். நல்ல நிலமா இருக்கின்றோம். அருமையான காலை பொழுது. எனக்கு மிகவும் பிடித்த பாட்டு 6, 1, 10.
0: 6, 1, 10. நன்றி மதன். நன்றி நிகழ்ச்சி.
3: நன்றி.
0: நேரம் இப்பொழுது 10:55. சிவலிங்கம் ஐயா ஒரு பாடல், எப்போ வந்தாலும் எங்கள் விருப்பத்தில் ஒரு பாடல் போடுங்கள் என்பார். இந்த பாட்டு

0: அந்த பாடல் ஒளித்தோ இந்த நேரம் 10:59 நேர்கள். சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் 10க்கு 10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். 10க்கு 10 நிகழ்ச்சியில் 10 பாடல்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். அந்த 10 பாடல்களும் இப்பொழுது நேர்களது வாக்குகளின் அடிப்படையில் தரவரிசைப்படுத்தப்பட இருக்கின்றன. எங்களது சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் காற்றலை ஊடாக இணைந்து கொண்டு வாக்களித்த நேர்கள் 15 பேர் வாக்களித்திருக்கின்றார்கள். அவர்களது வாக்குகள் மற்றும் ஃபேஸ்புக் தளத்தின் ஊடாக வாக்களித்த நேர்களின் வாக்குகளின் அடிப்படையில் பாடல்கள் தரவரிசைப்படுத்தப்படும். தரவரிசைப்படுத்தப்பட்ட பின்னர் செய்தி அறிக்கையின் பின் பாடல்கள் இப்பொழுது தொடர்ச்சியாக இடம்பெற இருக்கின்றன.
1: மனத்தியாலச் செய்திகள் CMR Tamil HD, Avali News.

0: வடமேல் மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபராக பணியாற்றிய சட்டத்தரணி அஜித் ரோகண இன்றுடன் காவல்துறை சேவையில் இருந்து ஓய்வு பெற்றிருக்கின்றார். 38 வருடகால சேவை காலத்தை பூர்த்தி செய்த நிலையிலேயே அவர் ஓய்வு பெற்றிருக்கின்றார். அவரது ஓய்வினை முன்னிட்டு இன்று குருநாகல் விலகதர மைதானத்தில் காவல்துறை அணிவகுப்பு மரியாதை இடம்பெற்றது. நிலவும் வறட்சியான வானிலை காரணமாக 35,169 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. 7 மாவட்டங்களில் உள்ள 35 பிரதேச செயலக பிரிவுகளைச் சேர்ந்த மக்கள் இவ்வாறு பாதிக்கப்பட்டிருப்பதாக தேசிய அனர்த்த நிவாரண சேவைகள் நிலையம் தெரிவித்துள்ளது. இந்த சூழலை கருத்தில் கொண்டு குடிநீர் பற்றாக்குறையை எதிர்கொள்ளும் மக்களுக்கு தொடர்ந்து குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளையும் நிலையம் மேற்கொண்டு வருகின்றது. 7 மாவட்டங்களில் உள்ள 34,628 குடும்பங்கள் குடிநீர் விநியோகத்தில் பயன்பெற்றிருக்கின்றன. இலங்கை பட்டகைய ஊடகவியலாளர்கள் நிறுவனத்தை நிறுவுவதற்கான சட்டமூலம் தொடர்பில் உயர்நீதிமன்றம் வழங்கிய கருத்தை சபாநாயகர் நாடாளுமன்றத்திற்கு அறிவித்திருக்கின்றார். இதற்கமைய அரசியலமைப்பின் 121 பிரிவின் கீழ் உயர்நீதிமன்றத்தில் சவாலுக்கு உட்படுத்தப்பட்ட இந்த சட்டமூலத்தின் சில பிரிவுகள் அரசியலமைப்புக்கு முரணாக அமைந்திருப்பதாக உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இதனை நிறைவேற்றுவதற்கு அரசியலமைப்பின் 84(2) பிரிவின் கீழ் விசேட பெரும்பான்மை வாக்குகள் அவசியமாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் உயர்நீதிமன்றம் யோசனை தெரிவித்துள்ளவாறு அந்த பிரிவுகள் நீக்கப்பட்டால் சாதாரண பெரும்பான்மையுடன் இதனை நிறைவேற்ற முடியும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் சட்டமூலத்தின் ஏனைய பிரிவுகள் அரசியலமைப்புக்கு முரணானவை அல்ல என உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. உயர்நீதிமன்றத்தின் முழுமையான தீர்மானத்தை இன்றைய நாடாளுமன்ற அதிகாரப்பூர்வ அறிக்கையில் அச்சிடுமாறு சபாநாயகர் உத்தரவிட்டிருக்கின்றார். மெட்ரோ பேருந்து சேவையை மேல் மாகாணத்திற்கு அப்பால் விரிவுபடுத்தி காலி, கண்டி மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய பகுதிகளிலும் அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். கடவத்த மெட்ரோ டிப்போ முனையத்தின் செயற்பாடுகளை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த பொழுதே அமைச்சர் இதனை தெரிவித்தார். மெட்ரோ பேருந்து சேவையின் கீழ் இயங்கும் பேருந்துகளின் எண்ணிக்கையை இம்மாதத்துக்குள் 122 அதிகரிக்க திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் மேலும் 50 பேருந்துகளை கொள்வனவு செய்வதற்கான அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த ஆண்டு இறுதிக்குள் அல்லது அடுத்த ஆண்டு ஆரம்பத்தில் மெட்ரோ பேருந்து சேவையை 172 பேருந்துகள் வரை விரிவுபடுத்த எதிர்பார்த்திருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மெட்ரோ நிறுவனத்தோடு ஒப்பந்தம் செய்து பேருந்து சேவையை முன்னெடுப்பதற்கு எதிர்காலத்தில் தனியார் துறையினருக்கும் வாய்ப்பளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். இதேவேளை பொது போக்குவரத்து சேவையில் முக்கிய பங்காற்றும் இலங்கை போக்குவரத்து சபையை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் இந்த ஆண்டு இறுதிக்குள் 600 புதிய குளிரூட்டப்பட்ட பேருந்துகளை இறக்குமதி செய்யவும் இலங்கை போக்குவரத்து சபையின் நிதியை பயன்படுத்தி மேலும் 200 பேருந்துகளை கொள்வனவு செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் தனது ஆலோசகர் பணி நியமனம் தொடர்பாக அரசாணையை வெளியிட அஞ்சுவது ஏன் என்று பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். இது தொடர்பாக நயினார் நாகேந்திரன் தனது வலைதள பதிவில் முதல்வர் விஜய் ஆரோக்கியசாமி என்பவரை தனது ஆலோசகராக அமர்த்தி அவருக்கு அரசு வாகனம், காவல்துறை பாதுகாப்பு மற்றும் தலைமைச் செயலகத்திலேயே தனி அலுவலகம் என அரசு அதிகாரத்தை வழங்கியிருக்கின்றார். இந்த நியமனம் குறித்த அரசாணையை தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் எழுப்பினால் முன்னுக்கு பின் முரணான தகவல்களை வழங்கி உண்மையை விஜய் தலைமையிலான அரசு மூடி மறைப்பதாக தெரிவித்தார். இது அரசின் வெளிப்படைத்தன்மையற்ற போக்கை அம்பலப்படுத்துவதோடு அதன் பின்னணியில் உள்ள முறைகேடுகளை மறைக்கும் முயற்சியாகும் என்றும் தெரிவித்தார். அதிகாரபூர்வமற்ற நபர்களையும் தகுதியை பார்க்காமல் தனது சினிமா உறவுகளையும் நண்பர்களையும் மட்டுமே அதிகார மையத்தில் அமர்த்துவதும் அதற்காக பொதுமக்களின் வரிப்பணத்தை பயன்படுத்துவதும் இந்த அரசு தமிழக மக்களுக்கு செய்யும் துரோகம் என்று தெரிவித்தார். எனவே இனிவரும் காலங்களில் அனைத்து அரசு நியமனங்களும் ஒளிமறு மறைவின்றி பொதுவெளியில் வெளிப்படையாக அறிவிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார். தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில் அதன் இறுதிநாள் அமர்வு இன்று நடைபெற்றது. இதன்போது திராவிட முன்னேற்றக் கழக முதன்மை அமைப்பாளர் ஏவா வேலு, சர்க்காரியா ஊழல், வருமான வரி வழக்கு மற்றும் மீசா கைது தொடர்பாக முதலமைச்சர் விஜய் நேற்று சட்டசபையில் ஆதாரமற்ற கருத்துக்களை தெரிவித்ததாக குற்றம் சாட்டினார். அத்துடன் குறித்த கருத்துக்களை அவைக்குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். எனினும் அவைக்குறிப்பிலிருந்து அந்த பதிவுகளை நீக்க முடியாது என்று சபாநாயகர் ஜே சி டி பிரபாகர் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழக உறுப்பினர்கள் சபாநாயகர் இருக்கையை சூழ்ந்து கொண்டு முழக்கங்களை எழுப்பியதோடு தொடர்ந்து வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். உறுப்பினர்கள் தங்களது இருக்கைகளில் அமருமாறு சபாநாயகர் பலமுறை அறிவுறுத்திய போதிலும் அவர்கள் தொடர்ந்தும் குழப்பத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட உறுப்பினர்களை சட்டப்பேரவையிலிருந்து வெளியேற்றுமாறு அவை காவலர்களுக்கு சபாநாயகர் உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழக உறுப்பினர்கள் அவை காவலர்களினால் சட்டப்பேரவையிலிருந்து வெளியேற்றப்பட்டனர்.
1: மணித்தியால செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் எச்டி 101.3.
2: நேர்கள் 10க்கு 10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க போகிறீர்கள். இப்பொழுது முதல் பாடல்கள் தரவரிசைப்படுத்தப்பட்டு ஒளிபரப்பில் இடம்பெற இருக்கின்றன. உங்களது வாக்குகளின் அடிப்படையில் எந்த பாடல் முதலாம் இடம், எந்த பாடல் பத்தாம் இடம் பிடித்திருக்கின்றது என்பதையெல்லாம் நீங்கள் அறியலாம்.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நேர்களை சிஎம்ஆர் தமிழ் HD-யின் 10க்கு 10 நிகழ்ச்சியில் எங்களது ஃபேஸ்புக் தளத்தின் ஊடாக இணைந்து கொண்டு வாக்களித்த நேர்கள் ஸ்ரீநந்தினி சுதர்சன் தனது வாக்கினை பதிவு செய்திருக்கின்றார். அதேபோல் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு தாரணி சுந்தரலிங்கம் தனது வாக்கை வழங்கியிருக்கின்றார். தாரணி சுந்தரலிங்கம் அதேபோல் லக்ஷ்மணன் விக்கி இணைந்து கொண்டு வாக்களித்திருக்கின்றார். லக்ஷ்மணன் விக்கியை தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் தமிழ்நாடு தேனி மாவட்டம் பண்ணைபுரம். ராதாகிருஷ்ணன் போன்ற தமிழ்நாட்டிலிருந்து கலந்து கொண்டுகின்ற நேயர்களுக்கு நாங்கள் ஒரு செய்தியை வழங்க வேண்டும். இந்த வேளையில் நீங்கள் விரும்பினால் வாட்ஸ்அப் ஊடாக நேரடியாக இணைந்து கொண்டும் எங்களது நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியும் என்பதை இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களது தொலைபேசிகளில் வாட்ஸ்அப் ஊடாக எங்களது தொலைபேசி இலக்கம் 416-644-6222 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக இலங்கை இந்தியா மட்டுமல்ல உலகத்தின் எந்த மூளை முடுக்கிலிருந்து நீங்கள் வாட்ஸ்அப் ஊடாக இணைந்து கொண்டு நிகழ்ச்சிகளில் கலந்து சிறப்பிக்க முடியும் என்பதை இந்த வேளையில் மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்த விரும்புகின்றோம். அதேபோல் பாலசிங்கம் செந்தூர் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டார். இவர்கள் வாட்ஸ்அப் ஊடாக இணைந்து கொண்ட நேர்கள். எங்களது காற்றலை மூலம் இணைந்து கொண்ட நேர்கள் பிரேமா மற்றும் காசிநாதன், மதி, கண்ணன், தவம், நிர்மலா, சுதன், சுதா, சென்னை நிர்மலா, சத்யா, ரமேஷ், சிவலிங்கம், வெண்பா, சந்திரன், மதன் ஆகிய நேர்களும் இணைந்து கொண்டார்கள். இவர்களது வாக்குகளின் அடிப்படையில் நாங்கள் 10 பாடல்களை கொண்டு வந்தோம். கொண்டு வந்த பாடல்களை சுருக்கமாக தந்து கொண்டு இப்போது முதல் பாடல் 10 இடத்தை பிடித்திருக்கின்ற பாடல் எது என்று சொல்வோம். முதலாவது இலக்கம் வேதம் புதிது சந்திக்க துடித்தேன் பொன்மானே. இந்த பாடல் உண்மையில் வேதம் புதிது திரைப்படத்தில் இடம்பெறவில்லை, ஆனால் பாடல் பதிவு செய்யப்பட்டது. இரண்டாவது அக்கினி நட்சத்திரம் போஜாப்பு ஆடி வந்தது ராஜாவை தேடி வந்தது. இலக்கம் 3 வேலைக்காரன் தருகின்ற வா வா வா கண்ணாவா தாதாதா கவிதைதா. இலக்கம் 4 அச்சாணி தருகின்ற மாதாவின் கோவிலில் மணி தீபம் ஏற்றினேன், அச்சாணி முத்துராமன் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம். 5வது நாடோடி பாட்டுக்காரன் திரைப்படத்தில் வனமெல்லாம் செண்பகப்பூ. 6 கோபுர வாசலிலே காதல் கவிதைகள் படித்தது நேரம். இலக்கம் 7 காட்டில் நிலவரும் கீதம் கண்டேனெங்கும் பூமகள் நாட்டியம் காண்பதெல்லாம். இலக்கம் 8 தெய்வ வாக்கு தருகின்ற வள்ளி வள்ளி என வந்தான் வடிவேலந்தான். இலக்கம் 9 ரோஜாவனம் என்ன இது என்மெனது என்னை விட்டு தூரம் நின்று பார்க்கிறதே. இலக்கம் 10 ரிதம் தருகின்ற கலகலகலவென பொழியும் மேகம் இங்கு செல்லுதோ. இப்பொழுது 10 இடத்தை பிடிக்கின்றது இலக்கம் 9 இடம்பெற்ற ரோஜாவென திரைப்படமாகும்.

0: எங்களை இந்த பாடலை கேட்ட பிறகு இந்த பாடலை மிஸ் பண்ணிவிட்டோம், தவறை விட்டு விட்டோம் என்று யாராவது உணர்ந்தீர்களா, ஃபீல் பண்ணுகிறீர்களா? நல்ல பாடல் என்றாலும் நேர்களுக்கு பரிச்சயம் இல்லாத பாடல் என்பதனால் பத்தாம் இடத்துக்கு தள்ளப்பட்டது. நேரம் சரியாக 11:16 நேர்கள் 10:10 இணைந்திருக்கும் நேரம்.
1: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12:00, சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவிஐ-யில் மலரும் மொட்டுக்கள். ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா, ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன் 416-220-8888, குணா குணராஜா 647-624-4165.
2: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituden, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
0: நேர்களை, இலங்கையில் பொதுவாக இந்த வாகன ஓட்டுநர் உரிமை பத்திரம் மற்றும் இன்சூரன்ஸ் போன்றவை எல்லாம் மிக முக்கியமானவை. தேசிய அடையாள அட்டை இவையெல்லாம் நாங்கள் எங்களது காட்சட்டை பைக்குள் கொண்டு செல்ல வேண்டும். அவ்வாறு கொண்டு செல்லாவிட்டால் ஏதாவது திடீதிப்பென்று ஏற்படுகின்ற போலீசார், போக்குவரத்து போலீசார், இனிய போலீஸ் திடீர் சுற்றுவளைப்புகள் போன்றவற்றிலெல்லாம் பல அல்லோல கல்லோலப்பட்ட சம்பவங்களை நாங்கள் அனுபவித்திருக்கின்றோம். அனுபவிக்காத நேர்கள் யாரும் கனடாவுக்கு தப்பியோடி வரவில்லை, எல்லோரும் அனுபவித்திருப்பார்கள். இப்போது இந்த நடைமுறைகளிலெல்லாம் மிகப்பெரிய மாற்றங்களை இலங்கை கொண்டு வருகின்றது. குறிப்பாக பண கொடுக்கல் வாங்கல்கள் போன்றன இப்போது கடன் அட்டைகள் மூலம் மேற்கொள்ளப்படுகின்ற முறைகள், வங்கி அட்டைகள் மூலம் மேற்கொள்ளப்படுகின்ற முறைகள் எல்லாம் இப்போது சர்வசாதாரணமாக அங்கே மாறி வருகின்றது. அதேபோல் போக்குவரத்து விதிமுறைகளிலும் பல்வேறு புதிய பரிமாணங்களை, மாற்றங்களை இலங்கை கண்டு வருகின்றது. இலங்கையில் வாகன ஓட்டுநர்களுக்கு இனி இன்சூரன்ஸ் டிஜிட்டலில் இருந்தால் மட்டும் போதுமானது என்று போலீசார் அறிவித்திருக்கின்றார்கள். இலங்கை போலீசார் வாகன உரிமையாளர்கள் செல்லுபடியாகும் வாகன காப்புறுதியை நிரூபிக்க டிஜிட்டல் மோட்டார் காப்புறுதி அட்டையை கையடக்க தொலைபேசியில் காண்பிக்க முடியும் என்று இப்போது அறிவித்திருக்கின்றார்கள். இனி கட்டாயமாக காகித காப்புறுதி சான்றிதழை எடுத்துச் செல்ல வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. மறந்துவிட்டாலும் நாங்கள் அதை பற்றி யோசிக்க தேவையில்லை. கட்டாயமாக தொலைபேசியை யாரும் மறக்க மாட்டார்கள் என்பதனால் அதில் படம் எடுத்து வைத்திருந்தால் போதுமானது என்பது இலங்கை வாகன ஓட்டுநர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தியாக மாறியிருக்கின்றது. அது மட்டுமல்ல, நேர்களை, பல்வேறு விதமான புதிய மாற்றங்கள் பலவற்றை அங்கு போக்குவரத்து துறை, இலங்கை அரசாங்கம் இப்போது கொண்டு வருகின்றது. புதிய பஸ் போக்குவரத்து, அதேபோல் புதிய புயரத போக்குவரத்து, புதிய ஆன பல்வேறு விதமான விமான போக்குவரத்து முறைகளிலும் மாற்றங்கள் மிக வேகமாக அறிமுகமாகி வருவது இலங்கை ஒரு வேகமான பாதையை நோக்கி நகர்ந்து செல்கிறது. குறிப்பாக மேலைத்தேய நாடுகள் அவ்வளவுக்கு இல்லாவிட்டாலும் இலங்கையை ஒரு தென்கிழக்காசிய நாடுகளது கட்டங்களுக்குள் நகர்த்தி செல்ல வேண்டும் என்ற ஒரு உத்வேகம் இப்போது ஏற்பட்டிருக்கின்றது. தென்கிழக்காசிய நாடுகளான மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து, தாய்வான், தென்கொரியா. இதில் சிங்கப்பூர், தாய்லாந்து, தாய்வான், தென்கொரியா, மலேசியா இந்த நாடுகள் எல்லாம் 4-star countries, 7-star countries, புதிதாக கைத்தொழில் மயமாகி வரும் நாடுகள் என்ற பட்டியலில் இடம்பெற்று இப்போது தம்மை மிக பெருமளவில் கைத்தொழில் துறைக்குள் புகுத்திவிட்டன. இலங்கையும் அவ்வாறான ஒரு பாணியில் செல்ல வேண்டும் என்பதற்கான முன்னாயத்த பணிகள் இப்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஏனென்றால் ஒரு நாடு முன்னேற்றம் அடைய வேண்டும் என்றால் அந்த நாட்டில் போக்குவரத்து சிறப்பாக இருக்க வேண்டும், வங்கி நடைமுறைகள் உயர்வாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த நாட்டில் காணப்படுகின்ற பல்வேறு விதமான லஞ்ச ஊழல் சார்ந்த விடயங்கள் களைந்தறியப்பட வேண்டும். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த நாட்டில் நல்ல உறுதியான தொழிலாளர் வளம் காணப்பட வேண்டும். இவற்றை வைத்து கொண்டுதான் தென்கிழக்காசிய நாடுகள் இன்றைக்கு பிரம்மாண்டத்தை கண்டன. நேர்கள் 10க்கு 10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றனர்.
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401 க்கு அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் எட்டோபிகோவில் ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை, 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753. Lotus Funeral and Cremation.com.
0: அது காட்டினிலே வரும் கீதம்.

0: காற்றிலே வரும் கீதமாக இருந்தாலும் திரைப்படம் கொஞ்சம் த்ரில்லர்ல. அந்த காற்றில் வரும் கீதம் யாரின் கீதம், மனிதரின் கீதமா அல்லது மோகினியின் கீதமா என்றெல்லாம் ஐயுறத் தோன்றுகின்ற வகையில் அந்த திரைப்படம் மர்ம தேசமாக படமாக்கப்பட்டிருக்கும். பார்த்தவர்களுக்கு புரியும். நேரம் 11:26. நேர்கள் இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி வழங்குகின்ற 10க்கு 10 நிகழ்ச்சி.
1: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
2: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
1: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
2: ஏசியா கோல்ட் இங்க்
1: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்
2: 50 Steel Avenue West,
1: Etobicoke
2: 416-746-2742.
0: நேர்களை, பொதுவாக உலகத்தில் பல்வேறு விதமான சாதனைகள் இடம்பெற்று வருகின்றன. ஆனால் மிசிஸ் ஆக்காவில் ஒரு சாதனையை ஒரு நபர் மேற்கொண்டிருக்கின்றார். 30 நிமிடங்களில் 32 வாகனங்களை உடைத்திருக்கின்றார். சந்தேக நபருக்கு இப்போது போலீசார் வலை வீசி இருக்கின்றார்கள். மிசிசாக்காவில் வரும் 30 நிமிடங்களுக்குள் 32 வாகனங்கள் உடைக்கப்பட்டு அவற்றிலிருந்த பெருமதியான பொருட்கள் திருடப்பட்ட சம்பவம் தொடர்பாக பீல் ரீஜன் போலீஸ் சந்தேக நபர் ஒருவரை தேடி வருகின்றார்கள். September 3 அதிகாலை 3:00 முதல் 3:30 வரையான நேரத்தில் அல்ஃபா மில்ஸ் ரோட், ஃபோர்கோனர் டிரைவ், பிளைன்மென் ரோட் மற்றும் ஏனைய பகுதிகளில் இந்த சம்பவங்கள் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகின்றது. சில வாகனங்களின் ஜன்னல் கண்ணாடிகளை உடைத்து உள்ளே நுழைந்த சந்தேக நபர் வாகனங்களுக்குள் இருந்த பெருமதியான பொருட்களை எடுத்துச் சென்றதாக போலீசார் தெரிவிக்கின்றார்கள். பூட்டப்படாமல் நிறுத்தப்பட்டிருந்த சில வாகனங்களும் குறிவைக்கப்பட்டிருக்கின்றன. மொத்தமாக 32 வாகனங்கள் பாதிக்கப்பட்ட போதிலும் எந்த வாகனமும் திருடப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. என்றாலும் வாகனங்களுக்கு இருக்கக்கூடிய பொருட்கள் திருடப்பட்டிருக்கின்றன. பொதுவாக வாகனங்களை நாங்கள் பாதுகாப்பாக வீட்டிலே நாங்கள் வாகனங்களை நிறுத்துகின்ற போது அவற்றை சரியான

இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. நேரம் 11:33. சிஎம்ஆர் தமிழ் HD-யின் 10க்கு 10 நிகழ்ச்சி உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கின்றது. நிகழ்ச்சியிலே நாங்கள் அடுத்து ஒழிக்க இருக்கின்ற பாடல் ஏழாம் இடத்தை பிடித்தளிக்கின்ற பாடல். ஏழாம் இடத்தை பிடி

அடுத்து எந்த பாடல் கைவரிசையை காட்டியிருக்கின்றது என்பதை பார்க்க இருக்கின்றோம். உங்களது வாக்குகளின் அடிப்படையில் நிகழ்ச்சியில் ஏழாம் இடத்தை ரிதம் திரைப்பட பாடல் பிடித்திருக்கின்றது. இப்பொழுது நியூ மெக்சிகோ மாநிலத்தின் வரைபடத்தில் மெக்சிகோ என்ற சொல்லை நீக்கி அதற்கு பதிலாக அமெரிக்கா என குறிப்பிட்டு நியூ அமெரிக்கா என மாற்றி வரைபடம் ஒன்றை அமைத்து அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தனது துத் சோசியல் சமூக ஊடக பதிவில் பதிவிட்டிருக்கின்றார். இந்த வரைபடத்தின் புகைப்படம் வெள்ளை மாளிகையின் உத்தியோகபூர்வ எக்ஸ் கணக்கில் பதியப்பட்டிருப்பதாகவும் மக்களுக்கு இது மிகவும் பிரம்மாண்டமாகவும் அழகாகவும் காட்சி அளிப்பதாகவும் இது இப்போது மக்களுக்கு பிரம்மாண்டமும் அழகாகவும் இருக்கும் என்றும் அவரே தெரிவித்திருக்கின்றார். ட்ரம்பின் இந்த யோசனைக்கு நியூ மெக்சிகோ மாநிலத்தின் ஜனநாயக கட்சி தலைவர்களும் ஆளுநர் மிஷல் கிருஷாமும் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். மாநில அரசியல் அமைப்பின் படி ஜனாதிபதியின் தனிப்பட்ட நிர்வாக உத்தரவால் மாநிலத்தின் பெயரை மாற்ற முடியாது. 2025 ஜனவரியில் இதனை அமெரிக்க வளைகுடா என பெயர் மாற்ற உத்தரவிட்டார். கனடாவுடனான வர்த்தக போருக்கு மத்தியில் எல்லைப்பகுதியான ஒண்டாரியோ ஏரியை லேக் அமெரிக்கா என்று உத்தரவிட்டார். அமெரிக்க புவியியல் பெயர்கள் தகவல் அமைப்பின் உத்தியோகபூர்வ புதுப்பிப்பை தொடர்ந்து கூகுள் மேப் மற்றும் ஆப்பிள் மேப் ஆகியவை அமெரிக்க பயனாளர்களுக்கு லேக் அமெரிக்கா மற்றும் அமெரிக்க வளைகுடா என மாற்றி காண்பிக்கின்றன. எனினும் கனடா மற்றும் பிற நாடுகளில் பழைய பெயர்களை காண்பிக்கப்படுகின்றன. வரும் நவம்பர் மாதம் அமெரிக்காவில் இடைக்கால தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் ட்ரம்பின் மக்கள் ஆதரவு வீதம் 33% குறைந்துள்ள காலகட்டத்தில் இந்த அறிவிப்புகள் இப்போது வெளியாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே மெக்சிகோ கனடா போன்ற பெயர்களை கண்டால் பெயர்களை உச்சரித்தாலே ட்ரம்புக்கு என்னவோ விரட்டுவது போல் என்ற அந்த உணர்வு இப்போது ஏற்பட்டிருப்பதனால் மெக்சிகோ கனடா போன்ற பெயர்கள் எங்கெல்லாம் இருக்கின்றதோ அல்லது கனடா சார்ந்த மெக்சிகோ சார்ந்த பெயர்கள் எங்கெல்லாம் இருக்கின்றனவோ அவற்றையெல்லாம் மாற்றி வேறு பெயர்களில் அவர் தனது பார்வைக்கு கொண்டு வருகின்றார்.

அந்த பாடல் இப்பொழுது நிகழ்ச்சியில் ஏழாம் இடத்தை பிடித்தொழித்தோம். இந்த நேரம் சரியாக 11:40.

நேர்கள் 10க்கு 10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். நிகழ்ச்சியிலே அடுத்து 6ஆம் இடத்தை பிடித்தொழிக்கின்றது 5ஆம் இடத்தில் இருந்த நாடோடி பாட்டுக்காரன்.

புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462, 416-990-2462.

நேர்கள் சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் அடுத்து நிகழ்ச்சியிலே ஐந்தாம் இடத்தை பிடித்தொழிக்க இருக்கின்றது. எங்களது நிகழ்ச்சியில் எட்டாம் இலக்கத்தில் இடம்பெற்ற பாடல் தெய்வ வாக்கு திரைப்படத்தில் ஒரு பாடல் கொண்டு வந்தோம். அந்த பாடல் இப்பொழுது நேர்களது வாக்கின் அடிப்படையில் ஐந்தாம் இடத்தை பிடித்தொழிக்க இருக்கின்றது. பாடல் இசைஞானி இளையராஜா மற்றும் எஸ் ஜானகி ஆகியோரது குரல்களில் ஒலிக்கலாம். உலகத்தில் விமான கட்டுமான தொழில், கப்பல் கட்டும் தொழில், மோட்டார் வாகன கைத்தொழில் என்று பல கைத்தொழில்கள் கைத்தொழில்துறைக்கு ஆரம்ப காலங்களில் மிகப்பெரிய ஒரு உத்வேகமாக அமைந்தன. ஆரம்பம் கைத்தொழில் புரட்சி காலத்தில் உலகத்தில் நிலக்கரி உற்பத்தி, இரும்பு தாது உற்பத்தி, பின்னர் இரும்புருக்கு உற்பத்தி, அதனைத் தொடர்ந்து மோட்டார் வாகன தொழில், அது கப்பல் கட்டும் தொழிலாக மாறி பிற்காலத்தில் ரைட் சகோதரர்கள் 1917 விமானங்களை கண்டறிந்தது. பின்னர் விமான கட்டுமான தொழில் மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை பெற்றது. உலகத்தில் விமானங்கள் பறக்கின்ற காட்சிகளை பார்த்தால் மலைக்க தோன்றும். பட்டாம்பூச்சிகள் சிறகடிப்பது போல வானில் விமானங்கள் நாளாந்தம் ஒவ்வொரு கணங்களும் பறந்த வண்ணமே இருக்கின்றது. இதற்கு உலகத்தில் விமான கட்டுமான தொழில் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரம்மாண்டம் மிக முக்கியம். உலகில் பிரம்மாண்ட பயணிகள் மற்றும் இராணுவ விமானங்களை உற்பத்தி செய்வதில் பல நிறுவனங்கள் போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றன. ஏர்பஸ் நிறுவனம், போயிங் நிறுவனம் ஆகிய இந்த இரண்டு நிறுவனங்கள் உலக சந்தையில் முதன்மையான ஆதிக்கத்தை செலுத்தி வருகின்றன. இந்த நிறுவனங்கள் பொதுவாக விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறையிலும் முன்னணி வகிக்கும் நிறுவனங்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைக்கு அதிக அளவிலான விமானங்கள், குறிப்பாக பயணிகள் விமானங்கள் ஏர்பஸ் நிறுவனத்தின் விமானங்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. விமான கட்டுமான தொழிலின் ஒரு மிகப்பெரிய பாய்ச்சலாக இந்த ஏர்பஸ் நிறுவனங்களது விமானங்கள் விளங்குகின்றன.

பொதுவாக ஐரோப்பிய பொருளாதார சமூக நாடுகள் பல இந்த நிறுவனங்களில் முதலீட்டிருக்கின்றன. நெதர்லாண்ட்ஸ் மற்றும் பிரான்ஸ் இப்படியான பல நாடுகளது முதலீடுகளில் இந்த நிறுவனங்கள் மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றியை கண்டிருக்கின்றன. ஏர்பஸ் நிறுவனம் தயாரிக்கின்ற விமானங்கள் உலகத்தில் பல்வேறு விதமான நாடுகளிலும் இன்று பிரபலம் பெற்றிருக்கின்றன. தனியே நெதர்லாண்ட் பிரான்ஸ் மட்டுமல்ல, ஜெர்மனி, ஸ்பெயின், ஐக்கிய ராஜ்யம் என்று பல நாடுகளும் முதலிட்டு ஐரோப்பிய ஒன்றியங்களது பெயரில் இந்த விமானங்கள் இன்று ஒரு மிகப்பெரிய வலை அமைப்பை உருவாக்கியிருக்கின்றன. கனடாவில் இவ்வாறான ஏர்பஸ் விமானங்கள் கட்டப்படும். பிரான்ஸ், ஜெர்மனி, சீனா, ஐக்கிய அமெரிக்கா போன்ற நாடுகளிலும் தனது அந்த நெட்வொர்க்கை பரப்பியிருக்கின்றது. அதேபோல் உலகத்தில் போயிங் ரக விமானங்களும் மிக பிரபலம் பெற்ற விமான கட்டுமான நிறுவனமாக விளங்குகின்றது. போயிங் ஏர்கிராஃப்ட் என்று சொல்லக்கூடிய போயிங் விமான நிலையங்களும் சர்வதேச அளவில் இன்று குறிப்பாக பயணிகளை ஏற்றிச் செல்வதில் பிரம்மாண்டத்தை சாதித்திருக்கின்றன. ஒரு அமெரிக்க நிறுவனமாக இருந்தாலும் உலகத்தில் பல்வேறு நாடுகளிலும் இந்த போயிங் நிறுவனம் தனது கிளைகளை பரப்பி வைத்திருக்கின்றது. அதில் பல நூற்றுக்கணக்கான பயணிகள் பயணம் செய்யக்கூடிய மிக பிரம்மாண்டங்களை இந்த விமானம் ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்த போயிங் விமானங்கள் உலகத்தில் பல நாடுகளிலும் இன்று பறப்பில் ஈடுபடுகின்றன. 1916 உருவாக்கப்பட்ட நிறுவனம் இந்த போயிங் நிறுவனம் இன்றைக்கு 110 வருடங்களை கடந்திருக்கின்றது. வாஷிங்டனில் இந்த தலைமையகத்தை கொண்டிருக்கக்கூடிய இந்த விமானம் உலக விமான கட்டுமான துறையில் ஒரு பாரிய மலர்ச்சியை மறுமலர்ச்சியை ஏற்படுத்திய விமான நிலையங்களில் ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது. இவற்றை விட வணிக ரீதியிலான இதைவிட பல விமானங்கள் இருக்கின்றன. நான் எல்லாவற்றையும் சொல்லவில்லை, விமான நிறுவனங்கள் பல இருக்கின்றன. இவற்றை விட வணிக ரீதியிலான பயணிகள் விமான தயாரிப்பாளர்கள் பலர் உலகில் இருக்கின்றார்கள். நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஏர்பஸ் நிறுவனம் பிரான்ஸை தலைமையகமாக, நெதர்லாந்தை தலைமையகமாக எல்லாம் கொண்டு விளங்குகின்றது. அமெரிக்காவின் போயிங் நிறுவனம் உலகின் மிக பழமையான புகழ்பெற்ற விமான தயாரிப்பு நிறுவனங்களில் ஒன்றாக விளங்கக்கூடியது. 737, 777, 787 என்று ட்ரீம் லைனர் இவர்களது முக்கிய தயாரிப்புகள். சீனாவும் சொந்தமாக விமானங்களை கட்டுகின்ற பணிகளில் ஈடுபடுகின்றது. கொமாக் அது இன்று நேற்றல்ல, மிக நீண்ட காலமாக ஈடுபடுகின்றது. C-919 ரக விமானங்கள் மூலம் ஏர்பஸ் மற்றும் போயிங் நிறுவனங்களுக்கு போட்டியாக இது சந்தையில் வேகமாக வளர்ந்து வருகின்ற ஒரு நிறுவனம். இதைவிட சிறிய ரக மற்றும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கான சொகுசு ஜெட் விமான தயாரிப்பில் எம்பரர் பிரேசில் நாட்டைச் சேர்ந்த எம்பரர் நிறுவனம் விளங்குகின்றது. பிராந்திய அளவிலான சிறிய பயணிகள் விமானங்களை தயாரிப்பதில் இந்த எம்பரர் நிறுவனம் உலகில் முன்னணி வகிக்கின்றது. அதேபோல் பொம்பாடியர் கனடா நாட்டில் வணிக ரீதியிலான சொகுசு பிரைவேட் ஜெட் தயாரிப்பில் பொம்பாடியர் நிறுவனம் உலகத்தரம் வாய்ந்தது. பொம்பாடியர் நிறுவனத்தில் வேலை பார்க்கின்ற பலரை நீங்கள் சந்தித்திருப்பீர்கள். அங்கு வேலை பெறுவது கொஞ்சம் கடினம். அதேபோல் அமெரிக்காவின் கல்ஃப் ஸ்ட்ரீம் உலக பணக்காரர்கள் மற்ற நிறுவனங்கள் பயன்படுத்தும் அதிநவீன சொகுசு ஜெட் விமானங்களை கல்ஃப் ஸ்ட்ரீம் தயாரித்து வருகின்றது. இதைவிட இராணுவம் மற்றும் பாதுகாப்பு விமானங்களும் உலகத்தில் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. லாக்கீட் மார்ட்டின் நிறுவனம் அமெரிக்காவைச் சேர்ந்தது. உலகின் அதிநவீன போர் விமானங்களை குறிப்பாக F-35 மின்னல் மற்றும் F-22 ராப்டர் போன்றவற்றை தயாரிக்கும் உலகின் மிகப்பெரிய பாதுகாப்பு துறை நிறுவனம். இதைவிட பிரான்ஸ் தயாரிக்கின்ற டசால்ட் ஓ ஏவியேஷன் நிறுவனமும் இராணுவ உற்பத்தி விமானங்களில் மிக முக்கியம் பெறுகின்றது. கல் நிறுவனம் இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனமான தேஜாஸ் இலகு ரக போர் விமானங்கள், இராணுவ ஹெலிகாப்டர்கள் மற்றும் இன்ஜின்களை தயாரிப்பதில் ஹிந்துஸ்தான் ஏரோனட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் HAL கல் நிறுவனம் முக்கியம் பெறுகின்றது. இவ்வாறு பல நாடுகளும் விமானங்களை தயாரிப்பதில் முக்கியம் பெறுகின்றன. உலகத்தில் விமானங்கள், பயணிகள் விமானங்கள், சரக்கு விமானங்கள், இராணுவ விமானங்கள் என்று வகைப்படுத்தப்படுகிறது.
இப்போ இதுக்கெல்லாம் என்ன தேவை வந்தது, என்ன காரணம் என்று கேட்டால், ஒரு காரணத்தால் தான் இதை பேசுகின்றோம். தற்போது அமெரிக்காவில் தமது வானூர்தி விற்பனை செய்ய வேண்டுமானால் கனடாவைச் சேர்ந்த பொம்பார்டியர் நிறுவனம் அமெரிக்காவிலேயே தனது வானூர்திகளை தயாரிக்க வேண்டும். யார் சொல்லியிருக்கின்றார்? அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கின்றார். அமெரிக்க சந்தை வேண்டுமெனில் அவர்கள் இங்கு தான் உற்பத்தி செய்ய வேண்டும். அமெரிக்காவை ஒரு பிக் பேங் என்ற சொந்த சொத்து போன்று நடத்துவதை நிறுத்த வேண்டும் என்று சமூக வலைத்தளத்தில் பதிவிட்டிருக்கின்றார். அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையே வர்த்தக மோதல்கள் வெடித்துள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வந்திருக்கின்றது. கனடா பொருட்கள் மீது ட்ரம்ப் விதித்துள்ள வரியா, அதற்கு பதிலடியாக கனடாவும் இன்று முதல் செவ்வாய் முதல் அமெரிக்க பொருட்கள் மீது இறக்குமதி வரிகளை நடைமுறைப்படுத்த உள்ளது. கனடா தனது நாட்டின் வங்கிகளையும் அமெரிக்க நிறுவனங்களையும் தனது சந்தையில் வியாபாரம் செய்ய அனுமதிக்கவில்லை என்று ட்ரம்ப் குற்றம் சாட்டுகின்றார். அதே சமயம் பொம்பார்டியர் நிறுவனத்தின் 50% வருமானம் அமெரிக்காவில் தான் கிடைக்கின்றது. இந்த நிலையில் ட்ரம்பின் அறிவிப்பு தனியார் ஜெட் வானூர்தி நிறுவனங்களை நேரடியாக பாதிக்கும் என்று இப்போது வர்த்தக வாணிப உலகத்தால் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. அமெரிக்க கனடிய வர்த்தக போர் எங்கெல்லாம் பாதிப்பை ஏற்படுத்துகின்றது பாருங்கள். பொம்பார்டியர் விமான நிறுவனத்துக்கும் இப்போது செக் வைக்கப்பட்டிருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். நேரம் 11:57. நிகழ்ச்சியில் அடுத்து 5 இடத்தை பிடிக்கின்றது.

அந்த பாடல் ஒளித்தொகுதி நேரம் 12:02 நேர்கள். நிகழ்ச்சியில் தொடர்ந்து 4 இடத்தை பிடித்தொழிக்கும் பாடல் எது என்பதை கேட்பதற்கு ஆர்வமாக இருப்பீர்கள். பாடல் ஒழிக்க இருக்கின்றது, தயாராகுங்கள்.

புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. நேர்கள் நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் இந்த திபெத் பிரச்சனை இன்னும் வர வர சூடு பிடிப்பதாக தெரிகின்றது. நேபாளத்தில் ஏற்பட்ட பாரிய வெள்ளப்பெருக்கு, நேபாளத்தில் எதிர்பாராத மழை பெய்யாத பாரிய வெள்ளப்பெருக்கு காரணமாக ஏறத்தாழ 1250 மேற்பட்டோர் இறந்திருக்கக்கூடும் என்றும், 5000 பேர் வரை காணாமல் போயிருப்பதாகவும் இப்போது செய்திகள் வெளியாகிய நிலையில் இன்னும் பல்வேறு விதமான ஆபத்துக்கள் திபெத் மலையடி வாரம் சார்ந்த நாடுகளுக்கு ஏற்படக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அந்த வகையில் திபெத்தில் வேகமாக மறையும் பனிப்பாறைகள் தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபை இப்போது கருத்தை வெளியிட்டிருக்கின்றது. இந்த பேரழிவு ஏற்படுத்தக்கூடிய வெள்ளப்பெருக்கள் ஏற்படும் அபாயம் அங்கு அதிகரித்து வருவதாகவும், சீனா நேபாள எல்லைப்பகுதியில் ஏற்பட்ட அந்த பனிப்பாறை சரிவுக்கு 26 ஏற்பட்ட பனிப்பாறை சரிவுக்கு பூகோள வெப்பமயமாதல் தான் காரணம் என்றும், திபெத் பீடபூமியில் கடந்த 60 பனிப்பாறைகள் பாரிய அளவில் குறைந்திருப்பதாகவும், அந்த பகுதியில் பனிப்பாறையின் பரப்பளவு சுமார் 51,000 சதுர கிலோமீட்டரிலிருந்து 39,000 சதுர கிலோமீட்டராக குறைந்திருப்பதாகவும், பனிப்பாறைகள் உருவதன் காரணமாக 10,000 ஏரிகள் உருவாகியுள்ளதாகவும், இதனால் திடீர் மற்றும் பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய வெள்ளப்பெருக்குகள் ஏற்படக்கூடிய ஆபத்து இருப்பதாகவும், காலநிலை மாற்றத்தின் தாக்கம் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் பனிப்பாறைகள் அவற்றுடன் தொடர்புடைய நீர்நிலைகள் ஏற்படும் மாற்றங்கள் கண்காணித்து அந்த மாற்றங்கள் தொடர்பாக அறிக்கைகளை வெளியிடுவது அவசியம் என்றும் இப்போது உலகளவில் பெருமளவில் பேசப்படுகின்ற சம்பவங்கள் உருவாகி இருக்கின்றன. இந்த திபெத் பீடபூமி என்பது பற்றி நாங்கள் கொஞ்சம் அறிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் பீடபூமி அல்லது மேட்டு நிலம் என்றால் உயர்ந்த மலைப்பகுதிகளில் காணப்படுகின்ற தட்டையான பகுதிகள் மேட்டு நிலங்கள் என்று அழைக்கப்படும். ஒரு பாரிய மலைப்பிரதேசம் இருந்து அந்த மலைப்பிரதேசத்தில் ஒரு தட்டையான பரப்பு உருவாகப்பட்டால் அவற்றை நாங்கள் பொதுவாக மேட்டு நிலங்கள் என்று அழைக்கின்றோம். இந்த மேட்டு நிலங்கள் பொதுவாக சாதாரணமான பகுதிகள் அல்ல. மேட்டு நிலங்கள் தான் உலகத்தில் மனிதர்கள் வாழுகின்ற அல்லது மனிதர்களது பொருளாதார நடவடிக்கைகள் இடம்பெறுகின்ற மிக முக்கியமான பகுதிகள் என்று சொல்லப்படும். உலகத்தில் பல மேட்டு நிலங்கள் இருக்கின்றன. நாங்கள் நீண்ட தூரம் செலுத்தவில்லை. இந்தியாவில் காணப்படுகின்ற மேட்டு நிலம் தக்கண பீடபூமி, தக்கண மேட்டு நிலம் என்று சொல்லப்படும். இந்த பீடபூமி தான் இந்தியாவில் பல்வேறு விதமான மாநிலங்கள் தோன்றி அந்த மாநிலங்களில் மக்கள் வாழ அடிப்படையாக அமைந்தது. மிகப்பெரிய அளவில் இந்த தக்கண பீடபூமி காணப்படுகின்றது. அந்த தக்கண பீடபூமியில் பல்வேறு விதமான பொருளாதார, வர்த்தக, விவசாய நடவடிக்கைகள் இடம்பெறும். மலைப்பகுதிகளிலும் இவ்வாறான பீடபூமிகள் உருவாகி காணப்படும். அந்த பீடபூமிகள் உலகத்தில் மிகச்சிறந்த விளைநில பரப்புகளாகவும் மிகச்சிறந்த வாழ்விடங்களாகவும் மாறியிருக்கின்றன என்பது மிக குறிப்பிடத்தக்கது. இந்த திபெத் பீடபூமி எவ்வாறானது என்றால், மலைகள் சூழ்ந்த ஒரு பகுதியில் நடுவே காணப்படுகின்ற தட்டையான பரப்பு. ஒரு திபெத் என்ற நாடே அந்த பீடபூமியின் மீது உருவாகி இருக்கின்றது என்றால் பாருங்கள், அவ்வளவு மிகப்பெரிய விசித்திரம் மிக்கது. இந்த திபெத் உலகத்தில் எல்லா நாடுகள் மீதும் விமானங்கள் பறக்கும், ஆனால் திபெத் பீடபூமி மீது விமானங்கள் பறப்பதில்லை. ஒரு முறை நான் இதை பற்றி பாரிய அளவில் இந்த வானவில் நிகழ்ச்சியில் விளக்கங்களை தந்திருந்தோம். அதற்கு அந்த ஈர்ப்பு விசை போன்ற விடயங்கள் காரணமாக சொல்லப்பட்டன. உலகில் உள்ள பல நாடுகள் இந்த மேட்டு நிலங்களில் தான் இருக்கின்றன. அது இப்போ பிரேசில் எடுத்தால் பிரேசிலிய மேட்டு நிலத்தின் மீது தான் பிரேசில் என்ற நாடு இருக்கின்றது. கொஞ்சம் உயர்ந்த பகுதிகளாக இருக்கு. அதேபோல் இந்தியாவின் பல மாநிலங்கள் இவ்வாறான மேட்டு நிலங்கள் இருக்கின்றன. இந்த திபெத் மேட்டு நிலத்துக்கு இருக்கக்கூடிய சிறப்பு என்னவென்றால், உலகத்திலேயே மிகப்பெரிய மிக உயர்ந்த மேட்டு நிலம் என்ற பெருமை இருக்கின்றது. அதன் பரப்பளவு என்ன என்று கேட்டால் உங்களுக்கு தெரியும் மேட்டு நிலத்தின் தன்மை எப்படி. 25,00,000 சதுர கிலோமீட்டர்கள் பரப்பளவு கொண்டது. மத்திய ஆசியாவில் இமயமலை மற்றும் குன்றுகள் மலைத்தொடர்களுக்கு இடையில் இது அமைந்திருக்கின்றது. இந்த மேட்டு நிலத்தில் தான் ஆசியாவின் முக்கிய நதிகளான ஜாங்ஸி ஆறு, மஞ்சள் ஆறு, மீகோங் நதி ஆகியன உற்பத்தியாகின்றன. உங்களுக்கு தெரியும் ஜாங்ஸி ஆறு மற்றும் மஞ்சள் ஆறு போன்றன சீன நதிகள். ஆசியாவின் மிக நீளமான நதி ஜாங்ஸிக்கியாங் நதி. அந்த நதியின் ஆதாரம் திபெத் மேட்டு நிலத்தில் தான் ஆரம்பமாகின்றது. மஞ்சள் ஆறு என்பது குவாங்கோ நதி சொல்லப்படும். ஆசியாவின் மிக நீண்ட நாகரிக வரலாறு கொண்டது சீனாவில் இருக்கின்றது.
மீகோங் நதி என்பது தென்கிழக்காசிய நாடுகள் பலவற்றில் பாய்வது. மீகோங் வடிநிலம் என்று சொல்வார்கள். லாவோஸ், வியட்நாம், கம்போடியா இப்படியான பல நாடுகள் ஊடாக மீகோங் நதி பாய்ந்து செல்லும். அதேபோல் அண்டார்டிகா பகுதியிலும் ஒரு மேட்டு நிலம் இருக்கின்றது. அது பனியால் மூடப்பட்டிருக்கின்றது. அது பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. அது கவலைப்படுவதற்கு இன்னும் கொஞ்சம் காலம் இருக்குது. உருகேக்கு தான் தெரியும். தென்னமெரிக்க நாட்டில் காணப்படுகின்ற மேட்டு நிலம் அல்டிப்ளானோ மேட்டு நிலம் என்று சொல்லப்படும். அண்டீஸ் மலைத்தொடரில் பொலிவியா மற்றும் பேரு நாடுகளில் இது பரவியிருக்கின்றது. பொலிவியா, பேரு போன்ற நாடுகள் உலகத்தில் உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய நகரங்களை கொண்டிருக்கக்கூடிய நாடுகளாக சொல்லப்படும். இந்த உயர்ந்த உலகத்தில் ஒரு உயரமான ஏரி பற்றி அடிக்கடி பேசுவார்கள். டிடிகாக்கா ஏரி என்று சொல்வார்கள். டிடிகாக்கா ஏரி, அந்த ஏரி இந்த மேட்டு நிலத்தில் தான் அமைந்திருக்கின்றது. அண்டிப்ளானோ மேட்டு நிலத்தில் தென் அமெரிக்காவின் அண்டீஸ் மலை. அண்டீஸ் மலை நீர்களே உலகத்தில் மிக நீளமான மலை. 5,900 கிலோமீட்டர் நீளமானது. உலகத்தில் மிக நீண்ட மலை என்ற பெருமை அதற்கு இருக்கின்றது. இதைவிட உலகத்தின் நீளமான நாடும் அங்குதான் இருக்குது, தென் அமெரிக்காவில். சிலி, சிலி என்ற நாடு மிக நீளமான நாடு. சிலி போலதான் இருக்கும், மிளகாய்ப்பழம் போலதான் இருக்கும். அதன் அகலம் குறைவு, 180 கிலோமீட்டர் தான் அகலம். ஆனால் நீளமான நாடு, பல அற்புதங்களை கொண்டிருக்கக்கூடியது, பல பாலைவனங்கள், மலைகள், தொடர்கள் என்பவற்றை கொண்டிருக்கக்கூடிய நாடு. சிலி பற்றி இன்னொரு இடத்தில் விரிவாக பேசுவோம். ஏற்கனவே சொன்னது போல தக்கண பீடபூமி இந்தியாவில் காணப்படுகின்றது. கொலராடோ மேட்டு நிலம் என்ற அந்த மேட்டு நிலம் உலகத்தில் அமெரிக்காவின் காணப்படுகின்ற ஒரு மிக பிரம்மாண்டமான மேட்டு நிலம். வட அமெரிக்காவில் காணப்படுகின்ற மேட்டு நிலம் உலகத்து அமெரிக்காவின் விண்வெளி தோற்றம் போன்ற புகழ்பெற்ற கிராண்ட் கேன்யன் பள்ளத்தாக்கு இந்த மேட்டு நிலத்தில் கொலராடோ நதியால் தான் செதுக்கப்பட்டிருக்கின்றது. கொலராடோ நதி இந்த மேட்டு நிலத்தில் பாய்கின்றது. இப்படி பல மேட்டு நிலங்கள் இருக்கின்றன. இப்படி மேட்டு நிலங்கள் பல இருந்தாலும் இப்போது திபெத் மேட்டு நிலம் தான் உலகத்தில் மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய மேட்டு நிலமாக மாறியிருக்கின்றது. என்ன காரணம் என்றால், திபெத் மேட்டு நிலம் இருக்கின்ற உயரம் மாரன் மண்டலம் என்று இந்த பூமியில் ஒரு 12 கிலோமீட்டர் வரை உள்ள பகுதியில் மட்டும் மேலே செல்ல செல்ல வெப்பம் குறையும். எல்லாரும் நினைப்பீர்கள், பூமியிலிருந்து மேலே செல்ல செல்ல வெப்பம் அதிகரிக்கும், சூரியன் கிட்ட இருக்கிற. ஆனால் அப்படி அல்ல. கடல் மட்டத்திலிருந்து 4,500 மீட்டருக்கு அதிக உயரத்தில் திபெத் மேட்டு நிலம் அமைந்திருக்கின்றது. அந்த வெப்பநிலை குறைந்து செல்வதால் திபெத் மேட்டு நிலத்தில் இருக்கக்கூடிய நீர்கள் உறைந்து பனிக்கட்டிகளாக இருக்கின்றன. எவ்வாறு முனைவுகளில் உறைந்து பனிக்கட்டிகளாக காணப்படுகிறதோ நீர், அதே போல திபெத் மேட்டு நிலத்தில் பனிக்கட்டிகளாக மாறியிருக்கின்றன. இவ்வாறு மாறி இருக்கின்ற இந்த திபெத் பீடபூமியின் பனிக்கட்டிகள் வேகமாக உருகி வருகின்றன, பூகோள வெப்பமயமாதல் காரணமாக. இதன் காரணமாக எதிர்காலத்தில் மிக பெருமளவிலான வெள்ளப்பெருக்கு அபாயங்கள் ஏற்படக்கூடும் என்ற அச்சுறுத்தல் இப்பொழுது தோன்றியிருக்கின்றது. திபெத் பீடபூமி உலகின் 3வது துருவம் என்று அழைக்கப்படுகிறது. ஏன் 3வது துருவம் என்று அழைக்கப்படுகின்றது என்றால், பனிக்கட்டிகளால் ஆனதால் தான். வட துருவம், தென் துருவம், 3வது துருவம் என்று இந்த திபெத் பீடபூமி அழைக்கப்படும். யுனெஸ்கோ அமைப்பின் அறிக்கையின்படிதான் இந்த நீர் பனிப்பாறைகள் சுருங்கி வருவதாக சொல்லப்படுகின்றது. இது பேரழிவான வெள்ளத்தை உருவாக்கலாம் என்ற அச்சம் ஏற்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, ஆசியாவுக்கு குடிநீர் ஆதாரத்தை வழங்குகின்ற சிந்து நதி, கங்கை நதி, பிரம்மபுத்திரா நதி, மீகோங் நதி, யாங்ஸிக்கியாங் நதி ஆகிய நதிகளின் பிறப்பிடமாக இது விளங்குகின்றது. இவற்றுக்கான நீர் வரத்து குறைவடையக்கூடிய வாய்ப்பு எதிர்காலத்தில் இருக்கின்றது. இது நெடுங்காலமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலாம். நதிகளின் நீர்மட்டம் உயர்ந்து திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவது ஒரு புறம், நதிகளில் நீர் வரத்து குறைந்து வறட்சி ஏற்படுவது இன்னொரு புறமாக பல்வேறு விதமான பாதிப்புகளை எதிர்காலத்தில் இந்த பனிப்பாறைகள் உருகும் செயல்முறை உருவாக்கலாம் என்று எதிர்பார்க்கின்றார்கள்.

0: அந்த பாடல் ஒளித்தோ இந்த நேரம் 12:40 நிமிடம். நேர்கள் 10:10 இணைந்திருக்கும் நேரம் இது.
1: சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி.வி. ராஜ். கால் உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகை அடகுமாடம்.
2: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
3: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
4: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத் தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
0: ஆமாம், இந்த மேட்டில் நாங்கள் பற்றி பேசிக்கொண்டிருந்த போது நேர்கள் எங்களது தொலைபேசியை ஊடாக இணைந்து கொண்டு பல தகவல்களை தந்தார்கள். குறிப்பாக சுதன் தான் ஹட்டன் மேட்டு நிலத்தில் பிறந்தவன் என்று இலங்கையின் மேட்டு நிலங்கள் பற்றி பேசிச் சென்றால், சிறிய இடங்களிலும் மேட்டு நிலங்கள் இருக்கின்றன. இலங்கை ஒரு சிறிய நடுத்தர அளவுடைய தீவாக இருந்தாலும் இலங்கையிலும் பல மேட்டு நிலங்கள் இருக்கின்றன. அந்த மேட்டு நிலங்கள் மலை சார்ந்த பிரதேசங்களில் மலைவாழ் மக்கள் வாழ்வதற்கு, இப்போ மலை பிரதேசங்களில் வாழ்கின்ற மக்கள், மலையக மக்கள் வாழ்வதற்கு மிக பெருமளவு இடமாக இந்த மேட்டு நிலங்கள் தான் விளங்குகின்றன. நாங்கள் நீண்ட தூரம் செல்ல தேவையில்லை. இலங்கையின் 3வது பெரிய நகரம் என்ற பெருமை கண்டிக்கு இருக்கின்றது. அந்த கண்டியில் வாழுகின்ற மக்கள் தொகைக்கு மிக பெருமளவு உதவியாக இருப்பது இந்த கண்டி மேட்டு நிலம். இலங்கையில் கம்பகா மாவட்டம் அதிகூடுதலான சனத்தொகை கொண்ட மாவட்டம், 2வது கொழும்பு மிக கூடுதலான சனத்தொகை கொண்ட மாவட்டம், 3வது கண்டி மிக கூடுதலான சனத்தொகை கொண்ட மாவட்டம் என்று சொன்னால், இந்த கண்டியில் மக்கள் செறிவாக வாழ்வதற்கு இந்த கண்டி மேட்டு நிலம் என்பதுதான் மிக முக்கியமான ஆதாரமாக விளங்குகின்றது. ஹட்டன் மேட்டு நிலம் இருக்கின்றது, இதைவிட வெளிமட மேட்டு நிலம் என்று பல மேட்டு நிலங்கள், சிகிரியாவை கூட மேட்டு நிலமாக பார்க்கின்ற ஒரு புவியியல் ஆதாரம் இருக்கின்றது. இப்படி பல மேட்டு நிலங்கள் இலங்கை போன்ற சிறிய நாடுகளிலும் காணப்படுகின்றன, உலகத்தில் காணப்படுகின்றன. பல்வேறு விதமான மேட்டு நிலங்கள் பற்றி நாங்கள் பார்த்திருந்தோம் ஏற்கனவே. அந்த வரிசையில் இலங்கையின் மேட்டு நிலங்களை நாங்கள் மனதிலே கொள்ள வேண்டும் என்பது. ஆஸ்திரேலியாவில் இருக்கின்றது நேர்களே, கிம்பர்லி மேட்டு நிலம், அதைவிட கொலராடோ மேட்டு நிலம், கொலம்பிய மேட்டு நிலம், தென் அமெரிக்காவில் காணப்படுகின்ற கொலம்பிய மேட்டு, ஆப்பிரிக்காவில் இருக்கின்றது எதியோப்பிய மேட்டு நிலம், ஏன் இன்று பேரவலாக பேசப்படுகின்ற ஈரான், ஈரானிய மேட்டு நிலத்தில் தான் அமைந்திருக்கின்றது. அதை பற்றி நிறையவே பேசலாம், இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசிக்கொள்வோம்.

0: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா, சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
0: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
1: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383,
0: சுகந்தன், 416-540-6269.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை 8:30 to 9:30 இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் நெகில் தம்பி மற்றும் ரேவதி மேனன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
3: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
4: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
3: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
4: 416-489-2000, 416-489-2000. GTA கிரெடிட்.

போட்டியாக இந்த விண்வெளி போட்டி அமைந்திருந்தது. அந்த காலத்தில் லைக்கா என்ற நாயை ஏவுவது, பின்னர் வேலண்டினா பெண்மணி விண்ணில் பறப்பது, நீல் ஆம்ஸ்ட்ராங் போன்றவர்கள் நிலவில் சென்று காலடி வைத்தது, இப்படி பல விடயங்கள் போட்டியாக அமைவு பெற்றன. ஸ்புட்னிக் என்ற ஏவுகணை ஏவப்பட்டது. இதெல்லாம் இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான வெள்ளாதிக்க போட்டி, யார் உலகத்தில் சிறந்தவர் என்பதற்கான ஒரு போட்டியாக நிலவியது. அந்த வேளையில்தான் நிலவு தொடர்பாக இந்த நாடுகள் ஒரு கடுமையான போட்டியை கொண்டிருந்த காலம் அந்த காலம், 1967 என்று சொல்லுங்களேன். அந்த காலத்தில் கடும் போட்டி நிலவியது. கடும் போட்டியின் ஒரு வெளிப்பாடாக லூனா விண்கலம் சோவியத் ஒன்றியத்தால் நிலவுக்கு ஏவப்பட்டது. அது நிலவை சார்ந்து பல்வேறு விதமான புகைப்படங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு திரும்பியது. இது பொறுத்துக்கொள்ளவில்லை. யாருக்கு? அமெரிக்காவுக்கு. அதனால் 1969 அப்போலோ 2 என்ற விண்கலம் செல்கின்றது. அவ்வாறு சென்ற விண்கலம் நிலவில் சென்று கால் பதித்து கொடியூன்றி வந்தோம் என்றெல்லாம் பெரிய அளவில் சாதனைகளை படைத்தார்கள். அந்த சாதனைகளின் போது உலகத்தில் ஒரு சிறிய சர்ச்சை எழும்பியது. இந்த நிலவு தொடர்பில் இரண்டு நாடுகளும் போட்டியிட தொடங்கியிருக்கின்றன. இதனால் நிலவுக்கு ஏதாவது ஆபத்து வருமா? அவர் ஆபத்து வந்தால் என்ன செய்வது என்ற ஒரு சிந்தனை எட்டியதொன்றும் ஆச்சரியமல்ல. அதன் காரணமாக என்ன செய்தார்கள்? 1967 ஒரு உடன்படிக்கைக்கு வந்தார்கள் எல்லா நாடுகளும் சேர்ந்து. எதிர்காலத்தில் நிலவு பெற்றி பல நாடுகளும் பல்வேறு விதமான ஆராய்ச்சிகளில் ஈடுபடுவார்கள் என்று எல்லோருக்கும் தெரியும். இந்த ஆராய்ச்சியின் போது நிலவுக்கு சேதம் ஏற்படக்கூடாது. அந்த நிலவுக்கு சேதம் ஏற்படாமல் பாதுகாக்க வேண்டும். ஆம்ஸ்ட்ராங், மைக்கேல் கொலின்ஸ், ஆல்ட்ரின் போன்றவர்கள் எல்லாம் நிலவுக்கு சென்று வந்தார்கள். ஆம்ஸ்ட்ராங் நிலவில் காலடி வைத்தார் என்றெல்லாம் போட்டி ஆரம்பமானது. இதன் பின்னர் தான் இந்த வேளையில்தான் ஒரு ட்ரீட்டி, ஒரு ஒப்பந்தம், நிலவு தொடர்பான ஒப்பந்தம் ஒன்று கொண்டு வந்தார்கள். 1967 அந்த ஒப்பந்தம் கொண்டு வரப்பட்டது. இந்த ஒப்பந்தம் என்ன சொல்கின்றது என்றால், நிலவை யாரும் உரிமை கோர முடியாது. எந்த ஒரு நாடும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நிலவை உரிமை கொண்டு வர முடியாது. நோ சவர்ஜினிட்டி. நிலவு தொடர்பான இறையாண்மை மீது யாரும் கை வைக்கக்கூடாது. அது எந்த ஒரு நாட்டுக்கும் சொந்தமல்ல. நிலவின் மீது அந்த நிலவை அழித்து ஒழிப்பதற்கான எந்த ஒரு அணு ஆயுதங்களையும் பயன்படுத்தக்கூடாது. நிலவை பயன்படுத்துவதானால் சமாதானம் சார்ந்த ஆராய்ச்சிகள் சார்ந்த விடயங்களுக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்பதனால் நிலவு தொடர்பாக எந்தவிதமான மனித நடவடிக்கைகளும் செல்வாக்குகளும் இருக்கக்கூடாது. எல்லா நாடுகளுக்கும் ஒரு தேசிய கடமை இருக்கின்றது. இது ஒரு பொது சொத்து, அதை பாதுகாக்க வேண்டும் என்று. இப்படி பல வாசகங்கள் பொருந்திய ஒரு உடன்படிக்கை 1967 மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இந்த வேளையில்தான், அந்த வேளையில் கண்ணதாசனே எழுதிவிட்டார், நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே என்று. ஆனால் இப்போது நிலவை பார்த்து எங்களவர் சொல்லியிருக்கின்றார், நீ எனக்கே சொந்தம், நீ எனக்கே சொந்தம் என்று இப்போது அறிக்கை விட்டிருக்கின்றார். பூமியின் இயற்கை துணைக்கோளான சந்திரன் அமெரிக்காவுக்கு சொந்தமானது என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உரிமை கோரியிருக்கின்றார். தனது ட்விட்டர் கணக்கில் பதிவிட்ட ஒரு பதிவில் அமெரிக்காவின் புகைப்படத்துடன் சந்திரன் எங்களுடையது என்று நாம் எழுதியிருக்கின்ற செயல் பலரை இப்போது ஆச்சரியத்துக்குள்ளாக்கி இருக்கின்றது. செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட தொடர்ச்சியான பதிவுகளை சமூக ஊடகங்களில் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கின்றார். ஒரு சாதாரண மனிதன் வெளியிட்டால் இது பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கின்றார். ஆனால் ஒரு அதிபர், அதுவும் அமெரிக்க அதிபர் இப்படி வெளியிடுகின்றார் என்பதுதான் எல்லோரையும் இப்போது ஆச்சரியத்துக்குள்ளாக்கி இருக்கின்றது. அவர் இது மட்டும் வெளியிடவில்லை, கார்முஸ் ஜலசந்தி அமெரிக்கா பிரதேசம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். மெக்சிகோ வளைகுடா, ஒண்டாரியோ ஏரி, கிரீன்லாந்து தீவு என்று பலவற்றையும் தனது சொந்தமாக இப்போது மாற்றியிருக்கின்றார், சொந்தம் கொண்டாடி வருகின்றார். நிலவு போன்ற விண்பொருட்கள் மீது

ஒரு நாடும் இறையாண்மையை கோருவதை தடை செய்யும் 1967 விண்வெளி ஒப்பந்தம் போன்ற சர்வதேச ஒப்பந்தங்கள் இருந்த போதிலும் இந்த உரிமை கோரல் இப்போது இடம்பெற்றிருக்கின்றது. நிலவென்பது சாதாரணமாக எல்லோரும் உரிமை கோர வேண்டிய உரிமை கோரக்கூடிய பொருள் அல்ல. நிலவு பூமிக்கு ஒரு பாதுகாவல். நிலவு இல்லாவிட்டால் நாங்கள் நிலவை ரசிக்கின்றோம், பார்க்கின்றோம். பூமியை விட ஒரு சிறிய பகுதி, அது இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்ன என்று அவ்வப்போது எங்களுக்கு மனம் வரும். ஆனால் நிலவு என்பது சாதாரணமானதல்ல. இந்த பூமி ஒரு ஒழுக்கில், ஒரு பாருங்கள் அந்தரத்தில் நின்று சுற்றி கொண்டிருக்கின்றது. அதுவும் ஒரு ஒழுங்கில், வேகம் ஒரே அளவில் சுற்றி கொண்டிருக்கின்றது, ஒரே ஒழுக்கில் சுற்றி கொண்டிருக்கின்றது. இவ்வாறு சுற்றுவதற்கு மிக பிரதானமான காரணம் இந்த நிலவு தான். சூரியன் தன்னோடு சேர்த்து ஈர்த்து வைத்திருக்கின்றது. ஈர்த்து வைத்திருப்பதனால் சூரியனை சுற்றி வருகின்றது ஒழுக்கில். ஆனால் பூமி ஒரு குறித்த வேகத்தில் சுற்றி வருவதற்கு, 24 மணிப்பொழுதில் சுற்றி வருவதற்கு மிக பிரதான காரணம் நேர்களே இந்த சந்திரன் தான். சந்திரன் இல்லாவிட்டால் பூமி கடையாணி கலண்ட வண்டி போல வேகம் பெற்றுவிடும். ஆகவே நிலவு என்பது பூமியின் ஒரு மிகச்சிறந்த பாதுகாவலன். அதை யாரும் உரிமை கொண்டாட முடியாது. அது ஒரு இயற்கை சார்ந்த பொருள். இந்த பூமிக்கு பாதுகாப்பை கொடுப்பன நிலவு மட்டுமல்ல, இந்த வியாழன் என்ற மிகப்பெரிய பிரம்மாண்டமான கோள், உலகத்தில் இருக்கக்கூடிய கோள்களில், இந்த விண்வெளியில் இருக்கக்கூடிய எங்களது ஞாயிற்று தொகுதியில் இருக்கக்கூடிய கோள்களில் வியாழன் மிகப்பெரிய கோள். அந்த கோள் பூமியை பாதுகாக்கிறது என்றால் நீங்கள் நம்புவீர்களா? பூமியை நோக்கி விண்ணிலிருந்து வருகின்ற பல கோடிக்கணக்கான பாறைகளை எல்லாம் துவம்சம் செய்கின்ற வேலைகளை தூரத்தை இருந்து இந்த வியாழன் செய்கின்றது. இந்த வியாழன் இல்லாவிட்டால் அத்தனை துகள்களும் அத்தனை எரிகற்களும் விண்கற்களும் பூமியை வந்து மோதி பூமி சுக்குநூறாகிவிடும். அந்தளவு பெரிய பாதுகாப்பை வியாழன் வழங்குகின்றது. பூமியை ஒரு ஒழுங்கான வேகத்தில் சுற்றுவதற்கு, 5000 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றுகிறது, மணிக்கும் 500 கிலோமீட்டர் வேகத்தில், மணிக்கு 500 கிலோமீட்டர் வேகத்தில் தன்னைத்தானே சுற்றுகிறது பூமி. அந்த வேகத்தில் பூமி சுற்றுவதற்கு காரணமே இந்த நிலவு தான். இந்த நிலவு இல்லாவிட்டால் அது 1000 கிலோமீட்டராகவோ, 1000 மணிக்கு 1000 கிலோமீட்டராகவோ அல்லது 2000 கிலோமீட்டராகவோ மாறலாம். அப்படி சுற்றினால் பூமி அழிந்துவிடும். பூமியை பாதுகாப்பது இந்த நிலவு. அந்த நிலவின் மீது யாரும் உரிமை கோர முடியாது என்பது நான் சொல்லவில்லை, 1967 சட்டம் சொல்கின்றது. ஆனால் எங்களது கண்ணன்களுக்கு அது தெரியவில்லை. அதுதான் கவலையாக இருக்கின்றது.

0: அந்த பாடல் ஒலித்தொழிந்த நேரம் 12:43. நிகழ்ச்சியில் முதலாம் இடத்தை பிடித்தொழிக்கும் பாடல் எது என்று நேர்களை இப்போது கணித்திருப்பீர்கள். அந்த பாடல் ஒலிப்பதற்கு முன்னர் நாங்கள் பல விடயங்கள் பார்க்க வேண்டும். பொறுத்திருங்கள்.
1: Caledon East Hill, Vaughan மற்றும் Brampton இல்லைக்கரையில் Go and Mayfield இன் Prime Location, Highway 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். Wildfield Village, Master Plan Community, Freehold Townhomes, Semis and Detached Homes, Mid 700,000 இலிருந்து Phase 1 இன் சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அடையுங்கள். கமல் அமிர்தலிங்கம், 416-903-9999.
2: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
3: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
4: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
5: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
6: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு காஷ் போயிட்டு.
7: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 38 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
0: நிகழ்ச்சியில் முதலாம் இடத்தை பிடித்தொழிக்கும் பாடல் அச்சாணி திரைப்படத்திலிருந்து இடம்பெற காத்திருக்கின்றது. நேர்களே, உலகத்தில் இப்போது நீரோட்டம் பெற்றிய பேச்சுதான் எல்லா இடங்களிலும், எல்லார் மனங்களிலும், எல்லா சமூக வலைத்தளங்களிலும், பத்திரிகைகளிலும், வானொலிகளிலும் என்று வருகின்றது. இந்த நீரோட்டங்கள் என்பது பெட்டி எல்னினோ நீரோட்டம், லானினோ நீரோட்டம் பெட்டி தான் பேசப்படுகிறது. பொதுவாக இந்த நீரோட்டம் என்பது நேர்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் எங்களது நிகழ்ச்சியில் அறிந்திருப்பீர்கள். நீரோட்டங்கள் என்பது சமுத்திரத்தில் காணப்படுகின்ற ஆற்று போக்கு. எவ்வாறு நிலங்களின் மேற்பரப்பில் ஆறுகள் பாய்கின்றதோ அதேபோல் சமுத்திரத்து. நேர்களே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நிலத்தின் மேல் இருக்கின்ற மேட்டு நிலங்கள், மலைகள், ஆறுகள் போல், நீர்வீழ்ச்சிகள் போல், சமுத்திரத்தின் உள்ளும் மேட்டு நிலங்கள், மலைகள், ஆறுகள் எல்லாம் ஓடுகின்றன. சமுத்திரத்தினுள் ஓடுகின்ற ஆறுகள் தான் இந்த நீரோட்டங்கள் என்று அழைக்கப்படுகின்றது. நீரோட்டங்கள் பொதுவாக சமுத்திரத்தில் மிகப்பெரிய சேவையை செய்கின்றன. இந்த நீரோட்டங்கள் இல்லாவிட்டால் சமுத்திரத்தில் மனிதர்கள் வாழ முடியாது. பொதுவாக கடல் மீன்களைத்தான் சொல்வார்கள், ஆனால் மனிதர்களே கரையோர பிரதேசங்களில் சில இட நாடுகளில் வாழ முடியாத சூழ்நிலை ஏற்படும். இந்த நீரோட்டங்கள்லாம் தகதகப்பான கதகதப்பான காலநிலையை உருவாக்க வல்லன என்ற வகை நீரோட்டங்கள் மிக முக்கியமானது. ஆயிரக்கணக்கான நீரோட்டங்கள் பாய்கின்றன. வட பசிபிக் நீரோட்டம், தென் பசிபிக் நீரோட்டம், வடமத்திய ஹோட்டு நீரோட்டம், தென்மத்திய ஹோட்டு நீரோட்டம், அதேபோல் லெப்ரடோர் நீரோட்டம், வளைகுடா நீரோட்டம், பிரேசிலியன் நீரோட்டம், கனேரிஸ் நீரோட்டம், குரோசிவா நீரோட்டம், ஒயாசிவா நீரோட்டம், குரையில் நீரோட்டம் என்று எத்தனை நீரோட்டங்கள், மொசாம்பிக் நீரோட்டம் என்று, ஆஸ்திரேலியன் நீரோட்டம் என்று நிறைய நீரோட்டங்கள் இருக்கின்றன. நேர்களே, அந்த நீரோட்டத்தை பற்றி பேசிக்கொண்டிருந்தாலே நாள் போய்விடும். வெங்குவலா நீரோட்டம், பேரு நீரோட்டம், இந்த நீரோட்டங்கள் மிக அவசியமானவை. தட்ப வெப்ப நிலை, சீதோஷ்ண நிலை என்றெல்லாம் பேசுவோம், அவற்றுக்கு இவை மிக முக்கியமானது. இந்த நீரோட்டங்களில் ஒரு விசேட நீரோட்டங்களாக இரண்டு நீரோட்டங்கள் பார்க்கப்படுகின்றது. ஒன்று எல் நினோ நீரோட்டம், இரண்டாவது லா நினோ நீரோட்டம். இந்த எல் நினோ நீரோட்டம் என்பது பொதுவாக இயேசு கிறிஸ்துவின் குழந்தை அல்லது இயேசுவின் குழந்தை என்று சொல்லப்படும். ஏன் அது சொல்லப்படுகின்றது என்றால், 1980களில் இந்த நீரோட்டம் உருவான போது ஒரு கிறிஸ்து பிறப்பு நாளில் December 25 தான் முதல் பேரு சிலி ஆகிய கடற்கரைகளில் இந்த நீரோட்டம் முதலில் தோன்றியது. அதனால் இதை கிறிஸ்துவின் ஒரு எச்சரிக்கை அல்லது கிறிஸ்துவின் அபாயம் என்ற நிலையிலே அதை கிறிஸ்துவின் குழந்தை என்று அழைத்தார்கள். அது ஸ்பானிய மொழியில் எல் நினோ நீரோட்டம் என்று அழைக்கப்பட்டது. இந்த எல் நினோ நீரோட்டம் பெரும்பாலும் இந்த பேரு சிலி போன்ற நாடுகளின் அருகில்தான் உருவாகின்றது. பேருச்சிலி போன்ற தென் அமெரிக்க நாடுகளின் அருகில்தான் ஆரம்பத்தில் தோன்றிய ஈக்குவடோர் போன்ற நாடுகளின் அருகில். அது பின்னர் உலகத்தில் மெல்ல மெல்ல பல நாடுகளுக்கும் அந்த எல்நினோ தாக்கத்தை நகர்த்தி செல்ல, நீரோட்டம் மூலம் நகர்த்தி செல்ல. ஒரு ஒரு அடிப்படையை புரிஞ்சுதென்றால் எல்நினோ ஏன் இவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பது புரியும். நீரோட்டங்கள் என்ன செய்கின்றன என்றால், முனைவுகளில் உள்ள குளிர்காலநிலையை சமுத்திரத்தின் ஊடாக வெப்ப நாடுகளுக்கு கடத்துகின்றன. வெப்ப நாடுகளில் உள்ள வெப்ப காலநிலையை நீரோட்டங்கள் சமுத்திரங்களின் ஊடாக முனைவுகளுக்கு கடத்துகின்றன. இந்த சம்பவம் இடம்பெறுவதனால்தான் உலகத்தில் வெப்பம், அதிக வெப்பம், அதிக குளிர் என்பவற்றையெல்லாம் சமநிலைப்படுத்துகின்ற வேலையை இந்த நீரோட்டங்கள் செய்கின்றன. இந்த எல்நினோ நீரோட்டத்தில் உள்ள விடயம் என்னவென்றால், இது மிக கடும் வெப்பத்தை கடத்தவல்ல நீரோட்டம். மிக கடுமையான வெப்பத்தை உலகெங்கும் கடத்தும். அந்த எல்நினோ நீரோட்டம் உருவாகின்ற போது பசிபிக் கடலின் மேற்பரப்பு நீர் அதிக அளவில் வெப்பமடைவதை தான் இந்த எல்நினோ நீரோட்டம் என்பது கருதுகின்றது. எல்நினோ நீரோட்டம் வழக்கத்தை விட என்ன செய்கின்றது என்றால், மிக கடும் வெப்பத்தை உலக நாடுகள் எங்கும் பரப்புகிறது. கடல் வெப்பமடைந்தால் உலகமே வெப்பமடை, கடல் குளிர்ந்தால் உலகமே குளிர்வடை என்பதற்கு இது நல்ல சான்று. ஏனென்றால் நேர்களை ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உலகத்தில் மூன்றில் இரண்டு பங்கு கடல், மூன்றில் ஒரு பங்கு மட்டும்தான் நிலம். ஆகவே நிலப்பரப்பு குறுகியது, நீர்ப்பரப்பு தான் அதிகமானது. ஆகவே காலநிலையில் நீர்ப்பரப்பு சமுத்திரங்கள் தான் மிகப்பெரிய செல்வாக்கு செலுத்து, அதில் சந்தேகம் கொள்ள வேண்டாம். என்ன இந்த சமுத்திரம் எங்களோட விளையாடுறது என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. நிலப்பரப்பு ஒரு சிறிய பகுதி, சமுத்திரப்பரப்பு தான் பெரிய பகுதி. ஆகவே சமுத்திரத்தின் மாற்றங்கள் காலநிலையில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டரும் என்பதனால் தான் மத்திய கிழக்கு மற்றும் கிழக்கு பசிபிக் பெருங்கடலில் கடல் நீர் மேற்பரப்பு வழக்கத்தை விட வெப்பமடைகின்றது. இது இரண்டு தொடக்கம் ஏழு ஆண்டுகளுக்கு ஒரு முறை உலகத்தில் ஏற்படுகின்றது. அவ்வாறு ஏற்படுகின்ற போது காற்றின் திசை மாறும், உலகிலுள்ள காலநிலைகள் தீவிர மாற்றமடையும், சில பகுதிகளில் கடுமையான வறட்சி, வறட்சியின் காரணமாக பஞ்சம் உண்டாகும், வெப்பம் சார்ந்த பல நோய்கள் ஏற்படும், உணவுப் பொருட்களின் உற்பத்தி பாதிப்படையும், அல்லது அதன் காரணமாக விலை உயர்வுகள் ஏற்படும். இது கடந்த காலங்களில் அனுபவிக்கப்பட்டது. இப்பொழுது இதே நிலை மீண்டும் உருவாகி இருக்கின்றது உலகத்தில். இந்த வருடம் 2026 ஆண்டு உலகம் பூராகவும் இந்த எல்நினோவின் தாக்கம் வரப்போகிறது. இப்போது இலங்கை, இந்திய நாடுகள் இதை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். கடும் வறட்சி நிலை அங்கே இருக்கின்றது. இந்த எல்நினோவுக்கு மாற்றானது, முற்றுமுழுதாக மாற்றானது லானினோ என்ற நீரோட்டம். இந்த லானினோ என்பது ஒரு வழக்கத்தை விட மிக குளிர்ந்த நீரோட்டம் என்று சொல்லப்படுகின்றது. லானினோ என்றால் குட்டிப்பெண் அல்லது சிறிய பெண் என்று அழைக்கப்படும், அந்த சிறிய குழந்தை என்றால் பெண் குழந்தை என்று அழைக்கப்படும். இதுவும் இரண்டு தொடக்கம் ஏழு ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஏற்படுகிறது. அதிக மழைப்பொழிவை இது தரக்கூடியது. மழைப்பொழிவு வெள்ளம் இதுவும் இவ்வாறு உலகெங்கிலும் காலநிலையை மாற்றியமைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நீரோட்டமாக இந்த லானினோ நீரோட்டமும் சொல்லப்படுகின்றது. இப்போது எல்நினோ பற்றி நாம் பல நாடுகளும் பல்வேறு விதமான எச்சரிக்கைகளுடன் இப்போது இருக்கின்றார்கள். நேபாளத்தில் ஏற்பட்ட கடும் வெள்ளப்பெருக்கும் எல்லினோ தாக்கத்தின் வெளிப்பாடு. அதனால் தான் பனிக்கட்டிகள் திபெத் மலையில் உருகுகின்றன. எல்லாம் ஒரு சங்கிலி போன்றது. தொடர் நடவடிக்கைகள் தான், ஒன்றிலிருந்து ஒன்று எதுவுமே பிரித்து பார்க்க முடியாதது. மனித நடவடிக்கைகள் சொல்வார்கள், ஒரு சிறிய ஒரு மனித நடவடிக்கை பாரிய மாற்றங்களை கொண்டு வரும் என்பது போல எல்லாமே ஒரு தொடர் சங்கிலி போல இடம்பெறுகின்றது. இப்போது இந்த எல்நினோ தொடர்பாக உலக நாடுகள் பல்வேறு விதமான அச்சங்களை வெளியிட்டு வருகின்ற வேளை, கனடாவிலும் எல்நினோ கடும் குளிர்காலத்தை பாதிக்கக்கூடும் என்று ஆய்வாளர்கள் கருத்து வெளியிட்டிருக்கின்றார்கள். பசிபிக் பெருங்கடலில் மேற்பரப்பு நீர் வழக்கத்தை விட தீவிரமாக வெப்பமடையும் ஒரு இயற்கையான காலநிலை நிகழ்வு தான் இந்த எல்நினோ. ஆனால் அதன் தாக்கம் உலகம் முழுவதையும் பாதிக்கின்றது. அதுதான் இப்போது நடந்து கொண்டிருப்பதும் என்றும், வெறும் தகவலாக அதை குறித்து அறிந்து கொண்டவர்கள் அதன் தாக்கத்தை கண்ணால் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்றும், உலகத்தில் கடும் வறட்சி, கடும் மழைப்பொழிவு, கடும் வெள்ளப்பெருக்கு, கடும் பஞ்சங்கள் ஏற்படுவது இவ்வாறான இந்த எல்நினோ தாக்கத்தினால்தான். இந்த எல்நினோவை எல்நினோக்களின் காட்சில்லா என்று அழைக்கின்றார்கள். இந்த வருடத்தில் ஏற்பட்ட எல்நினோவை, இம்முறை நிகழும் எல்நினோ பயங்கரமான பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கின்றது, இன்னும் ஏற்படுத்தும் என்று சொல்கின்றார்கள். எல்நினோ காரணமாக ஏற்பட்ட மழையால் சிலி நாட்டில் கடந்த வார இறுதியில் 10 பேர் உயிரிழந்திருக்கின்ற சம்பவமும், அதன் காரணமாக பாரிய அழிவுகள் ஏற்பட்ட சம்பவமும் உலகம் அறியவில்லை. மத்திய அமெரிக்காவில் கொண்டராஸ், எல்சல்லடோர், பனாமா பகுதிகளில் வறட்சி காரணமாக அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. பனாமா கால்வாயில் போதிய அளவு தண்ணீர் இல்லாததால் கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கின்றது. கனடாவை பொறுத்தவரை எல்லினோவின் தாக்கத்தால் குளிர்காலத்தில் அளவு குறைவாக இருக்கும் என்று இப்போது எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது. குறைவான பனி, மேற்கில் அதிக மழை, வசந்த காலத்தில் ஏற்பட இருக்கும் பாதிப்புகள், சீக்கிரமாக காட்டுத்தீ உருவாகும் அபாயம் என்று, மேலும் கூடுதல் வறட்சி என்பவற்றை கனடா எதிர்கொள்ள நேரிடும் என்றும் இப்போது எச்சரித்திருக்கின்றார்கள். பரந்த வளமான புல்வெளி சமவெளிகளில் பயிர்களை வளர்த்து கால்நடைகளை வளர்க்கும் வழக்கம் கொண்ட விவசாயிகளுக்கு இந்த முறை ஏமாற்றமான ஆண்டாக மாற இருப்பதாகவும், எல்லினோவால் அதிகரித்த வெப்பம் காரணமாக 2024 ஆண்டுதான் வரலாற்றிலேயே அதிக வெப்பம் கொண்ட ஆண்டு என்றார்கள். ஆனால் இந்த முறை உருவாகிய எல்லினோவால் 2027 ஆண்டு அந்த சாதனையை முறியடிக்கலாம் என்று எதிர்பார்க்கின்றார்கள். கனடாவுக்கும் இது பாதிப்பை கொண்டு வரப்போகின்றது என்ற அந்த தகவலுடன் இதுவரை நேரம் சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருந்த நேர்கள், குறிப்பாக பாடல்கள் விரும்பி கேட்ட நேர்கள், 10க்கு 10 நிகழ்ச்சி இணைந்து கொண்டு வாக்களித்த நேர்கள், பிரேமா, காசிநாதன், மதி, கண்ணன், தவம், நிர்மலா, சுதன், சுதா, சென்னை நிர்மலா, சத்யா, ரமேஷ், சிவலிங்கம், வெண்பா, சந்திரன், மதன் ஆகிய நேர்களுக்கும், எங்களது நிகழ்ச்சிகளுடன் இணைந்து கொண்டு ஃபேஸ்புக் தளத்தினூடாக வாக்குகளை பதிவு செய்து கொண்ட நேர்களுக்கும், எங்களது ஃபேஸ்புக் தளத்தில் இணைந்து கொண்டு தமது வாக்குகளை பதிவு செய்த எங்களது அன்புள்ளங்கள், வளமை போன்று இன்றைய தினத்திலும் தங்களது வாக்குகளை பதிவிட்டிருக்கின்றார்கள் என்ற வகையில் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்ட சாந்தா சந்திரசேகரன், லக்ஷ்மணன் விக்கி, குயின்ஸ்டன் காண்டராஜா மற்றும் ஸ்ரீநந்தினி சுதர்சன், குமுதா உதயா, தாரணி சுந்தரலிங்கம், ஐயாத்துறை ஆகிய நேர்களுக்கும் இந்த வேளையில் எங்களது நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொண்டோம். வருகின்ற பொழுதுகள் இனிய பொழுதாக மாறவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மற்றொரு காற்றலை பொழுதில் நேர்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வளமை போல் ஆமாம், இளங்கோவன் சண்முகமும் இணைந்திருக்கின்றார். மிக நீண்ட காலத்துக்கு பிறகு இளங்கோவன் சண்முகன், ராதாகிருஷ்ணன் அவர்கள், பாலசிங்கம் செந்தூர் ஆகிய நேர்களுக்கும் இந்த வேளையில் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டோம். வருகின்ற பொழுதுகள் இனிய பொழுதாக மாற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டோம். நிகழ்ச்சியில் முதலாம் இடம் பிடித்த பாடலுடன் நானும் விடைபெற இருக்கின்றேன். நன்றி, வணக்கம் நேர்களே.

0: For all your insurance need, அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407. குணா ஒரு சிறந்த பைனான்சியல் பிளானிங் என்று சொல்லப்படுவது என்ன, அதில் என்ன விடயங்கள் அடங்கியிருக்கும்?
1: நிதி திட்டமிடலின் 6 தூண்களாக பைனான்சியல் மேனேஜ்மெண்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், டாக்ஸ் பிளானிங் அண்ட் எஸ்டேட் பிளானிங் என்பன அமைகின்றன. இவற்றில் இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்பது வந்து மிகவும் ஒரு பிரதானமான அடிப்படையாக அமைகின்றது.
0: மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 GT Brokers.ca.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
0: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 905-417-6069.
0: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069. ஓவன் சவுண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார், 647-924-7638, அல்லது கால் தர்ஷன், 416-897-0919. ஓவன் சவுண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638, 416-897-0919.
2: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் நெகில் தம்பி மற்றும் ரேவதி மேனன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
3: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.காமில் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333
2: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன். அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். Dixie and Dundas, 1450 Dundas Street East, Mississauga. Akshaya's Fashion, 905-306-7052.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 647-459-9757.
3: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing da, tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selutti kondirukkindirkala. Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam, 416-268-0155. 416-268-0155.
7: உங்களுக்கு சுகமான தூக்கத்திற்கு உத்தரவாதம் தருவது தரமான மெத்தைகள். ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸ் அண்ட் பர்னிச்சர் தமிழரின் நிர்வாகத்தில் இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் நீங்கள் விரும்பும் அளவில் விரும்பும் நிறத்தில் மெத்தைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம். ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸ் அண்ட் பர்னிச்சர், 1600 மிட்லன் அவென்யூ, யூனிட் 2, ஸ்கார்போரோ, 416-759-2600. 416-759-2600.
8: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm, ரவி நடராஜா.
9: Working for you.
8: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிரம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
9: Working for you.
10: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
11: அப்ப வயசு போன உங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே? நோ.
12: முதியோர் பராமரிப்பு, விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க். உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677. 289-200-4677. VKRH.com.

HD ダブル HD。இது வசந்த காலம் மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆல் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர் டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ் மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட் உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ் மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்கார்ப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் auto.ca Cross border AZ டிரைவர்களுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை ஒரு மைலுக்கு 60% முதல் 70 cents வரை சம்பளம் $1,000 சைன் ஆன் போனஸ் $500 ரெஃபரல் போனஸ் மிட் வெஸ்ட் அமெரிக்கா கனடா டெடிக்கேட்டட் லேன்ஸ் வாரத்துக்கு 3,000 முதல் 5,000 miles வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ் போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள் 905-507-1800 அல்லது அனிட்டோ 647-688-9120 உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப் நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள் 647-799-2393 647-799-2393 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும் மறந்துவிடாதீர்கள் எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள் யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது

0: நிகழ்ச்சிகளின் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661. 416-475-4661. பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரோ. 416-720-7439. 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
4: காசு வேணும் கேட்டேன், இல்லையான் சொல்லிட்டேன்.
2: நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
5: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
2: கெனடியன் எக்லிங்டன், சங்கரன் கோக்கு அருகில் அம்மா நகை அடகுமாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம். மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காணத் தவறாதீர்கள். உங்கள் டிவிஐ-யில் மலரும் மொட்டுக்கள்.
6: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
7: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
6: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
7: 416-489-2000. 416-489-2000. GTA Credit.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
1: Nissan head to head event இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு ஜீரோ ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
3: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
3: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383
2: சுகந்தன் 416-540-6269
3: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
4: உங்கள் அனைத்து முதலீட்டு தேவைகளுக்கும் அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407. குணா, இன்றைய பொருளாதார சூழ்நிலையில் ஒரு சிறந்த முதலீட்டு ஆலோசனை என்றால் என்ன?
5: முறையான முதலீட்டு ஆலோசனை என்பது சரியான கேள்விகளை கேட்பதில் இருந்து தொடங்குகின்றது. அதாவது வந்து பர்பஸ் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, எவ்வளவு உங்களால் எஃபோர்ட் பண்ணியிலும், அதாவது வந்து வீடு வாங்கவா அல்லது பிள்ளைகளுக்கு எடுக்கேஷனா, இப்படியான சரியான கேள்விகளை கேட்டு தகுந்த முதலீடை செய்வதே முறையான முதலீடு.
4: முதலீடு சம்பந்தமான மேலதிக விளக்கங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 gtbrokers.ca.
6: மிஸ்ஸிஸ் ஆகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர். ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள் தர்மா 647-713-604 9.

0: இயங்கும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஓட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24th ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்,
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ,
1: 416-746-2742.
2: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம்.

0: செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் நெகில் தம்பி மற்றும் ரேவதி மேனன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: அப்படின்ற

0: ஜிகிருதண்டா பேரு போன மதுரை தானுங்க, சிங்கப்பூர்ல தோக்கடிக்கும் எங்க ஊருங்க. ஜிகிருதண்டா பேரு
1: இனிய மாலை நேர வணக்கத்துடன் சீமாட்டம் லேஸ்டியின் அழகிய மாலை பொழுதில் உங்களுடன் இணைந்து சிறப்பிக்கும் ரஜி.
2: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: இன்று செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, நேரம் மாலை 5 மணி 1 நிமிடம்.
2: கனடாவின் முதல் HD இது தமிழ் HD.
1: இன்றைய நாள் உங்கள் எல்லோருக்கும் ஒரு ஆரோக்கியம் நிறைந்த ஒரு நாளாகவும், மகிழ்ச்சிகள் கூடிய ஒரு நாளாகவும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு, இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் CMR குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
2: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: CMRின் மனத்தியால செய்திகள்.
3: மனத்தியால செய்திகள்
4: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
5: அனுராதபுரத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் மக்கள் பேரணிக்கு ஐக்கிய தேசிய கட்சி வாழ்த்து தெரிவித்துள்ளது. குஷ் மற்றும் ஹஷீஷ் போதைப் பொருட்களை இலங்கைக்குள் கடத்த முற்பட்ட போது தாய்லாந்து பிரஜைகள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஏர்பஸ் விமான கொள்முதல் தொடர்பான விசாரணை குறித்து வாக்குமூலம் வழங்குவதற்காக இலங்கையின் முன்னாள் சபாநாயகர் சமல் ராஜபக்ச கையூட்டல் மற்றும் ஊழலொழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாகியுள்ளார். இலங்கையில் தொடரும் ஏமாற்று அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமானால் நாட்டு மக்கள் அறிவால் பலம் பெற்றவர்களாக மாற வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்சவுக்கு இன்று நடைபெறும் நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொள்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. இறக்குமதி செய்யப்படும் மருந்துகள், மருத்துவ சாதனங்கள், அடகு சாதன பொருட்கள் மற்றும் மருத்துவத்துறை சார்ந்த ஏனைய பொருட்களை சுங்கத்துறையில் இருந்து விடுவிப்பதற்கு முன் அவற்றுக்கான உரிமங்கள், அனுமதிகள் மற்றும் பதிவு சான்றிதழ்களை நேரடியாக சரிபார்க்க அதிகாரிகளுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டிருக்கின்றது. இந்திய முப்படைகளின் போர்த்திறனை வலுப்படுத்த 1 கோடியே 10 லட்சம் ரூபாய் மதிப்பில் நவீன ஆயுதங்கள் மற்றும் தளவாடங்கள் கொள்முதல் செய்ய ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. மக்கள் பிரச்சினைகள் குறித்து பேச வேண்டிய சட்டசபை இன்று சர்க்கஸ் கூடாரமாக மாறியிருப்பதாக திராவிட முன்னேற்றக் கழக துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி விமர்சித்திருக்கின்றார். இந்திய பாதுகாப்புப் படை அமைச்சர் ராஜ்நாத் சிங் 3 நாள் உத்தியபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு இன்று இலங்கையை சென்றடைந்தார். மொன்ட்ரியோலைச் சேர்ந்த பொம்பாடியே நிறுவனத்தின் தயாரிப்புகளை விற்பனை செய்வதை நிறுத்துவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்ததை தொடர்ந்து கருத்து தெரிவித்திருக்கின்ற கியூபெக் மாகாண முதல்வர் கிறிஸ்டின் ஃப்ரெஷெட், பொம்பாடியே தங்கள் பொருளாதாரத்தின் முக்கிய அடையாளமாகவும் விண்வெளித்துறையில் ஒரு முக்கிய சக்தியாகவும் திகழ்வதாக தெரிவித்துள்ளார். கனடா மற்றும் சீனா இடையே ராணுவ ரீதியிலான பேச்சுவார்த்தைகள் மீண்டும் ஆரம்பமாகியுள்ளதாக சீனாவின் தேசிய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது கனடாவில் உள்ள சீனா குறித்த ஆய்வாளர்களிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது. எரிமலை வெடிப்பினால் ஏற்பட்ட சாம்பல் காரணமாக சில நாட்களாக மூடப்பட்டிருந்த இந்தோனேஷியாவின் முக்கிய விமான நிலையம் மற்றும் ஏனைய விமான போக்குவரத்து மையங்கள் இன்று அதிகாலையில் மீண்டும் திறக்கப்பட்டதாக அந்த நாட்டின் போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரிட்டிஷ் வெளியுறவுச் செயலாளர் எட் மெலிபேண்ட் இன்று இஸ்ரேல் மீதான இங்கிலாந்தின் அணுகுமுறையில் பெரிய மாற்றத்தை அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. 2ஆம் உலகப்போரின் முடிவின் பின்னர் அண்மை காலத்தில் உலகம் அரசுகளுடன் தொடர்புடைய மிக அதிக எண்ணிக்கையிலான ஆயுத மோதல்களுக்கு முகம் கொடுத்து வருவதாக கரிசனை வெளியிட்டிருக்கின்ற ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வால்டர் டர்க், தற்போதைய உலகளாவிய நிலவரம் மிக ஆபத்தானதாகவும் கவலையளிப்பதாகவும் இருப்பதாக தெரிவித்துள்ளார். பாதுகாப்பான மற்றும் போட்டித்தன்மை வாய்ந்த 6G வலையமைப்புகளை உருவாக்கும் முயற்சியில் அமெரிக்கா மற்றும் ஏனைய 24 நாடுகளோடு இந்தியா இணைந்திருப்பதாக அமெரிக்க வர்த்தகத்துறை தெரிவித்துள்ளது.
3: மனத்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3.
1: மனத்தியாள செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதிய காலநிலையானது 25 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர் நிலையானது 28 பாகையிலும் காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 19 பாகை செல்சியஸிலும், நாளை காலை பொழுது வெப்பநிலையாக 20 பாகையிலும், நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 25 பாகையிலும் காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் வியாழக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 24 பாகையிலும், வாரம் வெள்ளிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 21 பாகையிலும் காணப்படுகின்றது. நாளை இடியுடன் கூடிய மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம் காணப்படுகின்றன. நாளைய மறுதினம் வியாழக்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமையில் சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது.
2: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
6: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358.

0: இதுவும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: அழகிய மாலை பொழுதில் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸோடு நீங்கள் உங்களுக்கு ஒரு கேள்வி தரப்படும். அந்த கேள்விக்கான உங்களுடைய பதிலுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் 8 மணி வரை இணைந்து கேட்டு மகளலாம். பாடல் மட்டும் கேட்டு மகள விரும்பும் நேயர்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். தொடர்ந்து 8 மணியிலிருந்து 9:30 மணி வரை சிஎம்ஆர் தமிழ் எஸ்டி மற்றும் டிவிஐ மூலமாக தமிழ் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியில் கெனடிய இசை கலைஞர்கள் பாடும் பாடல்களும் நீங்கள் கேட்டு மகளலாம். 8 மணி வரை பாடல் கேட்டு மகள விரும்புபவர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164446222.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: ஆமாம், இன்றைய நாள் வந்து உலக எழுத்தறிவு நாளாக கொண்டாடப்படுகின்றது. ஆகையால் உங்களிடம் ஒரு கேள்வி என்னவென்றால், ஒரு மனிதன் வந்து அவனுடைய வளர்ச்சிக்கு வந்து அவன் ஒரு பெரிய உயரத்தை எட்டுவதற்கு அவனுக்கு கல்வி அறிவு முக்கியமா, அல்லது அவனுடைய திறமை முக்கியமா? கல்வி அங்கே முக்கியமாக இருக்கிறதா, அல்லது அவனுடைய திறமை அங்கே முக்கியமாக இருக்கிறதா? இதுதான் ஒரு கேள்வி. கேள்வி பார்க்கும் பொழுது ஒரு சின்ன கேள்வியாக இருக்கலாம், நீங்கள் கொஞ்சம் மாண்டு யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வியாகத்தான் இருக்கும். இதுக்கான பதிலுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டுமாகலாம், இல்லை கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல விருப்பம் இல்லை, பாடல் மட்டுமட்டாலும் நீங்கள் பாடல் மட்டும் கேட்டுமாகலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி 4 1 6 6 4 4 6 2 2 2.

0: இன்றைய மாலை பொழுதில் சீமா தமிழேஸ்தியின் தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்க முதலாவது நேயர் வணக்கம்.
1: வணக்கம். இந்த அழகிய மாலை பொழுதில் உங்கள் இது என்னப்படி நலமா இருக்கிறீங்களா?
0: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: ஓ, நான் நலமாக இருக்கிறேன். நன்றி. ஓ, நான் இன்னைக்கு பொன்னமணி படத்துல இருந்து நெஞ்சுக்குள்ள இன்னார் என்று சொன்னால் புரியுமா அந்த பாடல கேட்க? மற்றது நீங்க கேட்ட எழுத்தறிவு, எழுத்தறிவு தானே நீங்க சொன்னீங்க? எழுத்தறிவு தினம்.
0: ஆமா, கல்வியா எழுத்தறிவு? ஆமாம், கல்வியா அல்லது அவருடைய திறமையா முக்கியமாக இருக்கிறது?
1: எழுத்து வந்து கல்வி, அறிவு என்பது திறமை. ஓ, அப்ப என்ன சொல்லுங்க, ஒருத்தர் முன்னேறதுக்கு திறமை இருந்தால் கல்வியை விட, திறமை இருந்தால் அது எந்த விளையாட்டு துறையோ எதா இருந்தாலும் எந்த துறையிலையும் அவர் வியாபார ரீதியிலோ எந்த இதுலயும் திறமை இருந்தால், அறிவு இருந்தால் சேர்த்து கொண்டு போகலாம். ஓ, அப்ப என்ன பொறுத்தவரை அறிவு என்றது திறமையா தானே எடுக்கிறேன், எழுத்த கல்வியா எடுக்கிறேன்.
0: அப்ப கல்வி முக்கியம் இல்லையா?
1: கல்வி எங்கட அறிவுக்கு தேவை, ஆனா அறிவு வந்து திறமை. திறமை இருந்தா எல்லாரும் ஒரே வகுப்புல 40 பேர் படிச்சாலும் 40 பேரும் ஒரே டீச்சர் படிச்சாலும் கட்டிக்காரர் இல்லதானே, சிலர் தானே, அது அறிவு, அதுதான் திறமை.
0: அப்ப உங்கள் கதையின் படி பார்த்தால் திறமை தான் முக்கியம்.
1: நல்லது,
0: பாட கேட்டு மக்களுங்க தொடர்ந்து சந்திப்போம்.
1: நன்றி, வணக்கம்.
0: இந்த பாடல் வந்து பொன்னுமணி திரைப்படத்திலிருந்து SPB மற்றும் ஜானகியின் குரலில்.

0: கெலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் இல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம் வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ் மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ் செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ் மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு உங்கள் இடத்தை பெற லிமிடெட் பிளாட்ஸ் மட்டுமே அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999 உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ் 416-990-2462.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் ராஜனா, மதன் கேட்கிறேன். நல்லா இருக்கேங்கானே?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: ஓ, நல்ல மகிழ்ச்சியா ஆஹா யூஹு என்று இருக்கின்றோம்.
1: எங்க வேலை இல்லையா, வீட்டு இல்லையா?
2: வேலை மாதிரி தான், வேலையோட நான் பொழுது போய் கொண்டிருக்கின்றது. சுத்தியோட கலகலப்பா சத்தம் கேட்குது பாக்க இல்லையா?
1: கேட்கவில்லை நமக்கு.
2: வேலையோட தான் போய்கொண்டிருக்கிறது. என்ன இது, இந்த பாட்டை கேட்போம். என்ன உச்சியிலே சுருண்ட அந்த படம், அந்த கூட்டக்கார படத்துல இருந்து நீங்க சொன்னீங்க, கல்வியா திறமையாண்டு. முந்தியெல்லாம் திறமையில இருந்து கேஎஃப்சி இருந்தாலும் சரி, மெக்டோனாஸ் இருந்தாலும், எந்த பணக்காரர் இருந்தாலும் சரி, முதல் ரோட்ல இருந்தான் வந்தவர்கள் அடிமட்டம் புளோர்ல இருந்தான் ஆக்கள் மேல வந்தாக்கள். அவர்கள் கல்வி அறிவே கிடையாது. பிறகு வரும் சந்ததிகள், யா வரும் சந்ததிகள் அவர்களை போட்டி இதழ் கூட்டினோடனே அவர்கள் தான் பிற கல்வி அறியால அதை கொஞ்சம் மெருகூட்டி திறம்பட வச்சுக்கிறார்களோ ஒழிய. மற்றது இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் ஒன்று எடுத்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸுக்கு கல்வியை வச்சு என்ன செய்யறது? ஸ்போர்ட்ஸ்ல ஒரு ஃபுட்பாலா இருக்கட்டும், கிரிக்கெட்டா இருக்கட்டும், ஜோடானா இருக்கட்டும், வேற யாரோ பாஸ்கெட் போலா இருந்தாலும் கல்வியை வச்சு அவங்க சைன் பண்ண இல்லையா? ஒரு பாட்டுக்காரன் மைக்கேல் ஜாக்சன் எல்லாம் கல்வி அறிவு தேவை இல்லை. மைக்கூக்கினா மைக் மோகன் மாதிரி படிச்சாலே காணும். உலக பேமஸ் அவங்க தான், அவங்கள தான் பெரிய வேற ஃபுட்பால் பிளேயரை பாக்க இல்லையா?
1: அப்ப கொடுத்துட்டா நாங்களும் என்ன பதில் கொடுக்க?
2: திறமைதான் கல்வியை உப்பத்த போட்டி போய் இருக்காண்டி இப்ப கல்வியை வச்சு அதை மெருகூடுற வழிய. மற்றது உங்களுக்கு ஒரு இன்ஜுவலா உங்களுக்கு ஒரு அறிவு, நல்ல அறிவு உங்கள்ட்ட உள் மண்டையில சுருண்டு சுருண்டு அடிச்சு கொண்டு இருந்தால் அது அதை வச்சுக்கொண்டு நீங்க கல்வி அறிவு இல்லாம முன்னேறி போகலாம். மேலே மேலே மேலே மேலே மேலே போய்கொண்டிருக்கலாம் ராஜி. நன்றி, இருக்கு கணக்க கலைச்சோடு இருக்கலாம். நன்றி, நன்றி, வணக்கம்.
1: இந்த பாடல் வந்து கிருஷ்ண ஐயர் மற்றும் சோபா சந்திரசேகருடைய குரலில். உழைக்கும் நேரம் 5:20 நிமிடம்.

0: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
1: ஆண்டி ஓட்டுக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
2: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
3: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கேற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.com-இல் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333 நியூ ஹோம் சென்டர்.com. ஜெய பிரமநாதன், புரோக்கர், ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்.
4: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடி இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
5: வணக்கம் ரஞ்சி, நான் மீரா பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
4: நல்ல சுகமாக இருக்கிற மீரா, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
5: நான் நல்ல உற்சாகமா இருக்கிறேன்.
4: ஆஹா, நீண்ட இடைவெளிக்கு பிறகு
5: நீங்க இதை கேட்கணுன்றதுக்காகவே விட்டு விட்டு வரணும் போல இருக்கு.
4: ஆஹா,
5: இன்னைக்கு மியூசிக் கனெக்ட் இருக்கா?
4: கண்டிப்பாக.
5: ஓகே ஓகே. எனக்கு வந்து குதிரன் படத்துல இருந்து சினிமா சினிமா நீங்க கல்வி அறிவு சொன்னீங்க. ஒன்னும் ஒன்னும் ரெண்டு சொல்லலாம், பதினொன்னு சொல்லலாம். சந்தர்ப்ப சூழ்நிலையை பொறுத்துதான் கல்வி வந்து நமக்கு உதவி செய்யறது. புத்தக கல்வி இருக்கு, அல்லாட்டி இப்ப நீங்க சொல்ற நீங்க கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வந்து சொல்ற மெசேஜ நாங்க கேள்வி அறிவாவும் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நாங்க லேர்ன் பண்றது. ஆனா இப்ப வந்து கொஞ்சம் இந்த பாட்டு கேட்டதுக்காக சொல்றேன், சினிமா கல்வி அறிவு தான் நிறைய இருக்கு. புத்தகத்துல படிக்கிறத விட நாங்க பாக்குறோம், நிறைய விஷயத்த பாக்குறோம், அது மூலமாக நிறைய விஷயத்த கத்துக்கிறோம். அது இல்லாம இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டே என் பிள்ளை மகள் காலேஜுக்கு போயிட்டு வந்திருக்கா. நீங்க கல்வி எவ்வளவு முக்கியம்ன்ற கேட்டது எனக்கு சினிமா கல்வியை கொண்டு போய் என் பிள்ளைக்கு சொல்லி கொடுன்னு சொல்ல முடிய மாட்டேன். சரி,
4: அவ
5: பிடிச்சு பிடிச்சு புரிஞ்சு படிக்கணும்.
4: சொல்லுங்க.
5: அதான் மகாபாரதம் அது இது எல்லாமே லைக் நாங்க படிச்சாலும் இப்ப சினிமால பாட்டுக்காக நான் சொல்றேன், நான் கேட்ட பாட்டுல எல்லாம் வரும். அவ்வளவுதான்.
4: அப்ப உங்களுக்கு வந்து கல்வி அறிவு தனி சினிமாவில வர்ற அப்படியான கல்வி அறிவு முக்கியம்னு சொல்றீங்களா?
5: அது போற இடத்த பொறுத்து சந்தர்ப்ப சூழ்நிலைதான். லைக் திடீர்னு நீங்க வெள்ளக்காரன்கிட்ட போயிட்டு தமிழ்லயே பேசணும்னு பிடிவாதம் இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்களும் நமக்கு ஏத்த மாதிரி பேசணும்னு சொன்னா அவங்களும் முடியாது. திறமை முக்கியம், லைக் கல்வி செல்வம் வீரம் எல்லாத்தையும் அதிர்ஷ்டம் முக்கியம்.
4: கண்டிப்பா
5: எனக்கு அதிர்ஷ்டத்தினால பாட்டு சீக்கிரமே கிடைச்சது. அதனால நான் ஏன்னா கல்வி மகளுக்கு போகும்போது புத்தக கல்வி தான் விருப்பமா இருக்கிறது. எழுத தெரிஞ்சா இன்னும் நல்ல நல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் புரிஞ்சு படிப்பாங்க.
4: கண்டிப்பா.
5: ஆனா சில சமயம் வந்து ஏதாவது ஒரு படத்தை பார்த்துட்டாங்கன்னா, இப்ப மைக்கேல் ஜாக்சன் எல்லாம் சொன்னாங்க, அவரோட படத்தை பார்த்துட்டோன்னா அவர் ஃபுல் கதை தெரியும். இப்ப பிள்ளைங்களுக்கு நாங்க போய் சொல்ல முடியாது, அவங்க சொல்லுவாங்க இல்ல இல்ல யூ ராங் அம்மா, வி ஆர் ரைட் அப்படின்வாங்க.
4: நல்லது அழகாக கூறினீர்கள். உங்களுடைய பாடலும் கேட்டு மகிழுங்கள். நன்றி.
5: நன்றி, நன்றி, வணக்கம்.
4: இந்த பாடல் வந்து சங்கர் மகாதேவன் அவர்களுடைய குரூப் இணைந்து பாடிய பாடல். ஒழிக்கும் இந்த நேரம் 5:28.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000.
3: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
4: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
5: இனிய மாலை வணக்கம். நான் பிரசாத் மங்கையகன். எப்படி இருக்கீங்கள்?
4: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
5: நான் மகிழ்ச்சியாக நன்றி. நான் உன்னதத்துல இருந்து சில் சில் சில் லவா அந்த பாடல்லாம் கேட்க போறேன். மற்றது நீங்க கேட்ட கேள்விக்கு வந்து, இப்ப முயற்சியால எல்லாம் சாதிக்கலாம் படிக்காம, ஆனா எல்லாரும் அதை சாதிச்சோம்ல, குறிப்பிட்ட ஆக்கள் மட்டும்தான் இருக்கணும். அத படிக்காதமா நிறைய பேர் வந்து கொத்த அடிமைகளாகத்தான் வேலை செய்யணும். அவர்களை நம்பி வந்த துணிகளோ பிள்ளைகளுக்கோ ஒரு ஆசைப்பட்டதை வேண்டி கொடுக்க முடியாமல் அன்றாட உழைச்சு அன்றாட வாழ்ந்து அப்படியே தான் ஒரு இதுல போயிருக்கணும். ஒரு குறிப்பிட்ட ஒன்று ரெண்டு பேர் தான் இப்ப படிக்காம சாதிக்கணும். புத்தகத்தை படிக்காதையும் தங்கட மனதை படித்தபடியாத்தான எல்லாரும் படிச்சிருக்கணும். மனதை படித்தபடியாத்தான் அதை குலத்துக்கு சாதிச்சிருக்கணும் தங்கட இத இத ஆழ்மனத. அதே போல படி எத்தனையோ இன்றைக்கு நான் அன்றைக்கு ஒரு போட்டி என்று பார்த்து நான் அது கூட சொல்றேன், சில டைவளவு சொத்து பத்து இருக்கு தான் படிக்க இல்லையே என்று ஒரு கவலை என்று சொல்லி. ஆனா நாங்கள் இனி படிச்சால்தான் கணனிகள் ஆங்கிலம் என்று சொல்லி நிறைய விஷயங்களை தேடி தேடி படிச்சால்தான் நாங்களும் இந்த புதிய உலகத்துக்கு ஏற்றால் போல நாங்கள் நல்லா வாழலாம். படிப்பு அது படிப்பும் ஒரு விடாமுயற்சி தானே, படிச்சு தண்டு தண்டா தான் வாழலாம் சொல்லி கொண்டு. நன்றி.
4: நல்லது. பாடல் கேட்டு மகிழுங்கள். தொடர்ந்து சந்திப்போம். நன்றி.
5: நன்றி.
4: இந்த பாடல் வந்து உன்னிகிருஷ்ணன் மற்றும் சுஜாதாவின் குரலில்.

0: ஓவன்சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிட் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 6479247638 அல்லது கால் தர்ஷன் 416-897-0919. ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 6479247638 416-897-0919.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
0: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்
1: 905-417-6069.
0: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
2: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் சைக்கிரம், நலமா இருக்கிறீங்களா?
2: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நலமா மகிழ்ச்சியா இருக்கிறேன். நன்றி
2: சொல்லுங்கள். என்ன பாடல் தெரியுது?
3: சின்ன ஜமீன் படத்துல இருந்து ஒரு மந்தாரப்பு வந்தா இங்கு மந்திரமா.
2: ஆமா, மனோவும் சித்ராவும் இணைந்து பாடிய ஒரு பாடல். நாங்கள் ஒரு கேள்வியும்
3: கேட்டோம்,
2: சொல்லுங்க.
3: என்னதான் பட்டப்படிப்பு படித்து முடித்து வந்தாலும் உங்களுக்கு வேலை என்று போகும்போது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் திறமை கேட்கிறார்கள். நிச்சயமாக திறமை கேட்கிறார்கள். இப்படி படிப்பு முடிந்தவுடன் அதே அதற்குரிய வேலை கிடைக்காது. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிறதான் தர்றாரு. ஆனால் திறமைய வைத்து நீங்க கோடி கோடியா சம்பாதித்தாலும் கல்வி அறிவு இல்லை என்றால் அந்த பணத்தை எப்படியோ வந்து கீழே வந்து விடுகிறோம்.
2: அப்படியா?
3: ஆமா, திறமையால எவ்வளவுதான் நிரப்பினாலும் கல்வி அறிவு இல்லை என்றால் அந்த பணத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியாது. தக்க வைத்துக் கொள்வதற்கு அறிவு
2: தேவை,
3: கல்வி கல்வி தேவை.
2: முன்னேறி
3: உச்சியை அடைந்த பிறகு நீங்கள் சில இடங்காம இருக்கிறதுக்கு உங்களுக்கு கல்வி அறிவு நிச்சயம் தேவை.
2: கல்வி அறிவு முக்கியம்
3: தேவை.
2: கல்வி அறிவு இருந்தா மேல போக முடியாதா?
3: கல்வி அறிவும் திறமையும் சேர்ந்திருக்கும்,
2: சேர்ந்திருக்கும்.
3: எப்படியோ கல்வி அறி இருந்தால் எங்க போனாலும் அவருக்கு கிடைத்த கல்விதான் மூலதனம். திறமை உள்ளவர் எங்க போயிலும் அங்க போய் முதலிடுறதுக்கு பணமோ பொருளோ தேவை. ஆனா இப்ப கற்றவர்த்த கல்வி வந்து எந்த நாட்டுக்கு போனா எங்க போனா அதே அவரை ஆரம்பத்திலிருந்தே முன்னர வைக்கும்.
2: அழகாக கூறினீர்கள். உங்களுடைய பாடலும் கேட்டு மகிழுங்க. நாங்க தொடர்ந்து சந்திப்போம்.
3: நன்றி, வணக்கம்.
2: நன்றி.

0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன் .com. உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் குயின்சன்.
1: வணக்கம் குயின்சன், எப்படி இருக்கிறீங்க?
2: நானும்
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி. என்ன பாடல் தெரிவு?
2: பாடல் வந்து என்ன ஆசை மச்சான் பாடத்தில்
1: ஆஹா
2: கல்வி வந்து
1: பவுண்டேஷன்,
2: திறமை வந்து அத போகத்தை நாங்க போகமா வளர அது உதவி செய்யும். கல்வி இருந்தாலும் திறமை இல்லாட்டிகள் அப்படியே இருக்க வேண்டியா? அப்ப இப்ப நூல்கள் எழுதுறவே கூட அடிமட்டத்தில இருக்கணும். அதன் காரணம் வந்து திறமை லைக் ஒரு கவர்ச்சி தேவை. இந்த உலகத்துல வாழ்றதுக்கு திறமை
1: நன்றி. நம்ம மொழிக்கும் இந்த பாடல் SPB மற்றும் சித்ராவின் குரலில்.

0: கிராஸ் போர்டர் ஏஜெட் டிரைவர்களுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை. ஒரு மைலுக்கு 60% முதல் 70 சென்ட்ஸ் வரை சம்பளம். $1,000 சைன் ஆன் போனஸ், $500 ரெஃபரல் போனஸ். மிட்வெஸ்ட் அமெரிக்கா கனடா டெடிகேட்டட் லேன்ஸ். வாரத்துக்கு 3,000 முதல் 5,000 மைல்ஸ். வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை. குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ் போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள். 905-507-1800 அல்லது அனிடோ 647-688-9120. சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி.வி. ராஜ். கால் 647-327-8111. 647-327-8111. சகாஜா
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் மாலை. வணக்கம் ரஜி சாரா.
1: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
2: நலம், நலமா இருக்கிறோம். நீங்கள்?
1: நானும் நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி. எப்படி இருக்கிறது இன்றைய பொழுது?
2: நல்லா இருக்கு.
1: உங்களுக்கு பள்ளிக்கூடம் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி விட்டது?
2: பண்ணிட்டோம். 2 மாதங்கள் வீட்டில் இருந்துட்டு போனா கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா பிள்ளைகள் மல்லைகளை கண்டனே ஒரு ஒரு மகிழ்ச்சி. என்ன
1: மகிழ்ச்சி? ஆமா, நல்லது. இன்றைக்கு என்ன பாடல் தெரியுது?
2: பாடல் வந்து எனக்கு இதே முறை படத்துல கட்டழகி கட்டழகி அந்த பாட்டு.
1: ஆமாம், தமன் பாடிய பாடல். இந்த திரைப்படம் பார்த்தீர்களா?
2: ஆ, பார்த்தோம்.
1: கேட்ட மகளிங்க, நன்றி.
2: நன்றி.

0: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
1: வொர்க்கிங் ஃபார் யூ.
0: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டுத் தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பான தமது மனு பரிசீலிக்கப்படாமைக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் புதிய அடிப்படை உரிமை மனுவை தேசிய அமைப்புகளின் ஒன்றியத்தின் அழைப்பாளர் தாக்கல் செய்துள்ளார். இந்தியா முழுவதிலும் அனைத்து மாவட்டங்களிலும் முதியோர் இல்லங்கள், முதியோருக்கான மருத்துவ பராமரிப்பு வசதிகள் அமைப்பது குறித்து புதிய நிலை அறிக்கையை தாக்கல் செய்யும்படி மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கனடாவின் முன்னணி விமான தயாரிப்பு நிறுவனமான பொம்பார்டியே தனது தயாரிப்புகளை அமெரிக்காவிலேயே உற்பத்தி செய்யாவிட்டால் அந்த நிறுவனத்தின் தயாரிப்புகள் அமெரிக்காவில் விற்பனை செய்யப்படுவதற்கு தடை விதிக்கப் போவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். சென்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் அமைந்துள்ள ஜெர்மன் துணை தூதரகத்தை மூடுமாறு ரஷ்யா உத்தரவிட்டுள்ளது. வடமேல் மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபராக பணியாற்றிய சட்டத்தரணி அஜித் ரோஹண இன்றுடன் காவல்துறை சேவையிலிருந்து ஓய்வு பெற்றிருக்கின்றார். 38 வருடகால சேவை காலத்தை பூர்த்தி செய்த நிலையிலேயே அவர் ஓய்வு பெற்றிருக்கின்றார். அவரது ஓய்வினை முன்னிட்டு இன்று குருநாகல் விலகதர மைதானத்தில் காவல்துறை அணிவகுப்பு மரியாதை இடம்பெற்றது. நிலவும் வறட்சியான வானிலை காரணமாக 35,169 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. 7 மாவட்டங்களில் உள்ள 35 பிரதேச செயலக பிரிவுகளைச் சேர்ந்த மக்கள் இவ்வாறு பாதிக்கப்பட்டிருப்பதாக தேசிய அனர்த்த நிவாரண சேவைகள் நிலையம் தெரிவித்துள்ளது. இந்த சூழலை கருத்தில் கொண்டு குடிநீர் பற்றாக்குறையை எதிர்கொள்ளும் மக்களுக்கு தொடர்ந்து குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளையும் நிலையம் மேற்கொண்டு வருகின்றது. 7 மாவட்டங்களில் உள்ள 34,628 குடும்பங்கள் குடிநீர் விநியோகத்தில் பயன்பெற்றிருக்கின்றன. இலங்கை பட்டகைய ஊடகவியலாளர்கள் நிறுவனத்தை நிறுவுவதற்கான சட்டமூலம் தொடர்பில் உயர்நீதிமன்றம் வழங்கிய கருத்தை சபாநாயகர் நாடாளுமன்றத்திற்கு அறிவித்திருக்கின்றார். இதற்கமைய அரசியலமைப்பின் 121 பிரிவின் கீழ் உயர்நீதிமன்றத்தில் சவாலுக்கு உட்படுத்தப்பட்ட இந்த சட்டமூலத்தின் சில பிரிவுகள் அரசியலமைப்புக்கு முரணாக அமைந்திருப்பதாக உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இதனை நிறைவேற்றுவதற்கு அரசியலமைப்பின் 84(2) பிரிவின் கீழ் விசேட பெரும்பான்மை வாக்குகள் அவசியமாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் உயர்நீதிமன்றம் யோசனை தெரிவித்துள்ளவாறு அந்த பிரிவுகள் நீக்கப்பட்டால் சாதாரண பெரும்பான்மையுடன் இதனை நிறைவேற்ற முடியும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் சட்டமூலத்தின் ஏனைய பிரிவுகள் அரசியலமைப்புக்கு முரணானவை அல்ல என உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. உயர்நீதிமன்றத்தின் முழுமையான தீர்மானத்தை இன்றைய நாடாளுமன்ற அதிகாரப்பூர்வ அறிக்கையில் அச்சிடுமாறு சபாநாயகர் உத்தரவிட்டிருக்கின்றார். மெட்ரோ பேருந்து சேவையை மேல் மாகாணத்திற்கு அப்பால் விரிவுபடுத்தி காலி, கண்டி மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய பகுதிகளிலும் அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக தெரிவித்துள்ளார். கடவத்த மெட்ரோ டிப்போ முனையத்தின் செயற்பாடுகளை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த பொழுதே அமைச்சர் இதனை தெரிவித்தார். மெட்ரோ பேருந்து சேவையின் கீழ் இயங்கும் பேருந்துகளின் எண்ணிக்கையை இம்மாதத்துக்குள் 122 அதிகரிக்க திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் மேலும் 50 பேருந்துகளை கொள்வனவு செய்வதற்கான அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த ஆண்டு இறுதிக்குள் அல்லது அடுத்த ஆண்டு ஆரம்பத்தில் மெட்ரோ பேருந்து சேவையை 172 பேருந்துகள் வரை விரிவுபடுத்த எதிர்பார்த்திருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மெட்ரோ நிறுவனத்தோடு ஒப்பந்தம் செய்து பேருந்து சேவையை முன்னெடுப்பதற்கு எதிர்காலத்தில் தனியார் துறையினருக்கும் வாய்ப்பளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். இதேவேளை பொது போக்குவரத்து சேவையில் முக்கிய பங்காற்றும் இலங்கை போக்குவரத்து சபையை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் இந்த ஆண்டு இறுதிக்குள் 600 புதிய குளிரூட்டப்பட்ட பேருந்துகளை இறக்குமதி செய்யவும் இலங்கை போக்குவரத்து சபையின் நிதியை பயன்படுத்தி மேலும் 200 பேருந்துகளை கொள்வனவு செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக தெரிவித்தார். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் தனது ஆலோசகர் பணி நியமனம் தொடர்பாக அரசாணையை வெளியிட அஞ்சுவது ஏன் என்று பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். இது தொடர்பாக நயினார் நாகேந்திரன் தனது வலைதள பதிவில், முதல்வர் விஜய் ஆரோக்கியசாமி என்பவரை தனது ஆலோசகராக அமர்த்தி அவருக்கு அரச வாகனம், காவல்துறை பாதுகாப்பு மற்றும் தலைமைச் செயலகத்திலேயே தனி அலுவலகம் என அரசு அதிகாரத்தை வழங்கியிருக்கின்றார். இந்த நியமனம் குறித்த அரசாணையை தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் எழுப்பினால் முன்னுக்கு பின் முரணான தகவல்களை வழங்கி உண்மையை விஜய் தலைமையிலான அரசு மூடி மறைப்பதாக தெரிவித்தார். இது அரசின் வெளிப்படைத்தன்மையற்ற போக்கை அம்பலப்படுத்துவதோடு அதன் பின்னணியில் உள்ள முறைகேடுகளை மறைக்கும் முயற்சியாகும் என்றும் தெரிவித்தார். அதிகாரபூர்வமற்ற நபர்களையும் தகுதியை பார்க்காமல் தனது சினிமா உறவுகளையும் நண்பர்களையும் மட்டுமே அதிகார மையத்தில் அமர்த்துவதும் அதற்காக பொதுமக்களின் வரிப்பணத்தை பயன்படுத்துவதும் இந்த அரசு தமிழக மக்களுக்கு செய்யும் துரோகம் என்று தெரிவித்தார். எனவே இனிவரும் காலங்களில் அனைத்து அரசு நியமனங்களும் ஒளிமறு மறைவின்றி பொதுவெளியில் வெளிப்படையாக அறிவிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார். தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில் அதன் இறுதிநாள் அமர்வு இன்று நடைபெற்றது. இதன்போது திராவிட முன்னேற்றக் கழக முதன்மை அமைப்பாளர் ஏவா வேலு, சர்க்காரியா ஊழல், வருமான வரி வழக்கு மற்றும் மீசா கைது தொடர்பாக முதலமைச்சர் விஜய் நேற்று சட்டசபையில் ஆதாரமற்ற கருத்துக்களை தெரிவித்ததாக குற்றம் சாட்டினார். அத்துடன் குறித்த கருத்துக்களை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். எனினும் அவை குறிப்பிலிருந்து அந்த பதிவுகளை நீக்க முடியாது என்று சபாநாயகர் ஜே சி டி பிரபாகர் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழக உறுப்பினர்கள் சபாநாயகர் இருக்கையை சூழ்ந்து கொண்டு முழக்கங்களை எழுப்பியதோடு தொடர்ந்து வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். உறுப்பினர்கள் தங்களது இருக்கைகளில் அமருமாறு சபாநாயகர் பலமுறை அறிவுறுத்திய போதிலும் அவர்கள் தொடர்ந்தும் குழப்பத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட உறுப்பினர்களை சட்டப்பேரவையிலிருந்து வெளியேற்றுமாறு அவை காவலர்களுக்கு சபாநாயகர் உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழக உறுப்பினர்கள் அவை காவலர்களினால் சட்டப்பேரவையிலிருந்து வெளியேற்றப்பட்டனர்.
0: மனத்தியால செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் எச்டி 101.3.
1: மனத்தியால செய்திகளைத் தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 24 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர் நிலையானது 26 பாகையிலும் காணப்படுகின்றது. இன்று இரவு பொழுது வெப்பநிலையாக 19 பாகையிலும், நாளை காலை பொழுது வெப்பநிலையாக 20 பாகை செல்சியஸிலும், நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 25 பாகையிலும் காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் வியாழக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 24 பாகையிலும், வரும் வெள்ளிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 21 பாகையிலும் காணப்படுகின்றது. நாளை இடியுடன் கூடிய மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம் காணப்படுகின்றன. நாளைய மறுதினம் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமையில் சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது.
0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் எச்டி, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் எச்டி தமிழ் எச்டி தமிழ் எச்டி.
3: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 8 தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் நெகில் தம்பி மற்றும் ரேவதி மேனன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: அப்படின்ற

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் எச்டி.
1: தமிழ் எக்ஸ்பிரஸில் நீங்கள் இணைந்து 8 மணி வரை உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு மகளெல்லாம் உங்களுக்கு ஒரு கேள்வியும் இருக்கிறது. கேள்வி என்னவென்றால், உங்களுக்கு வந்து ஒரு மனிதன் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஒரு உயரத்தை அடைவதற்கு அவனுக்கு கல்வி முக்கியமா அல்லது அவனுடைய திறமை முக்கியமா என்று நீங்கள் சொல்லிக்கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடல்கள் கேட்டு மகளெல்லாம், ஏனென்றால் இன்றைய தினம் வந்து உலக எழுத்தறிவு தினம் ஆகியால் இந்த ஒரு கேள்வி, இது ஒரு சின்ன கேள்வியாக இருக்கலாம், ஆனால் ஆழமாக யோசிக்க வேண்டிய ஒரு கேள்விதான். அதற்கான பதிலுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்க கேட்டு மகிழலாம். இல்லை, பாடல் மட்டும் வேண்டும் என்றாலும் நீங்க பாடல் மட்டும் கேட்டு மகிழலாம். அழைக்க முடிய தொலைபேசி எண் 4166442222. தொடர்ந்து 8 மணியிலிருந்து 9:30 வரை சேமாட்டாமல் எஸ்டிமேட் டிவியை மூலமாக தமிழ் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்கள் பாடும் பாடல்களும் நீங்க கேட்டு மகிழலாம். 8 மணி வரை பாடல் கேட்டு மகள விரும்புபவர்கள் அழைக்க முடிய தொலைபேசி எண் 4166442222.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் ரஜி, தாரணி கலைக்கிறேன். எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கிறேன் தாரணி, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நாங்களும் நல்ல சுகமா, வேலை முடிஞ்சு வீட்டை போயிட்டு இருக்கிறோம்.
1: நல்லது. இன்னைக்கு என்ன பாடல் தெரிவு?
2: எனக்கு பாட்டு வந்து பொறி படத்துல இருந்து பேருந்தில் நீ எனக்கு ஜன்னலோரம், அந்த பாட்டுக்கு.
1: அந்த பாடல், அந்த பாடலுடன் நாங்கள் கேள்வியும் கேட்டோம்.
2: நீங்க கேட்ட கேள்விக்கு இந்த ஒப்பீனியன் வந்து, நீங்க உயர்ந்த இடத்தை அடைய போறீங்கன்னா இப்ப நீங்க ஒரு டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், டீச்சர் ஆகணும்னா கல்வி கட்டாயம் தேவை. அதே நீங்க ஸ்போர்ட்ஸ்ல போனீங்கன்னா நீங்க கல்வி இல்லாம உங்களோட திறமைய வச்சுக்கோங்க, நீங்க முன்னுக்கு வரலாம். அப்ப ரெண்டுமே முக்கியம் தான். இப்ப கல்வியை வச்சுக்கொண்டு தனியாவும் வேண்டியலா, திறமைய வச்சுக்கொண்டு தனியாவும் வேண்டியலா, நீங்க டிபெண்ட்ஸ் எந்த ஃபீல்டுக்கு போறீங்கன்றத பொறுத்து நீங்க டிசைட் பண்ணலாம். ஆனா பொதுவா பார்த்தோம்னா ரெண்டும் திங்கிப்பிடிஞ்சதுதான், ரெண்டும் இருந்தா தான் நாங்க ஒரு உயர்ந்த நிலையை அடையலாம்ன்றதுதான் எந்த ஒப்பீனியன்.
1: பெரிய பெரிய இடத்தை அடைந்திருக்கிறவர்கள் வந்து இரண்டும் கல்வி
2: அறிவு இருக்குமே. இப்ப நீங்க திறமை இருக்கேக்குள்ள ஒரு பேசிக் கல்வி அறிவாவது இருக்குமே எல்லாருக்கும். இப்ப ஆக ஒரு நாலேஜும் இல்லாமல் ஒரு முன்னுக்கு வேற வர்றது கஷ்டமே. அப்படி வந்திருக்கணும்னாலும் அந்த வர்றது கஷ்டம், இனிமேல் இருந்து கஷ்டப்பட்டு பிறகாவது அவை அந்த நாலேஜும் எடுத்திருப்பினாமே எப்படியும். அப்ப அது எப்படியும் நாங்க பாக்கக்குள்ள ரெண்டும் கட்டாயம் தேவையான மாதிரி தான் நான் யோசிப்பேன். இப்ப திறமைய வச்சுக்கொண்டு நாங்க ஒரு நல்ல ஃபீல்டுக்குள்ள போயிடலாது, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துட்டு வந்து போட்டு போயிடலாது. அதே மாதிரி கல்வியை வச்சுக்கொண்டு நாங்க ஸ்போர்ட்ஸுக்கு நாங்க படிச்சுக்கிறோம்னு போட்டு ஸ்போர்ட்ஸுக்கு போயிடலாது. அப்ப நீங்க எந்த ஃபீல்டுக்கு போறீங்கன்றத பொறுத்து எது முக்கியம்ன்றதை பாக்கலாம் நினைக்கிறேன். ஆனா மோஸ்ட்லி ரெண்டும் வேணும்.
1: இரண்டும்
2: நீங்க முடிவு சொல்லுவீங்களா ஏதாண்டு சொல்லி உங்களோட ஒப்பீனியன்?
1: கண்டிப்பா கண்டிப்பா.
2: இசையமைப்பின்
1: ஜுகபாரதியினுடைய வரிகளில் மது பாலகிருஷ்ணன் மற்றும் மதுசிறியின் குரலில்

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு, சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
2: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: இனிய மாலை. வணக்கம் ரஜி, நான் பிரேமா பேசுறேன். எப்படி இருக்கேன்?
2: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நானும் நல்லா இருக்கேன் ரஜி. உங்களுக்கு
2: இன்றைக்கு என்ன பாடல் தெரிவு?
3: எனக்கு நவீன சப்த நவீன சரஸ்வதி சப்தம் தெரியப்படுது.
2: வைரமுத்துவின் வரிகளில் இருந்து ஒலிக்கும் இந்த நேரம் 6:23.

0: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில் ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266.
1: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம் ராஜி, எப்படி இருக்கிறியா?
3: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: நாங்களும் நல்ல சுகமா உற்சாகமா இருக்கிறோம்.
3: அந்த உற்சாகத்துடன் இன்றைக்கு என்ன பாடல் தெரிவு?
4: மகுடம் படத்துல இருந்து நட்சந்தி மைச்சானின்ற அந்த பாடல்.
3: அந்த பாடலுடன் நாங்கள் ஒரு கேள்வியும் கேட்டோம்.
4: நீங்கள் கேட்ட கேள்விக்கு, திறமை வேணும் படிக்கும் வேணும்.
3: திறமையும் வேண்டும், கல்வியும் வேண்டும்.
4: கல்வியும் வேணும்,
3: இரண்டும் இருந்தால்தான் முன்னேற முடியும்.
4: கூடுதலாக கல்வி உள்ளாக்களுக்கு அந்த திறமை வர்றது கூட நான் பார்த்திருக்கிறேன். ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறாங்க எல்லாங்களோட படிச்சவங்க எல்லாம் ஸ்போர்ட்ஸும் கட்டிக்காரு, ஆனா படிப்புலையும் கட்டிக்காரு. அப்ப அதை கொண்டு சொல்றேன், அது திறமை. இது திறமை இப்ப படிக்காதாக்களும் திறமையானாக்கள் இருக்குன்னு மெக்கானிக் மேல எல்லாம் படிக்க இல்லை அவ்வளவா, நான் பிராக்டிக்கலா அவையால் வந்துடணும். ஆனா அதோட திறமை இருந்தவடியால் தானே நாங்கள் அப்படி நாங்கள் லேசியா நின்றமெண்டா ஒண்ணும் செய்யல, அதை கொஞ்சம் முயற்சி எடுக்கணும்.
3: ஆனால் உங்களுக்கு கருதன்படி இரண்டும் வேண்டும்.
4: இரண்டும் வேணும், இரண்டும் உள்ளாகலே கொஞ்ச நாள் திறமைசாலிகள் இருக்கு, படிச்சுதான் தரணும்னு இல்ல. திறமையான ஆக்கள் இருக்கணும், படிச்சாக்கள் பாக்க இந்த கார் மெக்கானிக் மேலாவே இவையெல்லாம் ஓரளவு படிச்சிருக்கணும். ஆனா சிலர் பிராக்டிஸ்லயே வந்தாக்கள் இருக்கணும். என்ன
3: இப்ப என்ன சொல்ல வரீங்க? இப்ப படிப்பு தேவையில்ல, திறமை மட்டும் வேணுமா, இல்லை இரண்டும் வேண்டுமா?
4: இரண்டும் தேவை,
3: இரண்டும் வேண்டும். பார்க்கலாம். பாடல் கேட்டுமா கேளுங்கள். நன்றி.
4: நன்றி. வணக்கம்.
3: நன்றி. இந்த பாடல் வந்து ஜிவியினுடைய இசையமைப்பில் மங்களி மற்றும் வேல்முருகனின் குரலில்.

0: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஆல்ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 6477992393 இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக 2158 டாலர்களை சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் ராஜஸ்ரீ பாலசிங்கம்.
1: வணக்கம் அம்மா, எப்படி இருக்கிறீங்கள்?
2: நான் நல்ல சுகமா, நீங்கள் சுகமா? சுமங்கலியா போடும் பொட்டோட நெடுவழியாலும் வாழ வாழ்த்திக்கொண்டு.
1: நன்றி அம்மா.
2: செல்வரின் கடலோரத்தில் இந்த பாட்டை விரும்பி கேட்கிறேன் மகள்.
1: நல்லது கேட்டுமா கிளைங்கள். நன்றி
2: நன்றி. வணக்கம்.
1: நன்றி. டிஎம்எஸ்இன் குரலில்

0: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
1: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
0: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
1: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200, 9056677200.
2: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.
0: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். நல்ல சுகமாக இருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நாங்களும் அதே சுகமாகும். எனக்கு வந்து பாட்டு வந்து ராத்திரிக்கு கொஞ்சம் ஊத்திக்கிறேன்,
0: அந்த பாடல் ஜேசுதாஸ் பாடிய பாடல். கேட்டு மகிழுங்கள். நன்றி
3: நன்றி.

0: நாள் முழுவதும் முளைத்து கிளைத்த உங்களுக்கு சுகமான தூக்கத்திற்கு உத்தரவாதம் தருவது தரமான மெத்தைகள். ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸ் அண்ட் பர்னிச்சர் தமிழரின் நிர்வாகத்தில் இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் நீங்கள் விரும்பும் அளவில் விரும்பும் நிறத்தில் மெத்தைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம். ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸ் அண்ட் பர்னிச்சர் 1600 மிட்லன் அவென்யூ யூனிட் 2 ஸ்கார்போரோ 416-759-2600 416-759-2600.
1: தமிழ் எக்ஸ்பிரஸ் இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம். உங்களுடைய பொறுமைக்கு மிக்க நன்றி. சொல்லுங்க, என்ன பாடல் தெரியும்? ஆமாம், சொல்லுங்க.
2: அதுக்கு ரெண்டும் வேணும், திறமையும் வேணும், கல்வியும் வேணும். கல்வியை மட்டும் படிச்சுட்டு வீட்டுக்கு இருந்தா ஒன்றும் நடக்காது. அப்ப நாங்க முயற்சி எடுக்கணும், படிக்கவும் வேணும், முயற்சி எடுக்கணும். முயற்சி எடுத்தா நல்ல மாதிரி இருக்கலாம். ரெண்டும் தேவை,
1: இரண்டும் தேவை. பார்க்கலாம். உங்களுடைய பாடல் கேட்டு மக்கள் நீங்கள் தொடர்ந்து சந்திப்போம்.
2: நன்றி.
1: நன்றி.

0: பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: ஹலோ ராஜே.
1: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
2: பீம் சிங்.
1: எப்படி இருக்கிறீங்க?
2: I was in movie dialogue, you know, I was in movie dialogue.
1: ஆமாம், சொல்லுங்கள், என்ன பாடல் தெரிவு?
2: பழைய பாடல்கள் போறேன். கல்வியா செல்வமா பீடமா? சரி,
1: அந்த பாடல் உங்களுக்காக வருகிறது, கேட்டு மக்களுங்கள் நன்றி.
2: ஹலோ.
1: ஆமா,
2: நீங்க என்ன சொல்லிவிடுங்க? அமெரிக்கால டொனால்டு ட்ரம்ப் இருக்கிறார், எல்லாருக்கும் வரிவிருக்கிறார். அவருக்கு
1: இந்த பாடல் வருகிறது, கேட்டு மக்களுங்க. டிஎம்எஸ் குரலில் ஒழிக்கும் இந்த நேரம் 6:53.

0: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
1: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
2: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677
0: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம், நான் கழிவுறதாங்க ஜி.
0: எப்படி இருக்கிறீங்க?
3: நான் நல்ல சுகமா, உங்களோட கேட்டுக்
0: கொண்டிருக்கிறேன். என்ன பாடல் தெரியுது?
3: நான் கேட்கும் பாடல், படம் எல்லோரும் நல்லவர், பாட்டு சிவப்பு கல்லு மூக்குத்தி.
0: ஆமாம், உங்களுடைய பாடல் TMS பி சுசீலா அம்மாவும் இணைந்து பாடிய பாடல் கேட்டு மகிழுங்கள். நன்றி,
3: வாய்ப்புக்கு நன்றி தாங்க.
0: நன்றி.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: CMRின் மனத்தியால செய்திகள்.
2: மனத்தியால செய்திகள்
3: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
4: கனேடிய பொருட்கள் மீது அமெரிக்காவின் வரி விதிப்புக்கு பதிலடி நடவடிக்கையாக புதிய இறக்குமதி வரிகளை இன்று கனேடிய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. நள்ளிரவுக்கு பிறகு நடைமுறைக்கு வந்த இந்த புதிய வரிகள் 15 முதல் 50% வரை காணப்படுகின்றன. இவை பால் பொருட்கள், ஒட்டுப்பலகை மற்றும் சன்ஸ்கிரீன் போன்ற அமெரிக்க பொருட்களுக்கு விதிக்கப்பட்டுள்ளன. கடந்த மாதம் கனடா மற்றும் அமெரிக்கா இடையே இடம்பெற்ற பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து அந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை தொடர்ந்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் விதித்த வரிகளுக்கு பதிலடியாகவே இந்த வரிகள் அமுல்படுத்தப்பட்டுள்ளன. ஹாக்கி மட்டைகள் முதல் தேன் வரை பல்வேறு கனேடிய பொருட்கள் மீது டொனால்டு டிரம்ப் 50% வரிகளை விதித்திருந்த நிலையில் இதற்கு இணையான வரிகளை விதிக்கப்போவதாக பிரதமர் மாக்கானி உறுதியளித்திருந்தார். இதனிடையே அமெரிக்க மதுபானங்கள் மீது 50% வரியை அமல்படுத்தப்போவதாக சசெச்சுவான் மாகாண முதல்வர் ஸ்காட் மோ கடந்த மாதம் அறிவித்திருந்தார். இந்நிலையில் இன்று இந்த வரிகள் அமல்படுத்தப்பட்டுள்ளன. இந்திய பெருங்கடல் பகுதியில் பாதி மூழ்கி நிலையில் இருந்த தனது படகு ஒன்று ஆஸ்திரேலிய மீட்புக் குழுவினரால் மீட்கப்பட்டதை தொடர்ந்து கனேடிய சுற்றுலா பயணி ஒருவர் நலமுடன் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவின் வடக்கு முனையில் உள்ள டாவின் நகரில் இருந்து இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவுக்கு தெற்கே அமைந்துள்ள ஆஸ்திரேலிய பகுதியான கிறிஸ்மஸ் தீவுக்கு இந்த நபர் பயணம் செய்து கொண்டிருந்ததாக ஆஸ்திரேலிய கடல்சார் பாதுகாப்பு ஆணையகம் தெரிவித்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமை கனடாவில் உள்ள தனது குடும்பத்தினரை தொடர்பு கொள்ள அவர் தவறியதாகவும் இதனைத் தொடர்ந்து அவரது சகோதரர் ஆஸ்திரேலிய அதிகாரிகளை தொடர்பு கொண்டதாகவும் அமெரிக்கன் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் அசோசியேஷன் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. கிறிஸ்மஸ் தீவுக்கு தென்கிழக்கே சுமார் 1000 கிலோமீட்டர் தொலைவில் பாதி மூழ்கிய நிலையில் இருந்த கேட்டமரான் என்ற படகை தேடுதல் குழுவினர் கண்டறிந்ததாகவும் அந்த நபர் அந்த படகின் சிறிய துணைப்படகில் இருந்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். மீட்பு பணியில் ஈடுபட்ட உலங்கு வானூர்தியொன்று உயிருக்கு பாதுகாப்பான மிதவை, அவசர சிகிச்சை சிக்னல் ஆகியவை மற்றும் உணவு, தண்ணீர் போன்றவற்றை அந்த நபருக்கு வழங்கிய பின்னர் அவர் ராயல் ஆஸ்திரேலிய கடற்படை உலங்கு வானூர்தியில் மீட்கப்பட்டதாக தெரிவித்திருக்கின்றனர். அமெரிக்க குடியின் கீழ் ஐஸ்லாந்து மற்றும் பல நாடுகள் பிரதேசங்களை காட்டும் வரைபடத்தை ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் சமூக ஊடகத்தில் பகிர்ந்ததை தொடர்ந்து ஐஸ்லாந்து அமெரிக்க தூதரை வரவழைத்து பேசியிருக்கின்றது. டொனால்டு டிரம்ப் தனது ட்ருத் சோஷல் சமூக ஊடகத்தில் பதிவிட்ட அந்த வரைபடம் கனடா, மெக்சிகோ, கிரீன்லாந்து, ஐஸ்லாந்து, மத்திய அமெரிக்கா மற்றும் கரீபியன் பகுதிகள் உட்பட வட அமெரிக்காவின் பெரும்பகுதியை அமெரிக்கா உள்ளடக்கியிருப்பதை காட்டுகின்றது. முழு பகுதியும் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் என்று பெயரிடப்பட்டிருக்கின்றது. இந்த படம் நாட்டின் தற்போதைய எல்லைகளுக்கு அப்பால் உள்ள பிரதேசங்களில் அமெரிக்காவின் இருப்பு அல்லது கட்டுப்பாடு விரிவுபடுத்தப்பட்டிருப்பதை குறிக்கும் வகையில் டொனால்டு டிரம்ப் பகிர்ந்த வரைபடங்கள் மற்றும் செயற்கை நுண்ணறிவினால் உருவாக்கப்பட்ட பதிவுகளின் ஒரு பகுதியாக காணப்படுகின்றது. டென்மார்க்கின் பகுதி தன்னாட்சி பிரதேசமான கிரீன்லாந்தின் கட்டுப்பாட்டை அமெரிக்கா பெற வேண்டும் என்ற டொனால்டு டிரம்பின் கருத்துக்கள் மீண்டும் மீண்டும் அழைப்பு விடுவது போன்ற பின்னணியில் இந்த அண்மைய படமும் வெளியாகியிருக்கின்றது. கிரீன்லாந்து குறித்து அவரது கருத்துக்கள் டென்மார்க்குடன் பதட்டத்தை ஏற்படுத்தியிருப்பதோடு பல ஐரோப்பிய நட்பு நாடுகளிடையேயும் கவலைகளை எழுப்பியிருக்கின்றது. ஐரோப்பிய ஒன்றியத்தில் உள்ள அனைத்து குழந்தைகளையும் பாதுகாக்கும் நோக்கில் 15 வயதுக்குட்பட்டவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை தடை செய்வதற்கான ஐரோப்பிய சட்ட வரைவு ஒன்றை சமர்ப்பிக்குமாறு ஐரோப்பிய ஆணையகத்தின் தலைவர் உர்சுலா வான் டெர் லியனிடம் பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் கேட்டுக்கொண்டார். 15 வயதுக்குட்பட்டவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை தடை செய்யும் பிரான்சின் முன்மொழிவு ஒன்று ஆகஸ்ட் மாதம் அந்த நாட்டின் அரசியலமைப்பு சபையினால் நிராகரிக்கப்பட்டது. ஐரோப்பிய ஒன்றிய சட்டங்கள் மற்றும் பிரான்சின் அரசியலமைப்புக்கு இணங்கக்கூடிய வகையில் தேசிய அளவில் திருத்தப்பட்ட சட்டத்தின் மூலம் இதற்கான தீர்வை காண முடியும் என்று மேக்ரோன் மீண்டும் வலியுறுத்தியிருக்கின்றார். அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராக இஸ்லாமிய நாடுகள் அனைத்தும் ஒற்றுமையாகவும் பொறுப்புணர்வுடனும் செயற்பட வேண்டும் என்று ஈரான் கூறியிருக்கின்றது. ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அபாஸ் அராக்ஷி இந்த கோரிக்கையை விடுத்திருக்கின்றார். ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோஆபரேஷன் என்ற இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பின் புதிய பொதுச் செயலாளரான இஸ்மாயில் உல்ட் ஷேக் அகமதுடன் தொலைபேசியில் உரையாடிய பொழுது அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்தார். பலஸ்தீனம் மற்றும் லெபனான் மீது இஸ்ரேல் தொடர்ச்சியாக நடத்தி வரும் தாக்குதல்கள் குறித்தும் ஈரானின் இறையாண்மைக்கு ஏற்பட்டிருக்கின்ற அச்சுறுத்தல்கள் குறித்தும் இதன்போது OIC தலைவரிடம் அராக்ஷி தனது அதிருப்தியை பகிர்ந்து கொண்டார். பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள தற்போதைய பதட்டமான சூழலை எதிர்கொள்ள இஸ்லாமிய நாடுகள் யாவும் தெளிவான மற்றும் ஒருங்கிணைந்த நிலைப்பாட்டை எடுக்க வேண்டியதன் அவசியத்தை அராக்ஷி இந்த தொலைபேசி உரையாடலின் போது வலியுறுத்தினார். ஆசிய கிண்ண தொடரில் இந்தியாவுக்கு எதிரான லீக் போட்டியின் போது மைதானத்தில் முறையற்ற செய்கை செய்ததாக பாகிஸ்தான் மகளிர் அணித் தலைவர் ஃபாத்திமா சனா மீது சர்வதேச கிரிக்கெட் சபை நடவடிக்கை எடுத்துள்ளது. அவரின் போட்டி ஊதியத்தில் 10% அபராதம் விதிக்கப்பட்டிருப்பதாக சர்வதேச கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை அறிவித்தது. இந்திய அணிக்கு எதிரான ஆட்டத்தில் ஷபாலி வெர்மாவை ஆட்டமிழக்க செய்த பின்னர் ஃபாத்திமா சனா பார்வையாளர் அரங்கை நோக்கி முறையற்ற விதத்தில் சைகை காட்டினார். இது ICC நடத்த விதிகளின் கீழ் குற்றமாக பதிவாகியிருக்கின்றது. இந்நிலையில் தமது தவறை ஒப்புக்கொண்ட சனாவுக்கு அபராதத்துடன் அவரது ஒழுக்கப்பதிவேட்டில் ஒரு தகுதி குறைப்பு புள்ளியும் சேர்க்கப்பட்டுள்ளது. இது கடந்த 24 மாதங்களில் அவர் பெறுகின்ற இரண்டாவது குற்றமாக பதிவாகியிருக்கின்றது.
0: மனத்தியாளச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: மணத்தியான செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 23 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர் நிலையானது 25 பாகையிலும் காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 19 பாகையிலும், நாளை காலை பொழுது வெப்பநிலையாக 20 பாகையிலும், நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 25 பாகையிலும் காணப்படுகின்றது. நாளைய தினம் வியாழக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 24 பாகையிலும், வரும் வெள்ளிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 21 பாகையிலும் காணப்படுகின்றது. நாளை இடியுடன் கூடிய மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம் காணப்படுகின்றன. நாளைய மறுதினம் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
2: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358 6478879358.

ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. தமிழ் எக்ஸ்பிரஸில் இணைந்து உங்களுக்கு ஒரு கேள்வி தரப்படும். அந்த கேள்விக்கான உங்களுடைய பதிலுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் 8 மணி வரை கேட்டு மகிழலாம். கேள்வி என்னவென்றால், ஒரு மனிதன் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு இடத்திற்கு வர வேண்டும் என்றால் கல்வி முக்கியமா, அல்லது ஒரு அவருடைய விடாமுயற்சி, அல்லது அவருடைய என்ன சொல்வது விடாமுயற்சி முக்கியமானு கேட்கலாம். அதாவது கல்வி முக்கியமா, அல்லது அவருடைய அவருடைய ஆற்றல் முக்கியமாக இருக்கிறதா அணுகலாம். அதற்கான பதிலுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். அத்துடன் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் எஸ்டி மற்றும் டிவிஐ மூலமாக தமிழ் மியூசிக் கணக்கு நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்கள் பாடும் பாடல்களை நீங்கள் கேட்டு மகிழலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164 4642 2.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் ராஜித், நலமா இருக்கிறீங்களா?
1: நல்ல சுகமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நலமா இருக்கின்றோம்.
1: இன்னைக்கு என்ன பாடல் தெரிவு?
2: எனக்கு இன்றைக்கு அரிசி படத்துல இருந்து முத்துமணி மணி மணி அந்த பாடல்.
1: முத்துமணி மணி,
2: முத்துமணியா அந்த அரிசி அரிசி வேப்ப அந்த அந்த விளைஞ்சிருக்கிற நேரம் பார்த்தா அது பாக்கறதுல பச்சையா அந்த வேலை பார்க்கவே ஒரு வடிவாத்தான் இருக்கும். அது வளர்ந்து வர்ற காலங்கள்ல இருந்து இளம காலங்கள்ல இருந்து அது கொஞ்சம் அந்த அரிசி அது அந்த மணி கோத்து அந்த அந்த அந்த கதிர் வந்து சாஞ்சிருக்கிற நேரங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா இன்னும் அழகா இருக்கு. அதுல வந்து அந்த தனி கால இல்லைன்னா அந்த தனி வந்து படிஞ்சிருக்கிற டைம்ல இன்னும் படிவா இருக்கும். ஆமா, அப்படியான ஒரு பாடல் இந்த பாடல கேட்போம். நீங்க கொண்டு வந்த கதைக்கு மேல அந்த அது ஆரம்பத்திலேயே சொல்லி இருக்கிறார். ஒரு பழமொழியில எடுத்துன்னா வீட்டு கல்வி வந்து அந்த கரைக்கு உதவா தந்து என்னன்னு சொன்னால் உண்மையில அந்த கல்வி அறிவுன்னு சொல்றது ஒரு உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை தான் கொடுக்குமே தவிர உண்மையில அந்த வாழ்க்கைன்ற அனுபவம் தான் உங்களுக்கு பாடத்தை கற்றுட்டு. ஆமா, அப்ப வேட்டு கல்வி கரைக்குதவா என்று சொல்றாரு. அப்ப அதே மாதிரி தான் வாழ்க்கைக்கு வந்து வேட்டுக்கு அந்த கல்வி அறிவு மட்டும் போதாது, அனுபவம் இரண்டும் இருக்கணும். அது முக்கியமா அந்த வாழ்க்கைன்ற அந்த பண்புகள் வாழ்க்கைன்ற அனுபவங்கள் மிக மிக முக்கியம். எத்தனையோ படித்தவர்களும் வாழ்க்கையில கூட்ட விட்டுருக்காங்க என்று சொன்னால் அவர்கள் என்ன அந்த அவர்கள் அணுக முறையில வந்து வாழ்க்கையை பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த வாழ்க்கையின் அணுகுமுறை சரியில்லாத மாதிரி இல்லை, வாழ்க்கை சிறப்பாக அமைஞ்சிருந்த. மற்றது வந்து அந்த ஆரம்பம் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னிலேண்ட முன்னுக்கு வந்தவர்கள் எல்லாம் வந்து அந்த அனுபவத்தை தங்களோட அனுபவத்தை வச்சு முன்னேறியவர்கள் தான் உண்மையில உலகத்திலேயே மிக எழுச்சியா வாழ்ந்தவர்கள் இருக்கிறார்கள். ஆமா, பில்கேட்ஸ்ல இருந்து ஸ்டீவ் ஜாப்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னு சொன்னால் அவருடைய அந்த கல்வி அறிவுன்னு சொன்னால் அதை விட அதுகள அவையின் அந்த முயற்சியும் தான் அவர்களோட உழவு தூரம் ஒரு நிகழ்ச்சியான மனிதர்களை மாத்தி.
1: அப்படி என்றால் இப்ப கல்வி அறிவு தேவையில்லைன்னு சொல்ல வருகிறீர்கள்?
2: கல்வி தேவை, கல்வி தேவை, ஆனா அதை செதுக்கிறதுக்கு வாழ்க்கை அவைக்கு அனுபவம்
1: தேவை.
2: ஒரு கல் இருக்குன்னு சொன்னா அதை சிற்பம் மாத்துறதுக்கு அதுக்கு ஒளி தேவை, வாழ்க்கையின் அனுபவங்கள் தேவை, பாடங்கள் தேவை. ஆமா,
1: நல்லது. உங்களுடைய பாடல் வருகிறது கேட்ட மக்களுக்கு நன்றி.
2: நன்றி, நன்றி.
1: நீங்க கேட்ட பாடல் வந்து முத்துமணி மணி, ரைட்?
2: முத்துமணி மணி மணி அந்த அரிசி படத்துல
1: வருகிறது. நன்றி,
2: நன்றி.
1: இந்த பாடல் இளையராஜாவினுடைய இசையமைப்பில்

0: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661
2: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் ராஜி, நான் பாங்க, எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சுகமாக இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: சுகமா இருக்கோம்.
2: எப்படி இருக்கிறது வென்கூவர் காலநிலை?
3: வென்கூவர் எல்லாம் இருக்கு, 25 டிகிரி தான், இங்க சன்ஷைனா இருக்கு. 420 தான் டைம்.
2: நன்றி. 24 திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரகுமானினுடைய இசையமைப்பில் அர்ஜித் சிங் மற்றும் சின்மையின் குரலை

0: காசு வேணுமென்று ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டேன், இல்லை என்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவர்கிட்ட கேட்டா அவவும் இல்லை என்றுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தானே கை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
1: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
2: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
1: கெனடியன் எக்லிங்டன், சங்கரன் கோக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 4167570034 அல்லது 4169943861. அம்மா நகை அடகு மாடம்.
3: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம் வணக்கம். இனிய மாலை வணக்கம் ரஜி. கண்ணன் காய்க்கிறன், எப்படி இருக்கீங்க?
3: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். இந்த லாங் வீக்கெண்ட் அன்னைக்கு உங்களோட காய்ச்சினாங்க ஞாயிற்றுக்கிழமை, நல்லா இருந்தது. இங்கே டவுன் டவுன்ல நல்லா இருந்தது எல்லாம். லாங் வீக்கெண்ட் எல்லாம் நிறைய நிகழ்ச்சிகள் எல்லாம் போய் கொண்டிருந்தது. யார் ஷோ நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. இன்னைக்கு வந்து எனக்கு வந்து காதலன் படத்துல வந்து அந்த பாடல் கேட்போம். ஏ ஆர் ரஹ்மான் இசையில. மற்றது உங்களோட கேள்விக்கு மறுபடி வந்து என்னை பொறுத்தளவுல கல்வியும் திறமையும் ரெண்டும் இருக்கணும். ஒன்று இருந்ததுன்னா மேலவாக கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ரெண்டு திறமை மட்டும் இருந்தாண்டா நீங்க சொன்ன மாதிரி திறமைய சாரருக்கு கல்வி பேக்ரவுண்ட் வந்து இருக்கும். அப்படியும் கொஞ்சம் கொஞ்சம் வந்தாலும் இருக்கும், வாசிச்சு படிச்சிருக்கோம். கல்வி இருக்கிற ஆக்கள் வந்து திறமைய பாவிச்சுதான் அந்த படிச்ச கல்விய அந்த ப்ராக்டிக்கலா கொண்டு வந்தா தான் அது ஒரு திறமை. படிச்சு போட்டு அந்த கல்வியை பாவி காட்டி சரி வராது, திறமை வேணும். திறமை இருந்தா தான் யோசிச்சு அப்படி எல்லாம் செய்யலாம். அப்ப என்ன என்ன பொறுத்தல இது ரெண்டும் தேவை,
3: ரெண்டும் தேவை.
4: இன்றைக்கு அந்த நாள் இலக்கிய நாள் என்ன சொன்னீங்க, அந்த நாள்ல
3: இன்றைய நாள் வந்து உலகத்தினுடைய இன்றைய எழுத்து அறிவு நாள்.
4: எழுத்தறிவு நாள், எழுத்தறிவு நாள். முந்தியெல்லாம் நாங்கள் புத்தகம் வாசிச்சு புத்தகம் வாசிச்சுதான் எல்லாம் தெரிஞ்சு கொண்டு நாங்கள் பேப்பர் வாசிச்சு புத்தகம் வாசிச்சு. முந்தியெல்லாம் நாங்கள் வளர்ற காலத்துல டிவி எல்லாம் இருக்கல, ரேடியோ மட்டும்தான் இருந்தது. அப்ப அந்த எழுத்தறிவு இன்னும் எங்களுக்கு அந்த பழக்கம் இன்னும் இருக்குது அதுல.
3: கண்டிப்பா.
4: நன்றி நன்றி, ரொம்ப நன்றி.
3: ஆமா
4: நன்றி நன்றி.
3: காதல் திரைப்படத்திலிருந்து ரஹ்மானுடைய இசையமைப்பில் உன்னிகிருஷ்ணனுடைய குரலில்.

0: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம் இருந்துச்சுனா
1: பார் கிளம்பு க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி.
2: The customer you're trying to reach is not available.
3: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோட்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் Pradhi Selvam 416-268-0155 416-268-0155.
1: நன்றி.

நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட். இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே.

0: மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் ராஜி, தமிழ்சந்திரன், எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: ஓ, நல்லமா மாட்சியா இருக்கும், நன்றி.
1: ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு.
2: ஓ, சும்மா ஒரு சின்ன விடுமுறை வழியாக போயிருந்து. ஆமாம், இது உங்களுடைய கேள்விக்கு பதில் வந்து
1: சொல்லுங்க.
2: அது வந்து உண்மையிலேயே அந்த படிப்பு என்பது வந்து படிப்பு முடிச்சோடனே அந்த வேலை கிடைப்பது வந்து சரியான அறிவியல் தான் இருக்கும். நிறைய இந்த போட்டிகள் இருக்க என்னன்னு சொன்னால், அதாவது படித்து முடித்தவரன்னு அவைகளுக்கு உரிய வேலை வந்து நிறைய சம்பளம் கொடுக்க வேண்டியிருக்கும். அப்ப அவைக்கு கிடைக்கிற வீதம் வந்து குறைவா தான் இருக்கும். அப்ப இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப வேற முயற்சியால போறேன்னு சொன்னா, டக்கு இப்ப உதாரணத்துக்கு இப்ப ஒரு ரெஸ்டோரன்ட் பண்ணீங்கன்னா, கசிகர் ஆள் பண்ணிட்டு அதுக்குள்ள குக்குன்னு சொல்லி நீங்க வந்து மேனேஜராக கூட வந்துடலாம் குறிஞ்சிய காலத்துல. ஆனா அந்த படிப்பால் கொஞ்சம் வினைக்கிறது என்ன ஆகுமான்னு சொன்னா, கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா சொல்லுங்களேன், நீங்க அந்த மேனேஜர்னு சொல்லி ஒரு ரெஸ்டோரன் 4-5 ரெஸ்டோரன்ட் முன்னா, நீங்க வந்து டைரக்டரா வர்றதுக்கு சந்தர்ப்பமும் இருக்கலாம். ஓ, அப்ப என்னன்னு சொன்னா, இங்க காக்கின்ற நேரம் கொஞ்சம் வேலை மூலம் போகுது, அங்க வந்து காக்காமலே சில எங்களுக்கு அதுக்குரிய மீறிய வேலை படிப்புக்குரிய சும்மா படிக்க இல்லை, நீங்க சரியா கஷ்டப்பட்டு தான் படிச்சிருக்கீங்க. அப்ப அந்த
1: முறையில் அதே துறையில் வேலை செய்கிறார்களா கூடுதலாக? அப்படி இல்லை.
2: ஆமாம் ஆமாம், உண்மை உண்மை. அதுதான் அது என்ன சொன்னால் வந்து இங்கேயுடைய, அதாவது இப்ப இந்த நேரங்கள் நிலைகளெல்லாம் மாறி அமைது என்னன்னா, படித்திருக்கிய வேலைகள் வந்து கிடைப்பது என்பது சரியான அறிவியாகத்தான் கிடைக்கும். ஆனா அதுக்காக படித்தவருக்கு நிச்சயமா வேலை உண்டு. அதாவது படித்த கல்வி வந்து வீணா போவாது, ரெண்டுமே தேவை. அதனால் மற்ற கையால் நீங்க முயற்சித்தாலும் சில நேரங்கள படித்து படித்து போட்டு இருக்கையில அவைகளும் முயற்சி செய்யத்தான் போகணும். சும்மா கஷ்டம் தான் இது வந்து ஒரு அனுபவத்தால கிடைச்சிருக்கும். அவர்கள் வந்து இன்டர்வியூ மூலம் நிறைய வேலைகளுக்கு அப்ளிகேஷன் போட்டு கிடைக்கிற சந்தர்ப்பம் வரும். அப்ப ரொம்ப கிடைக்கும் என்பது வந்து சரியான ஒரு என்ன என்ன சொல்றது, ஒரு சந்தர்ப்பம் சரியான குறைவா தான் இருக்கும். ரெண்டுமே தேவை என்று கூறிக்கொண்டு
1: என்ன
2: நடமாடும் கலை கூடமே என்று சொன்ன உண்மையிலேயே, இந்த சிஎம்ஆர் இந்த கலையால் தான் டிவி உருவாக்கிறது. நேற்று தினம் வந்து 25 வருடத்தை பூர்த்தி செய்து இன்றைக்கு 26 வருடத்து முதலாவது நாளை கொண்டாடுகிறார்கள். உண்மையிலேயே இந்த கலையங்கள் தொடர்ந்து வளர போலும் எங்களை போன்ற நேயர்கள் இதில் பங்கு பெற்றவர்கள் கூறிக்கொண்டு அந்த கடிதத்துக்காகத்தான் இந்த பாடலை பிரிச்சு.
1: நல்லது, நன்றி.
2: நன்றி ராஜி, நன்றி.
1: வணக்கம். இந்த பாடல் TMS மற்றும் சுசீலாவின் குரலில்.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
3: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
2: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
3: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
2: ஏசியா கோல்ட் இங்க்
3: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
2: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
3: இட்டோபிகோ,
2: 416-746-2742.
4: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
5: வணக்கம் வணக்கம். எப்படி நலமா இருக்கீங்களா?
4: நல்ல சுகமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
5: நான் நலமா உற்சாகமா உங்களை நினைக்கிறேன், சந்தோஷமா
4: இருக்கேன். நல்லதே. இன்னைக்கு என்ன பாடல் தெரியுது?
5: கல்யாணம் பாட்டு.
4: ஆமாம், அதில் இருந்து வருகிற பாடல் மெல்ல சிரித்தா என்ற பாடல். உங்களுடைய பாடல் வரும். நன்றி.
5: நன்றி.
4: அழைப்பில் இருக்க மடுத்த நேயர் வணக்கம்.
6: வணக்கம். காசிநாதன்.
4: வணக்கம். எப்படி இருக்கிறீங்க?
6: சொல்லுங்க,
4: என்ன பாடல் தெரியுது?
6: வணக்கம்
7: ரமேஷ்.
4: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
7: நல்லா இருக்கேன். நீங்க?
4: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நன்றி. என்ன பாடல் தெரியும்?
7: பாடல் வந்து எட்டுப்பட்டி ராசா படத்துல இருந்து பஞ்சு மிட்டாய் சாலை கேட்டீங்கிற பாடல். நீங்க கேட்டீங்க, அதாவது கல்வியா திறமையா அறிவா எல்லாம் வந்துட்டான் கிட்டத்தட்ட. இருந்தாலும் அதாவது திறமை இருந்தா நாம் உண்டு, நாம் வாழ்க்கை உண்டு இருக்கலாம். வாழ்க்கையில பறவை மாதிரி பறக்கு முன்னேறணும்னா அதுக்கு கல்வி வேணும். இப்ப நீங்க இந்த வெளிநாட்டுகள் வரவங்களுக்கு பாத்தீங்கன்னா திறமை இருக்கும், ஆனா திறமைய வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. கல்வி அறிவுக்கா பார்த்து அந்த மார்க் எல்லாம் போட்டு அதுக்கு புள்ளிகள்லாம் வச்சு தேர்வு எடுக்கணும். எங்க போனாலும் சரி, சோ நம்ம திறமைய வெளிக்கொண்டு வரணும், அதை மேம்படுத்தணும்னா கல்வி வேணும். சோ மொத்தத்துல ஏட்டு சுரக்கா கூட்டுக்கு உதவாது, ஆனா கூட்டுக்கு உதவுற சுரக்கா எடுக்கிறதுக்கு ஏட்டு வேணும். சோ ஒன்றுக்கு ஒன்று பிணைந்துதான். இருந்தாலும் கல்வி இருந்தா தான் நம்ம திறமையை வெளிக்கொண்டு வர முடியும். கல்வி அவசியம்
4: கண்டிப்பாக. அழகான பதில்கள் கொடுத்திருந்தீர்கள். கண்டிப்பாக கல்வியை வந்து ஒரு மனிதனுடைய எதை வேண்டுமானாலுமே திருட முடியும், ஆனால் அந்த கல்வியை வந்து யாரிடம் இருந்துமே திருட முடியாது. இப்ப திறமையால நிறைய பேர் பெரிய பெரிய இடத்துல சொல்லுகிற மாதிரி ஒரு சிலர் வந்து பெரிய ஒரு இடத்துல இருந்திருக்கலாம். இப்ப கிறிஸ்டியானோ ரொனால்டோ எடுக்கலாம், இல்ல சச்சின் டெண்டுல்கர் இருக்கலாம். எல்லாருக்குடைய கல்வியும் வந்து அவ்வளவு பெரிதாக அவர்கள் படிக்கவில்லை. இப்ப எலான் மஸ்க் நிறைய பேர், இப்ப KFC-யோட ஓனர் அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு பர்சனா இருக்கலாம். ஆனால் அவர்களுடைய அந்த திறமைக்கு பிறகு அவர்கள் கண்டிப்பாக அந்த கல்வியில மிகவும் சிறந்திருப்பார்கள். இப்பொழுது அவர்களுடைய கதைத்த கூட அவர்கள் அவ்வளவு கல்வி அறிவு அவர்களுக்கு இருக்கு. ஆனால் ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு பெரிய இடத்துக்கு வர வேண்டும் என்றால் கல்வியுடன் அவனுக்கு திறமையும் வேண்டும், விடாமுயற்சியும் வேண்டும், அந்த அனுபவங்கள், வாழ்க்கையினுடைய அனுபவம் வேண்டும், அந்த பாடங்கள், வாழ்க்கை பாடத்தை படித்தாதான் ஒரு மனிதன் வந்து பெரிய ஒரு பரிபூர்ணமான ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு வர முடியும். இப்போ நாங்கள் இந்த இப்போ சில சில துறைகளை எடுத்து பார்த்தோம் என்றால், இப்போ ஒரு டாக்டராக இருந்தால் அவருக்கு கண்டிப்பாக கல்வி இருந்தால் தான் அவர் பெரிய ஒரு இடத்துக்கு போக முடியும். ஒரு இன்ஜினியராக இருந்தால் பெரிய இடத்துக்கு, ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தால் அவருக்கு ஒரு முயற்சி இருக்கலாம், ஆனால் அந்த கல்வி அறிவும் அவருக்கு இருக்க வேண்டும். இருந்தால் தான் அந்த ஒரு இடத்துக்கு போக வேண்டும். அதனால் எல்லாமே சேர்ந்தால் தான் ஒரு மனிதன் வந்து ஒரு பெரிய இடத்துக்கு செல்ல முடியும் என்பது என்னுடைய கூற்று. இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மிக்க நன்றி.

தமிழேஷ்டின் தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து சிஎம்ஆர் தமிழ் எஸ்டி மற்றும் டிவிஐ மூலமாக தமிழ் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியில் கெனேடிய இசை கலைஞர்கள் பாடும் பாடல்களை நீங்கள் கேட்டு மகளெல்லாம் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4162929 ஒன்பது.

CanSmile Dental Orthodontics Implants Oral Surgeries Emergency Dental Care Dr. Bobby Chandy 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம் ஏசியா யூரோப் மிடில் ஈஸ்டில் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி டிக்சியன் டண்டாஸ் இலக்கு 3033 பல்ஸ்டான் ரோடு யூனிட் 206 905-949-5656 905-949-5656 CanSmile Dental.

0: everyone.
1: Good evening. Vanakkam.
0: Ellavarkum vanakkam and welcoming everyone with a warm wishes to the Music Connects TVI HD. Na Revathi pesra.
1: And I'm Nikhil Thampi.
0: And I would like to thank the TVI HD, CMR people who have been behind this for hosting such a lovely show. And thank you so much for giving me this opportunity. And I have Nikhil with me.
1: So thank you, Revathi. Ellorkum vanakkam. Inda nikalchi moolama meendum ungalai ellarayum sandhippadhil romba sandosham. It's been a great privilege and an honor to be associated with CMR and to be having this show here today. Myself, I'm Nikhil Thampi. Na vandu oru construction consultancy company la senior project manager vela seyre. But paattu vandu oru romba passion moolama kondu poittu irukkom. And kude en kude vandu Revathi menon irukkum. Revathi, you want to say a few words?
0: Yeah, of course. Thank you, Nikhil. நான் வந்து ஐடி ப்ரொஃபஷனல் அண்ட் இது வந்து என்னோட தேர்ட் டைம் நான் வந்து டிவிஐயில் பெர்ஃபார்ம் பண்ணுறது அண்ட் ஐ எம் வெரி பிளஸ் டு ஷேர் ஸ்க்ரீன் வித் யூ நிகில். அப்புறம் இந்த லைவ் டிவியாக வந்து வி ஹாவ் இட் இந்த டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி. ஸோ ப்ளீஸ் டியூன் இன் அண்ட் ஆல்சோ நம்மளுக்கு நிறைய ஐ மீன் வி வுட் ரிக்வெஸ்ட் யூ டு கால் அஸ் அண்ட் கூப்பிட வேண்டிய நம்பர் வந்து 416-292-4059. இது வந்து ஒரு மியூசிக் பயணம். அப்போ எங்களோட ஜேர்னியில் நீங்களும் இருக்கணும்னு ஆசை கொள்கிறேன். ஸோ ப்ளீஸ் ஐ ஆம் வெரி வீக் இன் தமிழ் ஸோ ஐ ஹோப் யூ வில் ஃபர்கிவ் இஃப் ஐ யூஸ் சம் மிஸ்டேக்ஸ். ஸோ தேங்க்யூ
1: ஸோ மச். தட்ஸ் அப்ளிகேபிள் டு மீ அஸ் வெல்.